நேயர்களுக்கு எழில் நிறை காலையில் இதயம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகாஷ்வாணி காரைக்கால். கூவும் சேவலின் குரலொடி எழுந்து குயிலின் ஓசை கூடவே மலர்ந்து குருவிகள் சத்தத்தோடு குதூகலமாய் பிறக்கும் காலை கதிரின் ஒளிபட்டே காரிருள் நீங்கிச் சென்று கனிவாய் புலரும் அழகிய பொழுது தொடங்கி அன்பால் அனைத்து நொடிகளும் ஆளப்பட்டு ஆனந்தம் அடைய நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. அதிகாரம் 6, குறள் எண் 51. மனைத்தக்க மாண்பு உடையவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள். மனைத்தக்க மாண்பு உடையவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. குரலோசை கட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பள்ளி கல்விக் குழு மங்கள், தனிஷ் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது. தென்னாப்பிரிக்க அம்மன் கோயில் இன்று மாலை 5:30. அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வெள்ளி. ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் டாக்டர் டி எல் ஆர் வசந்தகுமார் அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு. நிரல் நேற்று குறிப்புகள் அறிவிப்பு நிறுத்த வந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாரும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லேதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் நமது வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தயிர் பங்கேற்பவர் செல்வன் டி நிதீஸ்வரன். ஏழு 25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ராச்சோர்கள் வசந்த மாளிகை கண் மெட்டல் ஸ்டோரின் தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். 7:35 காலை காம்போம், 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும்பாட்டு, 8:30 தனேஷ் ஜுவரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளி வரும்பாட்டு, 9:00 பாயிண்ட் பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ, உலக தாய்ப்பால் வர சிறப்பு தொடர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் குழப்பமின்றி முடிவெடுக்க என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனையும் சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது வெள்ளி. ஆன்மீகம் அன்றாட பயன்பாடு நேரில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் டாக்டர் டிஎல்ஆர் வசந்தகுமார் அவர்கள். 11:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் நேரல் நிகழ்ச்சி தொடரும். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நிறைவு, 12:50 ஜெயகுண்டம் ராமன் நகைமாலை வழங்கும் பசுந்தில் பங்கேற்கும் செல்வன் டி நிதீஸ்வரன் அவர்கள், 12:55 பன்னிசை கல்லூர் பெரிய என தொடங்கும் பாடல் பாடியிருப்பை சம்பந்தம் அவர்கள், 1:00 திருச்சி

மற்றும் சேலம் மங்களின் மகளின் தேன்மழை 1:55 மெல்லிசை 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வுபெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்றுனர் மற்றும் இளைய போல உள்ள திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ ராஜரத்னம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 3:00 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 1:30 தனிஷ் சுடரின் எல்எஸ்சி, 4:00 ஊருமுறம் திருவாரூர் மாவட்டம் திரிவேடி மலையில் வீழாதேஸ்வரர் கோயில் அருகில் இருந்தும் நேரலையாக மலரும், 4:30 பைக்கிங் பனியன் சம்பிரேவ்ஸின் ஊருமுறம், 5:15 அலையோசி, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டரன் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் கேட்கலாம். 6:00 பன்னிசை கத்தர் என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனிக்கே வெங்கடேசன் அவர்கள், 6:20 ஆச்சார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டார், மயிலாடுதுறை ஏஆர்சி காமா ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வழ, கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள், 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்துறிகை, 7:30 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பிலிட்டி மருத்துவமனை, மங்களியான் சூப்பர் கோல்டு புறம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சர் வழங்கும் கிசான் வானியல், பரண்மேல் ஆடு வளர்ப்பு அரியலூர் மாவட்டம் கார்குடி ஜி ஜு சூரியநாராயண் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காற்று விருங்கடம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 விருதாச்சலம்

0: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் கேட்கலாம். 6 மணிக்கு பன்னிசை கர்த்தர் என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். 6:20 ஆச்சார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டார். மயிலாடுதுறை ARC காமஜோல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் அது வழங்குவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வழ. கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தொழிகை. 7:20 காரைக்கால் KMC மல்டிஸ்பிலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு புறமாடன் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சர் வழங்கும் கிசான் வானியல். பரன்மேல் ஆடு வளர்ப்பு அரியலூர் மாவட்டம் கார்குடி ஜி ஜு சூரியநாராயண் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காற்று வருங்கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜீன் ஜுவல்லரியின் காற்று வருங்கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். அடுத்த சில நொடிகளிலும் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. The Lok Sabha passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. The Lok Sabha was adjourned several times amid protests by opposition parties over several issues. Earlier, when the House began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. The Rajya Sabha also passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. It aims to address payment delays and simplify dispute resolution. The second meeting of the BRICS Anti-Corruption Working Group and the BRICS Expert Network on Asset Recovery will begin in Hyderabad, Telangana today. The two-day meeting is being organized in line with the theme of India's BRICS presidency, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. Secretary, Department of Personnel and Training, Rachna Shah, will inaugurate the meeting. The event is expected to witness participation from BRICS member countries, along with senior policymakers, experts, practitioners, and representatives of anti-corruption and law enforcement agencies. The Parliamentary Standing Committee on Communication and Information Technology met Meta officials in New Delhi regarding the temporary removal of Prime Minister Narendra Modi's video from Facebook. BJP MP and chairperson of the committee, Nishikant Dubey, criticized Meta India for removing the social media post of the Prime Minister. Talking to reporters after the meeting, Mr. Dubey said that the committee has demanded Meta CEO Mark Zuckerberg to apologize for this, and if he does not do so, then the safe harbor protection under Section 79 should be withdrawn from him. BJP National President Nitin Naveen has said that the party accepts the mandate received in 3 assembly by-elections. In a social media post, he expressed gratitude to the people of Manjalpur Assembly constituency in Gujarat for expressing their faith in the BJP. He extended congratulations to all the dedicated workers and office bearers of the BJP for this victory. Mr. Naveen said that in Bankipur, Datia, BJP did not receive the expected mandate. He said that the party will conduct a thorough inspection of the election results in both these areas. The Supreme Court has clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A 3-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of the protesters with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on 20th of July and at other places across the country over the NEET examination paper leak issue. Food regulator FSSAI has prohibited Dabur India from selling many products such as honey, cow ghee and edible oils using 100% claims, saying that such labelling is against the law. In a social media post, FSSAI has informed that it has issued a prohibition

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன. அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால் வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கியச் செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவீன்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு விக்க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரி

0: இசையறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிபோல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:15. பொழுது வடிந்தது, பொன்னிழில் புத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

ஊருக்கெல்லாம் அவள் தான் உபகாரி, ஊருக்கெல்லாம்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒலித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை டேப் ராதாமாணிக்கம் பாடியது.

வருந்தி சுமை சுமப்பவர்களே வாருங்கள் என்னிடம், நாம் உமக்கு ஆறுதல் அளிப்போம், நாம் உமக்கு ஆறுதல் அளிப்போம் என்று இயேசு சொன்ன

காற்றில் தவழ்ந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எஸ் அனுரளி பாதுஷா மற்றும் எஸ் சரளா ஆகியோர் குரலில் ஒலிக்கிறது அடுத்த பக்தி மாலை.

0: அனைத்தையும் ஆளும் ஆலமின் நீயே.
1: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினய அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் வயந்தி சேகாவரியர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு
2: மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: மேலும் நிகழ்ச்சிகள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்
6: ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: சுபாக்கா, நீங்க போறதா இருந்தா என் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
3: நீ கேக்குறது என்னவோ இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை பத்தி? எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது பூங்கொடி, நீ அக்கா கிட்ட கேள.
2: சரி ரேவதி அக்கா, நீங்க லட்சி சொல்லுங்க.
4: பூங்குடி, பொதுவா செடிங்களுக்கு வர்ற பூச்சிகளையும் புழுக்களையும் விரட்டுறதுக்கு வேப்ப எண்ணெய் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. புங்க எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இது எல்லாமே சிறந்த பூச்சி விரட்டி தான். அதே நேரத்துல இதெல்லாம் நன்மை செய்யற பூச்சிகளை ஒண்ணுமே பண்ணாது.
3: அக்கா நீங்க தெளிவாவே சொல்லிடுங்க. இப்ப பூங்கொடி அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னு கேக்கும்.
4: ஆமா சொல்றேன். இப்போ பூங்கொடி, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன். அதுல 1/20 மில்லி வேப்ப எண்ணெயோ புங்க எண்ணெயோ இழுப்ப எண்ணெயோ எடுத்து கலந்து பயிருங்க மேல சலிக்க தெளிக்கணும். ஆனா இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த எண்ணெய்லாம் எப்படி தண்ணியில கலக்கும்னு.
3: நீங்க தான் சந்தேகம் வரும்னு சொல்றீங்க. அங்க பாருங்க, பூங்கொடி கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கு.
2: இல்ல இல்லக்கா, யோசிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன்.
4: நீ ரொம்ப யோசிக்காத, இந்த காதி சோப்பு இல்ல, காதி சோப்பு, அதை வாங்கி எண்ணெயிலையும் தண்ணியிலையும் கலந்துன்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் தண்ணியில அருமையா கலந்துரும். அந்த எண்ணெயும் தண்ணியுமா பிரிஞ்சிருக்கிறது பால் மாதிரி ஒன்னா கலந்து போயிடும். அதை எடுத்து பயிர்களுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கலாம். அதை விட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு.
2: என்னக்கா இன்னொரு விஷயம்?
3: அதான் முக்கியமான விஷயத்தையே சொல்லிட்டீங்களே, இன்னும் என்ன சொல்ல போறீங்க?
4: ஒண்ணு இல்ல சுபா, நம்ம பூங்கொடி வீட்டுலதான் வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடதோட, அரளி, தும்பன்னு ஏகப்பட்டது கிடக்குல்ல.
3: ஆமாக்கா, அது கூடவே இந்த தும்ப, சோத்துக்கத்தால, புங்கம், இழுப்ப, சீத்தா கூட இருக்கே.
4: இது எல்லாமே அருமையான பூச்சி வரட்டி தாமா. இதுல என்னென்னலாம் நம்ம கையில கிடைக்குதோ அத்தனையும் எடுத்து குருவ அரிஞ்சிட்டு கோமியத்திலயோ இல்ல தண்ணியிலயோ ஊற வச்சு 4-5 நாள் இடைவெளி விட்டு அந்த சார வடிகட்டி செடிங்களுக்கு தெளிச்சோன்னு வச்சுக்கோயே, இந்த வேப்ப எண்ணெயும் புங்க எண்ணெயும் செய்யற வேலைய அதுவும் செஞ்சிரும். அதான் பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னு சொல்றேன்.
2: அக்கா இப்ப இதெல்லாம் செஞ்சா வச்சிருக்கிற காய்கறி செடி எல்லாமே நல்லா காய்ச்சிருலக்கா?
3: அதெல்லாம் நல்லாவே காய்ச்சிரும் பூங்கொடி. என்ன, இன்னைக்கு அக்கா வீட்டு சமையலுக்கு தான் காய்கறிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
4: சுபா, அதான் நம்ம கமலா காய்கறி செடி போட்டிருக்கே, வா அங்க போவோம்.
2: 2 பேர் மட்டும் போகாதீங்க, நானும் வரேன்.
3: ஆஹா, பங்கு 3 ஆகுதே.
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள், இதுவரை கரைகள் ஓய்ந்து சே காவிரி அசற்காரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். வழங்கும் ஓய்ந்து சே காவிரி அசற்காரைகள்
5: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: அகஷ்வணி கரைகால்.
7: உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: மேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ லலிதம்மாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி. வழங்குவோர் லலிதம்மாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
12: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய், 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
12: விடங்கலூர் எண்ணெய்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
13: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
14: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
13: பூமேக்ஸ்.
15: இன்சொல் அமுது.

0: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. இந்த உலகத்துல மிகவும் ஆபத்தான உயிரினம் இது. எங்கேயோ கேட்ட கதை ஒண்ணுங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சிக்கு ஒரு மூணு விதமான பெட்டிகள் வச்சிருக்காங்க. ஒரு பெட்டியில இதுக்கு கொடுக்கில் விஷம் எழுதிருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு பல்லில் விஷம் இருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு உடம்பெல்லாம் விஷம் எழுதிருக்கு. மொத பெட்டியை திறந்தா தேல் இருக்கு, ரெண்டாவது பெட்டியை திறந்தா பாம்பு இருக்கு, மூணாவது பெட்டியை திறந்தா அதுல ஒரு கண்ணாடி இருக்கு. யார் பாக்குறாங்களோ அவங்க உருவம் தெரியுது. உண்மையிலேயே இந்த விலங்குகள் சொல்றோம் இல்லையா, சில உயிரினங்கள் நமக்கு அந்த அதன் மூலியமா வர்ற விஷம் நமக்கு உடல் வழியை தரலாம். ஆனா சில மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களும் கசப்பான சொற்களும் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திடுங்க. இதைத்தான் முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீதி வென்பால் ஒரு பாட்டு, யார் யாருக்கு எங்கெல்லாம் விஷம், நிறைவாக ஒரு அழகா ஒரு சிந்தனையை சொல்லி பாருங்க. அந்த கடைசி செய்திதாங்க ரொம்ப சிறப்பானது. ஈக்கு விடம் தலையில் எய்தும் இருந்தேலுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழுமே, நோக்கரிய பைங்கன் அறவுக்கு விடம் பல்லளவே, தொச்சு நறுக்கு அங்கம் முழுவதும் இடமே ஆகும், தீயவர்களுக்கு உடம்பு முழுத விஷம் சொல்றார். பாட்டு சொல்றது பாருங்களேன், ஈக்கு தலையில இருக்கு, தேலுக்கு நஞ்சு அதோட குடுக்கல இருக்கு, பாம்புக்கு நஞ்சு அதோட பற்கள் இருக்கு. ஆனால் தீய குணமுடைய மனிதர்களுக்கு, நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த தீயவர்களுக்கு மட்டும் உடல்ல இல்லைங்க, அவருடைய எண்ணத்துல சொல்லுல செயல்ல எங்க பார்த்தாலும் அந்த நச்சுத்தன்மை அந்த விஷம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த புலவர் சொல்றார். இந்த பாடல படிச்சோன்னா நமக்கு எதுல இருக்கிற யார் யாரை பத்தியோ நம்ம யோசிக்கிறோம், அவருடைய தீய பண்புகள் பத்தி யோசிக்கிறோம், அவங்க உடம்புல எல்லாம் இருக்கிற விஷம் பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஒன்னு யோசிக்க மறந்துடுறேங்க, நம்ம பத்தி. இந்த பாடல் பிறரை பற்றி சிந்திக்க சொல்றதோ இல்லையோ, நம்ம பற்றி நாம் எப்படி இருக்கிறோம், நேரத்திற்கு தகுந்தவாறு நாயா நரியா பூனையா நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் யாருடைய மனதையாவது காயப்படுத்துகிறதா, நம்முடைய பொறாமை கோபம் வஞ்சகம் பொய் இது யாரையாவது பாதிக்குதா, யாரோட நிம்மதியாக கெடுக்குதாங்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணுங்க. நல்ல மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் நிம்மதியை விதைப்பான், தீய மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் குழப்பத்தை விதைப்பான். ஆகவே உடலில் இருக்கும் நஞ்சை விட மனதில் இருக்கிற நஞ்சுதாங்க மிகவும் ஆபத்தானது. நஞ்சை அகற்றும் மருந்து அன்பு பண்பு கருணை நல்ல சிந்தனை. பாம்பின் நஞ்சு உயிரை காயப்படுத்தலாம், மனிதன் கெட்ட குணம் பல உயிர்களின் மனத்தை காயப்படுத்திவிடும். எனவே நம்முடைய சொற்கள் நஞ்சாக அல்ல நம்பிக்கையாக இருக்கட்டும், நம்முடைய செயல்கள் காயப்படுத்தாமல் காக்கும் பண்புடையதாக இருக்கட்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று, தீயவர்களை வெறுக்க வேண்டும் அவர்கள் பழகக்கூடாதுங்கிறது இந்த சிந்தனை இல்லைங்க. நம் மட்டும் இருக்கிற தீய குணங்களை அகற்ற வேண்டும் என்கிற உறுதி ஏற்போம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கள் உரையினை வழங்கிய
0: இன்சொல் அமுது. வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்
2: இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் அனைவருக்கு இன்று இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசை ஊஞ்சல், இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது, வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இன்றிரவு 10 தனேஷ் ஜுவல்லரியின் இரவு மலரும், 10:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவு மலரும், 11 காற்றலையின் ஆலை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரத நிகழ்ச்சிகள், இன்று காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், இன்று காலை 10 நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், இன்று மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். காற்றில் தவழ்ந்து காதில் மலரும் கரைகள்.

இன்றைய ஊரும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் திருவேடிமணி வீழாதர் சுவாமி கோயில் அருகில் இருந்து இன்றைய ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் திருவேடிமணி வீழநாதேஸ்வரர் கோயில் அருகில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும். மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனடியாகவும் பின்பு 10000 கனடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது.

0: து இப்போட்டி திண்டுக்கல்லில் இரவு மணி 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகஷ்வணி கரைக்கால், நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தள்ளி நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடியை பார்த்தானா. அந்த செடியை சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடியை பாதுகாப்பான இடத்துல நட்டானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை நேசிப்பது நமது கடமை. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம் அக்கா.
6: உங்க பேர் என்ன?
7: டி நித்தீஸ்வரன்.
6: என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
7: ஊராட்சி ஒன்றிய தடப்பாளியாக நீல 5வது வகுப்பு படிக்கின்றேன்.
6: தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
7: தன்னங்குடியில இருந்து வரேன்.
6: சரிங்கப்பா, இன்னைக்கு நேயகக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: குறிஞ்சி மலர் பற்றி பேச போகிறேன்.
6: எங்க சொல்லுங்களே.
7: குறிஞ்சி மலர் மிக அரிய வகை மலராகும். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். இது தமிழ்நாட்டில் மட்டுமே காணப்படும் ஓர் இனமாகும். நீல நிற குறிஞ்சிகள் மலர்கள் இருப்பதால் தான் அந்த மலைக்கு நீலகிரி என்று பெயர் வந்தது. அந்த நீலகிரியை தான் நாம் ஊட்டி என்கிறோம். அடுத்து செந்தமிழ் நாடு பாடல் பாட போறேன். செந்தமிழ் நாடுனும் போதினிலே இன்பம் தேன் வந்த பாயுது காதினிலே, எங்கள் தந்தை நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவேரி தென்பண்ணை பாலாறு தம்மை கண்டதோர் வைய பொருணை நதி என மேவியாறு பலவோட சிறுமணி சிறுத்தம் தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு, புகழ் கண்பண்ணன் பிறந்த தமிழ்நாடு, பல்வித

0: ஆய் சாத்திரத்தின் மனம் பாருந்து வீசும் தமிழ்நாடு, வல்லவன் தன்னை உலகினுக்கு தந்தை வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதி ஆரம் என்றும் மணியாரம் படித்த தமிழ்நாடு. பாடலை பாடிய சுப்பிரமணிய பாரதியார்.
1: சுப்பிரம் பாட்டு பாடுனீங்க, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ராணுவ வீரர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்ஸ்.
2: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: நேரில் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லவின் பசந்த நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவுகளில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நேரம் 7 மணி.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது. காரைக்கால் டிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம்.
7: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.

வணக்கம் நேயர்களே. தினந்தோறும் காணும் அழகு ஓவியம் இயற்கை இவ்வுலகையே வியக்க வைக்கிறது. உன் அழகு புல்வெளி மேல் பழந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் மின்னிசை அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. இந்த காலை வேளையில் நேயர்கள் அனைவரையும் தங்கமான நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: காதல் சுவாசம் போன்றது. காதலை ஒவ்வொரு நிமிடமும் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன் என் காதலனுக்காக.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும் பொழுது வருகிற இன்பம் வேறு எந்த உறவிலும் கிடைப்பதில்லை.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: வெண்ணிலவு சாரல் நீ,
3: நான் பார்த்த அற்புதமான காவியம் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீ தானே பெண்ணே.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

ISR Times and Granite அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசத்யன் படைப்பு வெங்க

0: தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். அது அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு

0: உறுதியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் கலந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
10: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
11: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
12: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
13: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
14: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
15: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
16: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
17: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
18: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
19: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்கும் ஒரு சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
3: சைபால்
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
18: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
18: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இணைய இணைந்து வழங்கும் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா,

0: ஒன்று திறமை, ரெண்டு பேணாமை, மூணாவது தனிமை, நாலாவது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ், இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லோருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் வருவார் சைபால்.
3: தரத்தில்
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காற்றின் மொழி, உங்கள் காதுகளின் மொழி.

0: இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெடல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் வசந்த மாளிகை, கண் மெடல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
7: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
7: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவற்பித்தலை பாத்திரங்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள், அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
8: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
9: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒரு அம்மாவின் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் வகையில் சின்ன சின்ன தகவல்களை தினமும் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். வெற்றிகரமான தாய்ப்பால் பயணத்தை மிக முக்கியமான ரகசியத்தை பற்றி பேச போகிறோம். அது சரியான லேட்ச் மற்றும் பிரஸ்ட் ஃபீடிங் பொசிஷன். அது பார்த்தீங்கன்னா பல அம்மாக்களுக்கு எனக்கு பால் வரவே இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் பிரச்சனை பால் வந்து சுரப்பில் இருக்காது, குழந்தை மார்பகத்தை சரியாக கவ்வாததால் இருக்கும். அதாவது கரெக்டாக அவங்க லேட்ச் பண்ணாததுனால இருக்கலாம். லேட்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பால் குடிக்கும்போது மார்பகத்தை அவங்களோட வாயால் எப்படி கவ்வுறாங்க அப்படிங்கிறது பார்த்தா லேட்ச். அதாவது ஒரு நல்ல லேட்ச்ன்னு பார்த்தோம்னா அது எப்படிலாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு அதிக வலி இருக்கக்கூடாது தாய்ப்பால் கொடுக்கும்போது. அடுத்து குழந்தைக்கு போதுமான பால் வந்து கிடைக்கும். அடுத்தது பால் சுரப்பு நன்றாக அதிகரிக்கும். பிரஸ்ட் வந்து ஃபுல்லாக எம்டி ஆனால் என்ன ஆகும், திருப்பி மில்க் எல்லாமே உங்களுக்கு ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல வந்து பிரஸ்ட் மில்க் வந்து சப்ளை நல்லாவே இருந்துட்டுருக்கும். அப்படின்னா அந்த நல்ல லேட்சை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தையின் வாய் வந்து நன்றாக அகலமாக திறந்து இருக்கணும். கூம்பு மாதிரி இல்லாமல் நல்லா வைடராக வந்து மவுத் வந்து ஓப்பனாக இருக்கணும். வெறும் காம்பை மட்டும் இல்லாமல் காம்பை சுற்றியில் கருமையான பகுதி இருக்கு இல்லையா, அதை ஏரியோலா பார்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி பெரும் பகுதியை வந்து குழந்தையோட வாயில் வந்து எடுத்துருக்கணும். குழந்தையோட கீழ் உதடு இருக்கு இல்லையா, அது வந்து உள்புறமாக திரும்பி இல்லாமல் வெளிப்புறமாக இருக்கணும். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் அவங்க குழந்தை குடிக்கும்போது சக் சக்குன்னு சத்தம் இல்லாமல் விழுங்குற சத்தம், அதாவது பாலை முழுங்குற சத்தம் கேட்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தாங்க முடியாத வலி அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாதுங்க. இப்படிலாம் இருந்தால் இந்த லேட்ச் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது பொசிஷனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நம்ம கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு விஷயத்தை மட்டும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா பேபியை தான் நீங்கள் வந்து பிரெஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு வரணுமே தவிர பிரெஸ்ட்டை வந்து பேபிக்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது. குழந்தையை மார்பகத்திற்கு அருகில் கொண்டு வர வேண்டும், மார்பகத்தை குழந்தையிடம் கொண்டு செல்லக்கூடாது. குழந்தையோட தலை, கழுத்து மற்றும் உடல் ஒரே நேர்கோடில் இருக்க வேணும் பால் நீங்கள் கொடுக்கும்போது. அடுத்து குழந்தையோட வயிறு இருக்கு இல்லையா,

0: அது அம்மாவோட வயிற்றை நோக்கி இருக்க வேண்டும். அம்மாவும் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு முதுகிற்கு நல்ல சப்போர்ட், ஒரு பில்லோவோ இல்ல சாஞ்சுக்கிட்டோ அது மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டோட நீங்க உட்காந்து குடிக்கணும். இன்றைய டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றிகரமான தாய்ப்பால் பயணத்தின் அடித்தளம் சரியான லாட்ச். நாளை தாய்ப்பால் பற்றிய பொதுவான தவறான நம்பிக்கைகள், அதாவது மித் வெர்சஸ் ஃபேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுவாரஸ்யமான தலைப்புல சந்திப்போம். நன்றி.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார்கள், வசந்த மாளிகை, கண்ணன் மெடல் ஸ்டோர் வழங்கிய தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்,
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் வசந்த மாளிகை, கண்ணன் மெடல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெடல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: மருள் சேர்ந்த மனதிற்குள்ளே மாசு நீக்கும் அருளை போலே, நீர்புகுந்த நிலத்தின் மேலே நிமிர்ந்த பசுமை அழகு போலே, இருள் சூழ்ந்த இடத்தின் மேலே எழில் கதிரின் மொழியின் போலே, ஆர்ப்பரிக்கும் கடலின் மேலே அழகாய் நடக்கும் அலையைப் போலே, உழைக்கும் உடலின் வெப்பம் குறைக்க சுரக்கும் உயர்வை துளிகள் போலே, வாட்டும் பசியின் அவத்தை போக்க ஊட்டும் கரத்தின் உரிமை போலே, காற்றில் தவழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலையின் ஒரு பிள்ளை மூன்று,

0: மருத பண்பாடு மகிழ்வான காலையில் மனதோடு உறவாட உங்களோடு இணையும் நான் ஆர்ஜே இரா சுந்தர பாண்டியன். சிந்தனை துளி. நீரென்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம். காலை காம்போ.
1: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தட்டுவாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
12: தெளிவும் கவனமும் உழைப்பும் வெற்றி கனியை விரலுணுக்கி கொண்டு வரும். இடம் என்ன குழைப்புடன் எழுமடங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களினை கேட்கலாம். சேவை செய்திகள். பொருள் வைத்த சரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் ஆலய ஆடி மகா உற்சவத்தில் இன்றிரவு 7 மணிக்கு சிறப்பு ஆராதனை. திருப்படி மருதூர் வட்டம் நரசிங்கன்பட்டி அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம். நாகை மாவட்டம் கீழசன்னநல்லூர் அருள்மிகு அகோர வீரபத்திர காளியம்மன் ஆலய திருநடன திருவிழாவில் இன்று காலை திருநடன வீதியுள்ள காட்சி. குத்தாலமட்டம் அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ பெருவிழாவில் இன்று காலை 8:30 கணபதிகம், இரவு 8 மணிக்கு காப்பு கட்டுதல். வேதாரண்ய மட்டம் ஆதனூர் அருள்மிகு மழைமாரியம்மன் ஆலய ஆரி உற்சவத்தில் இன்று அம்மன் கேடகத்தில் வீதியுள்ளார். நாகை மாவட்டம் சிக்கல் அருள்மிகு சிங்கார காளியம்மன் ஆலய மகோற்சவத்தில் இன்று காலை அம்பாள் புறப்பாடு. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் மம்பளை நூறுப்பிள்ளை 3 இது காலை காம்போ.
4: ராஜா தெருக்கு ஜாப் மில் கயா.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பட்டினம் கரைக்கால் வந்துள்ள உடனடி சேர்க்கை அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகு கலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது வரம்பு 14, அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் சேர்க்கை உண்டு. மேலும் விவரங்களுக்கு 03-638-2342-448. நேரில் அனைவருக்கு அடுத்து 8:05 வர இருக்குது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறார் எம் எம் கலியபெருமாள். இது காலை காம்போ.

0: இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து கருத்தை விதைத்து காது மலர்களை கவிதை தீட்டு கனிவாய் மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கால் பொன்முளையின் காலை காம்போ. காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேரலினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அல்ல நேர்மையா இருக்கணும். இந்த நேர்மையா இருந்தோம் அப்படின்னா அதுக்கான அந்த பரிசு இல்ல அதுக்கான வெகுமதி உடனே கிடைக்கலனா கூட சரியான நேரத்துல சரியான நபர்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அதாவது ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அபு ஹனீஃபானுங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, தன் நண்பர்களோட பாலைவன பகுதியில சென்று இருக்காரு. அப்படி பாலைவன பகுதியில போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு நடுப்புற பசி எடுக்குது. சரின்னு சொல்லிட்டு வழியில ஒருத்தர் பாக்குறாரு, அவர் வந்து பெருச்ச பழம் வித்துட்டு இருக்காரு. உடனே அவர்கிட்ட போய் கேக்குறாரு, ஐயா காசுக்கு எத்தனை பழம் அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொன்னாரு, காசுக்கு 10 பழம் அப்படின்றாரு. அப்ப ஒரு காசுக்கு பழம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு சருகளை வச்சு கட்டி பழத்தை கொடுத்துட்டாரு. சரி வழியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபு ஹனீஃபாவும் அவருடைய நண்பர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க தண்ணி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நீர்நிலை தெரியுது. 3 பேர் அங்கே போய் உட்காடுறாங்க. உட்காந்து பெருச்சம்பழ பொட்டலத்தை பிரிக்கிறாங்க. பிரித்து கவுண்ட் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா 10 பழம் இருக்கணும், ஆனால் 11 பழம் இருந்தது. உடனே அபு ஹனீஃபா வந்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னென்ன பதறி போய், ஐயோ ஒரு காசுக்கு வந்து 10 பழம் தானே சொன்னாரு, ஆனால் கை தவறலாம் அந்த வியாபாரி வந்து ஒரு பழத்தை கூட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அது அவருக்கு நஷ்டமாச்சே, திரும்பி போய் கொடுக்கலான்னு சொன்னோன்னே கூட இருந்தவங்க சிரிச்சாங்க. ஏங்க ஒரு பழத்தை கூட கொடுத்ததுக்கு இப்படி வந்து 3 கல் தொலைவுக்கு போய் அவர்கிட்ட திருப்பி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாரு, அதெல்லாம் இல்லை, வியாபாரம்னா வியாபாரத்துல சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹனீஃபா என்ன பண்ணாரு, கிளம்பி அவரை பார்க்க போறாரு. போய் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பழம் வந்து ஒரு காசுக்கு எவ்வளோன்னு கேட்டேன், நீங்க 10 பழம்னு சொன்னீங்க, ஆனா நீங்க 11 பழம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னே அப்ப அந்த வியாபாரி சொன்னாரு, ஐயா உங்க தோட்டத்தை பார்த்தேன், உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை வந்தது, அதனால நான் ஒரு பழத்தை அதிகமா வச்சு நான் தான் கட்டி கொடுத்தேன், பரவாயில்ல வச்சிங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அபு ஹனீஃபா சொன்னாரு, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், வியாபாரம் அப்படிங்கிறது வந்து விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டு அதன்படி தான் நடக்கணும், அதுதான் வியாபாரம். அந்த நியாயம் இல்லாம தவறி நடந்தா அது வந்து அநியாயம். நீங்க ஒரு பழத்தை எனக்கு கூட கொடுத்துட்டது வந்து அநியாயமான விஷயம், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாரு. எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சில வேலைகளை செய்யும் பொழுது கரெக்டா பேசும்போது எவ்வளவு வேணாலும் நெகோசியேட் பண்ணலாம், ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த வியாபாரத்துல என்ன பேசணுமோ அதை சரியா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த வியாபாரத்துல நம்மளை வந்து நேர்மையான ஒரு வியாபாரி அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஸோ நம்ம நிறைய பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல மத்தவங்க நம்மளை எப்படி வாட்ச் பண்றாங்க, நம்ம வந்து பேசும்போது சரியா பேசுறோமா, அது மாதிரி பேசுனதை கரெக்டா கொடுக்குறோமா, சரியான நேரத்துல கொடுக்குறோமா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பொருள்கள் இருக்கா அப்படிங்கறத உணர்ந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய நேர்மை வெளிப்படும். ஏன்னா இன்னைக்கு நேர்மையா இருந்தாதான் மத்தவங்க நம்மளை ஏத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. நம்ம நேர்மையா இருந்தோம்னா எத்தனை காலம் ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த கடையா அது ரொம்ப காலத்து கிடப்பா, அந்த கடைக்கு போங்க அப்படின்னு இன்னைக்கும் பேர் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு சில நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய நேர்மை தான். நேர்மை ஒரு நாள் வழி தவறி போயிடுச்சு அப்படின்னா இது நாள் சேர்த்து வச்ச எல்லா ஒரு நல்ல பேரும் உங்களுக்கு கெட்ட பேராயிடும். நேர்மையா இருக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நேர்மையா செய்யக்கூடிய பிசினஸ், நேர்மையா இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே

0: வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. சோ நேர்மையோட இருங்க, நல்ல ஒரு பேர் வாங்குங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் தைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
2: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இடநேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?

0: இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி இப்பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். தேசிய தர சான்றிதழ்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: நீங்களே கேட்டீங்களா அப்படின்னா,
7: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
0: என்னத்த
8: சொல்ல வர்ற
0: அதுக்கு

0: அது மட்டும் இல்லைங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு துளிரும் பட நிகழ்ச்சிக்காக நான் காரைக்கால் பண்பலோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டரில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இதுக்கான விடையை காரைக்கால் பண்பலோடைய முகநூல் பக்கத்தில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் அந்த பதில சொல்லுங்க. யாருங்க அது? சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. ஓ பாட்டா, சரி சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல, அந்த காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற நாடு எது அப்படின்ட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு துளிரும் பாட நிகழ்ச்சியில உங்களோட உங்க ஆர்ஜே மம்கலி பெருமாள்.

0: ஆஹா,
1: என்னப்பா ஆஹா ஓஹோனு ஒரே அனத்தலா இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு.
0: அதுக்காக
2: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க, ஆனால் நீங்கள் விரும்பி கேட்க போகிற பாட்டை கொடுக்கறதுக்காக நான் நம்ம காரைக்கால் எஃப்எம் லைவ் ஸ்டுடியோவில் காத்துட்ருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச புத்த புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 0436823123 எந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்களில் அழைச்சிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச புத்த புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நீர்களே துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஒஎன்ஜிசி.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1-7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்களே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1.3 இன்று காலை 9 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
12: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
4: உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு இதுல ஒரு பட நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க முருகேசன், எப்படி பெஞ்சது மழை நைட்டு? என்ன
14: பாட்டு
4: கேளுங்க. அந்த பாட்டை கேட்டுடே நம்ம நேரத்தையும் சரிபார்த்துக்கலாம். அபிபீரிச்சி நேரம் 8:20. அபிபீரிச்சி ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிபீரிச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபீரிச்சை.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும்.
1: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்சியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: உற்சாகமான இனிய

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் எஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்
3: நாகப்பட்டினம்.

0: ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ஆகாஷ்வாணி வங்கக் கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனி தாய்மொழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கு நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேரில் நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது தனுஷ் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனுஷ் ஜுவல்லரி.
0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: இணைய பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. புலி உரும்பட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: நன்றி.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி கும்பகோணம் உங்கள் கடை.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நீங்களே வாரத்தில் ரெண்டு நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊராக தேடி போவோம் இல்லையா? அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு, எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நாம எங்கே போகிறோம் ஒரு உறவு நிகழ்ச்சிக்காக அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிடலை வீடி நாதேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து. திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிடலை பகுதி நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாட நிகழ்ச்சியில் பாட்டு வருதுங்க துள்ளி துள்ளி. நேர்கள் கேட்குறாங்க, அதை எண்ணி எண்ணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜோதி, அண்ணப்பன் பேட்டையிலிருந்து. நல்லா இருக்கீங்களா சார்?
1: சூப்பரா இருக்கும் ஜோதி போலவே. சொல்லுங்க ஜோதி, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
2: இட்லி கடை பாட்டுல இருந்து சார், எஞ்சாமி தந்தாங்க.
1: உங்க வீட்டுல இன்னைக்கு காலைல டிஃபன் இட்லியா?
2: தோசை சார்.
1: தோசையா? சரிமா, தோசையாவது சாப்பிட்டுட்டு இட்லியாவது பாட்டுல கேட்போம் அப்படின்ட்டு.
2: ஆமா சார்.
1: சரிம்மா ஜோதி, இதோ பாட்டு வந்துட்டு இருக்கு கேளுங்க. நன்றி
2: நன்றி சார்.
1: நன்றி.

0: வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களுக்கு உலகின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அப்பா, 3000 கொடுங்களேன்.
7: எதுக்குப்பா?
6: என்னோட பாக்கெட் மணி.
7: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
6: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
7: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
6: உங்க மொபைல கொடுங்க,
7: எடுத்துட்டு போ.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
10: வானொலிகளில் ஓர் இசை அரசன், இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளையல் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்படினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
8: நாகப்படினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்படினம்.
6: என்னென்ன தயாரா இருக்கீங்களா? ஆமாங்க, உங்களுடைய பேர்லாம் வரப்போகுது. எதுக்கு அப்படின்னா, நான் காரைக்கால் பழமையுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 93 நேர்கள் உங்களுடைய சரியான விடையைத்தான் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்க போகிற அடுத்த நேர் யாருன்னு நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
9: கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை. தீனா ரமேஷ்.
6: சொல்லுங்க ரமேஷ், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
9: படம் வெந்து தெளிந்தது காடு. பாடல் மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுங்க.
6: சரி, பாட்டு கேட்கலாம் கேட்கலாம். நன்றி ரமேஷ். நீங்களே அந்த கமெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற நாடு எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நெதர்லாந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே விடையை கொடுத்துருக்கிற யாராரு நேயர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரளம் சந்தோஷ்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ்,

0: புலுகுப்பாளையம் ஆனந்தமுருகன், கும்பகோணம் சந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்செல்வன், பாப்பாக்குடி மோகன்தாஸ், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அன்னப்பன்பேட்டை ஜோதி, பூவம் குபீர், நந்தினி சுரேஷ் திருபோணத்திலிருந்து, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், விஜயரூபன், விஜயரூபினி, தர்ஷினி, பூவம் குபீர் சொல்லியிருக்கிறாங்க, காட்டுமனார் கோயில் தீமடப்புறம் வேல்முருகன், புவனகிரி சுமதி பாபு, அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்காலிலிருந்து ஆண்டிமடம் கார்த்திகேயன், சென்னையிலிருந்து பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜிமுதீன், ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, தானிக்குட்டகம் தெற்கு ரவிக்குமரன், ஸ்ரீயாஸ்ரீ ஹரீஷ் திருபுவனத்திலிருந்து, அலிநகரம் மகாதேவன், அதே போலவே அரியலூர்லேருந்து வீரதுரை, நாகை பாபு, சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம், மலைங்கமான ஆட்டோதுரை, நிறைவி நச்சிப்பிள்ளை குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க சரியான விடையத்தான், நாகூர் ஜெகபிரசாதிக் முகமது யூசுப், நிறைவி கஜேந்திரன், நெமேலி நந்தகுமார், மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், இளங்கோவன் குவாகத்திலிருந்து, நன்னிலம் நாகை குமரன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திருபுவனம் சத்யபாமா, அலமேலு மங்கை, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, எஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா, வைஷ்ணவி பிரவாகினி, சிவபாலன், செந்தில்குமார் சொல்லியிருக்கிறார், ஆனால் என்ன ஊர் அப்படின்னு சொல்லலை அவர், செந்தில்குமார் மட்டும் தெரியுது. அடுத்து கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காரைக்கால் நளினி, அம்மு சரவணன், காரைக்கால் சரப்பிரகாஷ் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, செங்குந்தபுரம் மாதவன், உட்கோட்டை ஜி ஆர் வேல்முருகன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, மேட்டுப்பாளையம் ரவி, குவைத் நாட்டிலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், நன்னிலம் சுப்பிரமணியன், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், பேரளம் மகா, புதுத்துறை செல்வகுமார், நன்னிலம் லக்ஷயா, செந்தில்கணம் பேரளம், விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான், நான் மட்டும் மாத்தியா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் நாகப்பட்டினத்திலிருந்து, கோமல் சரவணன், மேலவாஞ்சூர் சம்சுதீன், சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், கலைச்செல்வி அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, வங்கைநல்லூர் ரைகி ராமதாஸ், நெதர்லாந்து அப்படின்ட்டு தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி சொல்லியிருக்காங்க, மேலவாஞ்சூர் பாத்திமா, திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், கல்லாத்தூர் பரமசிவம், அவரிக்காடு வித்யா வீரமணி, காரைக்கால் மகேஸ்வரன், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், மதுரை சோமசுந்தரம், வேலங்குடி குணசுந்தரி, நளினி சங்கர் தேர்பண்ணத்திலிருந்து, சிவபுதி கீர்த்திராஜன், நாகூர் அனுன்ஸ்ராஜ், கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, புறவாச்சேரி பிரியா கண்ணன், குத்தாலம் சங்கீதா, செங்குந்தபுரம் நடராஜன், நனிலம் அம்பலவாணன், மலேசிய நாட்டிலிருந்து எஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், திருப்பூண்டியிலிருந்து சுந்தரி பாஸ்கரன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், யூசுப் மாலிம் என்ன ஊர் அப்படின்னு குறிப்பிடல, திருவாரூர் பாளையம், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரியிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, நீடாமங்கல வட்டம் காலாச்சேரி மணிமாறன், தமிழ் சுமதி என்ன ஊர் அப்படின்னு குறிப்பிடலை, உட்கோட்டையிலிருந்து தமிழரசன், இவங்கெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. விடையை சொன்ன எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்கள் பல பல.
1: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே அடுத்ததா வரப்போகுதுங்க 9:05 அது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம், உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சது எதுக்கு? உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள் மற்றும் ஆர்ஜே சுந்தர பாண்டியன். நேர்லைய தீனா ரமேஷ் சர்வராஜன் பேட்டையிலேருந்து பாட்டு கேட்டிருந்தாரு இல்லையா, அவங்க கேட்ட பாட்டையும் நம்ம கேட்க போகிறோங்க நிகழ்ச்சியில். அடுத்ததான் அது வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரளவு செய்த நம் காரைக்கால் FM 100.3 நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தனிஷ் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: அந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: அந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
12: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
13: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
14: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: பெயர்கள் கேட்கவிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். முதலாவதாக நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் ஜிவல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ்.
15: அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநிலம் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
16: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
17: தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
16: அருண் என்டர்பிரைசஸ், LIMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
17: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
18: நலமாய் வாழ. உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படி டாக்டர்? அந்த தாய்ப்பாலில் என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து குழந்தைக்கு கிடைக்குது?
19: தாய்ப்பாலில் முக்கியமாக செக்ரிட்டரி IGA அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. அது எப்படின்னா, பிறந்த உடனே நம்ம தடுப்பூசியெல்லாம் போடுறோம் இல்லையா, எதுக்கு போடுறோம்? கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்காக. ஆனால் இமீடியட்டாக நமக்கு எதிர்ப்பு சக்தி வேணுமே. குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதுக்கு டயரியாவோ சளியோ பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த இமீடியட் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பாசிவ் இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது, இமீடியட்டாக அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய்ப்பாலில் செக்ரிட்டரி IGA அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. நிறைய செல்கள் இருக்குது, லியூகோசைட் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது. அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கார்பெட் மாதிரி விரிச்சிரும். அதோட குழந்தையோட குடல்லையும் நுரையீரலோட மியூக்கோசாலையும் ஒரு கார்பெட் மாதிரி விரிச்சிரும், ப்ரொடெக்ஷன் ஷீல்டு. அது வந்து 6 வாரத்துக்கு பத்திரமாக பார்த்துக்கும். அது நம்ம கொடுக்குற வரையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் கொடுக்குறோம், 2 வயசு வரையும் கொடுக்குறோன்னா அப்போ வரையும் இருக்கும். எந்த கிருமியும் அது வழியாக தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியாது. முக்கியமாக 2 விதத்தில் குழந்தைங்களுக்கு உள்ளே போகும் கிருமிகள். ஒன்று நுரையீரல் வழியாக போகும், இன்னொன்று குடல் வழியாக போகும். இந்த 2 ஓப்பன் ஏரியாஸையும் கார்பெட் மாதிரி போட்டு அந்த செக்ரிட்டரி IGA கவர் பண்ணிடும். ஸோ என்ன ஒரு கிருமியும் அதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகவே முடியாது. ஸோ அதுக்காகத்தான் அதோட எதிர்ப்பு சக்தி 2 வயசுக்கு அப்புறம் நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அதை நம்ம நிப்பாட்டிட்டோம்னாலும் ஏற்கனவே அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுவே அது உலகத்தை பார்த்துக்கும், கிருமிகளை அதுவே ஃபேஸ் பண்ணிக்கும்.
18: இப்போ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் கரைகள் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த

0: பிறந்த உடனே எப்போல இருந்து தாய்ப்பால் கொடுக்க தொடங்கலாம் டாக்டர்?
1: எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம். நார்மல் டெலிவரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையோட துப்புள் கொடியை வெட்டுறதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம். நேராக துப்புள் கொடியோட நீளம் வந்து 50 சென்டிமீட்டர். குழந்தையோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு குழந்தையோட துப்புள் கொடியோட நீளமும் இருக்கும். அதை நேராக குழந்தைய பிறந்த உடனே அது நல்லா மூச்சு விட்டுருச்சு, இருதய துடிப்பு நல்லா இருக்குது, இது ரெண்டும் மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணால் போதும். ரெண்டும் நல்லா இருக்குன்னா நல்லா ஒரு தொடச்சிட்டு அதில் உள்ள ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துட்டு தாயோட வயிற்று மேலே குழந்தைய போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணலைனாலும் அதுவாக போய் மார்பகத்தை பிடிச்சி பாலை குடிச்சிரும். அது பேர் பிரெஸ்ட் கிரால்னு பேர். அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து டைரெக்டாக மாரில் வச்சு அப்பயே சக் பண்ண விடலாம். இவ்வளோ சீக்கிரம் என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சக் பண்ண ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா கர்ப்பப்பை அழகாக சுருங்கும். அந்த நச்சுக்கொடியே வெளியில் வர்ற அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் தாய்க்கு நிறைய உதிரப்போக்கு இதெல்லாமே அதை தவிர்க்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக தாய்ப்பாலை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு

0: ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகும்போது என்னாகும்னா கர்ப்பப்பை அழகாக சுருங்கும். அந்த நச்சுக்கொடியே வெளியில் வர்ற அளத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் தாய்க்கு நிறைய உதிரப்போக்கு இதெல்லாமே அதை தவிர்க்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக தாய்ப்பாலை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது இயற்கையானது. சப்போஸ் சிசேரியன் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போவே உன்னை மடியில் போட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா சிசேரியன்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மதரை வந்து ரெக்கவரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணின உடனேயே நம்ம அதை கொடுத்துடணும். இதுக்குன்னு பிரத்யேகமாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் நர்சஸ் இருப்பாங்க. பேபியை தூக்கிட்டு வந்து மதரை ரெக்கவரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கறது மிக மிக மிக மிக முக்கியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: கரைக்கல் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ்க. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். வானவீதியில் தேனமுதாய் கானமிசைக்கும் காரைக்கால் வன்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பக்கம் சுந்தரபாண்டியன் இருக்கிறேன்,
1: இந்த பக்கம் எம்எம் கலை பெருமாள் இருக்கிறேன்.
0: இருக்கிறீங்களா?
1: ஆமா
0: இருக்கிறீங்க.
1: கண்ணாடி போடலையா? இருக்கிறீங்களான்னு டவுட்டா கேக்குறீங்களே அப்படின்ட்டு.
0: இல்ல, எங்கேயோ மாட்டிக்கிட்டு சிக்கினது மாதிரி தெரியுது, வெளியில தெரியல முகம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா கேள்வியை கேட்டோம்னா நேரிலும் புரிஞ்சிடும் அவங்களும் எங்கெங்க அப்படியே பம்மிட்டு இருப்பாங்களே, தவித்து
1: தவிச்சுட்டு.
0: அது என்னன்னு கேட்டலாம். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவித்தது எதுக்கு?
1: கண்டிப்பா
0: இப்ப எனக்கு ஏன் நீ உட்கார்ந்து தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: சரி, ஓகே. நிறைய நேர்கள் வந்து ரொம்பவே, ஏன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்த்து கண்டிப்பா வீட்டுல
0: வீட்டு இருக்க மாட்டேங்கிற எல்லாத்தையும் அம்பலப்படுத்த கூடாது,
1: அம்பலப்படுத்த கூடாது. நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது இல்ல? சரி ஓகே, பரவாயில்ல. அதுக்காக தெரியக்கூடாதுன்னு யாரும் ரெடியா வால்யூம் குறைச்சிடாதீங்க, அவர் சும்மா தான் சொன்னாரு. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு வந்து நேர்கள் நிறைய பதில்கள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கும்பகோணம் செந்தில் நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனது சம்பள உயர்வை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: வாங்கும்போது
1: ஆமா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க.
0: அது மாதிரி இந்த மாதிரி நண்பர்களுக்கு கொடுத்து உதவியை பணம் மற்றும் நகை அதே தகவல் மீண்டும் மனைவிக்கு உதவி செய்த நபர் வாயிலாக தெரிந்த பொழுது நான் மெல்லவும் முடியாம தவித்த தருணம் இருக்க ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெரியும்.
1: சொல்லிட்டு செய்யலாம் உதவிய இல்லையா. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லிருக்காங்கன்னா,
0: இங்கு செஞ்சா கொடுக்க விட்டாதானே அப்படின்னு அவர் சொல்றாருல்ல.
1: சரி ஓகே, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 23 ஆண்டுகளில் எனது வாழ்க்கை துணைனா அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே இல்லைங்க, இனிமேலும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன்
0: இருக்காரு. இந்த மெசேஜ் போடும்போது ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்திருப்பாங்க,
1: ரேடியோ சத்தம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதையெல்லாம் சொன்னால் என் மனைவி பண்பலையில் கேட்டு விடுவார், மறுபடியும் பிரச்சனை தான். இது உங்ககிட்ட சொல்லவும் முடியல மெல்லவும் இல்லைன்னு உண்மையை போட்டு ஒரு ரேடியோ உடைச்சிருக்கேன். குத்தலம் கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி.
1: ஓஹோ, அப்படி எப்படி நகை சிக்கல். சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர்கிட்ட சொல்ல முடியாமல் தவிர்த்த நேரம் என்னுடைய சொல்லையே அவர் கேட்க மாட்டார், அதுதாங்க அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்லையே, வீட்டுக்காரமா பேச்ச கேட்காதவங்களும் இருக்காங்களா?
0: இருக்காங்களா?
1: இருக்காங்களா?
0: அப்படி நம்பிட்டு இருக்காங்க. எப்பயுமே இவங்க பேச்சுதான் எங்கேயுமே வெல்லும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, என் பேச்சையா கேட்க போறீங்க அப்படிம்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் இவங்க பேச்சா கேட்டுட்டு இருப்பாருங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சா கூட இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க.
1: இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க வீட்டம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதாவது யாராவது ஒருத்தங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன் அப்படிமாங்க
0: அப்படிமாங்க.
1: ஆனா முடிவுலாம் அவங்கதான் எடுப்பாங்க இல்லையா,
0: இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்கிறது.
1: ஆமா, அடுத்து
0: நண்பர்களுக்கு மனைவிக்கு தெரியாமல் சில உதவிகள் செய்வேன், சில நேரம் இது போன்ற உதவிகள் செய்யும் போது சிக்கலில் மாட்டிக்கொள்வேன், அப்போது வீட்டில் புகைச்சல் உண்டாகும், உவாகம் இளங்கோவன்.
1: ஓ, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு அறிவிப்பாளர்களுக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க கேள்வியை கஷ்டமா கேட்டு விட்டீங்க, அது ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய டெய்லி வருமானம் என் மனைவிட்ட சொல்லாமலே இருந்தேன், ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு, அப்ப சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சேங்க அப்படின்னு.
0: நாங்களே துணிச்சலா கேட்கும் போது உங்களுக்கு என்ன?
1: அதான்
0: அவங்க பார்த்து பார்த்து சமைச்ச சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்ததுன்னு வாயை திறந்த சொல்லவும் முடியாம அதை முழுசா மென்று முழுங்கவும் முடியாம தவிச்ச அந்த ஒரு தருணம் இருக்கு. இது எப்படி இருக்கு? உதவி செய்யறதை விட அவங்க சாப்பாட இதுல கொஞ்சம் உப்பு கூட இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாம தவிச்ச தவிப்பு இருக்குல்ல, அதுல அவர் சொல்றாரு அந்த சாப்பாடு முழுங்கவும் முடியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கு.
1: நீங்க வேணா சொல்லி பாருங்களேன், உப்பு அப்படின்னு சொன்னோடனே என்னது ஒன்னு இல்லமா கேட்டேன் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு
0: அந்த பாட்டில் எங்க இருக்குன்னு கேட்டேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்ப்பாடு நிகழ்ச்சி வழங்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நிகழ்ச்சி வழங்கும் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார்குள் வசந்த மாளிகை கடமெட்டல் சூர் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
12: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
13: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
12: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் காட்சியார் கோயில்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலையர் நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
14: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சேர்க்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி வழங்குவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் ARC காமாஜி ஜுவல்ஸ்.
16: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாஜி ஜுவல்ஸ் பஜரங்க.

0: நாளை 27:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நம்ம நேர்களும் காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3
2: பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம கேட்டு இருக்கிறோம்.
0: பாயிண்ட் டு பாயிண்டா சொல்றாங்க.
2: ஆமா,
0: கொஞ்சம் நெஞ்சமா பம்மி இருக்கும்.
2: ஆமா,
0: இந்த தவிச்ச தவிப்பு இருக்க அப்படின்னு சொல்ல முடியாம அதுல ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, நீங்க பாலும் கேப்பிடுங்க, FM-ல கேட்டுட்டு வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்றதுக்கா வேணாம்பா அப்படின்னு இருந்தாங்கல்ல.
2: ஓகே, அடுத்து காரைக்கால் நளினியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த தலைப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார், சிங்கம் என்னைக்குமே சிங்கிளாக தான் இருக்கும் சார் அப்படின்னு இருக்காங்க.
0: சொல்லிட்டாங்க. சரி, அவங்க பார்த்து பார்த்து சம அந்த சொல்லிட்டேன் இல்லை, சாப்பாடு சொல்லிட்டேன்.
2: அடுத்து
0: வந்து, இதுவரை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்படின்னு நிறைவி NMP அச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
2: அதே போலவே திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் கடைக்கு போய் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பொழுது போக்குனேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கடையில் தான் இருக்கேன்னு சொன்னேன். உடனே அவங்க கடைக்கு யதார்த்தமாக வந்தவங்க எங்கே காணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாட்டிக்கிட்டார் போல அதை சொல்லியிருக்கிறாரு.
0: எந்த கடையிலன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம கடையில் தான், இந்த அட்ரஸில் இருக்கு, அதில் தானே நானும் நிற்கிறேன். அப்பதான் முழுமின்னு முழிச்சு.
2: ஆமா, நீ எங்க இருக்கேன்னு கேட்டோன்னே மாரியம்மன் பேங்க் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி. அடுத்து
0: வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் காலை வணக்கம் சொல்லிட்டு, மனைவியிடம் சொல்ல முடியாது சொல்ல முடியாத விஷயம், சாப்பாட்டில் எந்த குறை இருந்தாலும் சொல்லி பாருங்க.
2: சொல்லித்தான் பாருங்க,
0: சாப்பாடு தட்டுல இருக்கா எங்க இருக்கு தெரியும்.
2: அடுத்து கீழ்குடியிருப்பு சிங்கரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாத செய்தி இருக்கு எங்ககிட்ட, ஆனா இப்ப அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, இப்ப சொன்னா அதுதான் உலகத்துக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு இருக்காங்க.
0: உலகத்துக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல.
2: ஓகே,
0: அடுத்தது பாத்தீங்கன்னா, இருவருக்கும் காலை வணக்கம். தர்மசகனமான ஒரு கேள்விதான். 90 ஹிட்ஸ் தப்பித்துக் கொண்டார்கள் நீங்கள் இருவரின் அனுபவங்கள், நாங்கள் மட்டும் என்ன பிரபஞ்சத்தில் திருமணமான நிலை சொல்ல முடியாமல் எத்தனை பேர். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு காரைக்கால் மேலாடுதலை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காரு.
2: ஓகே, சேத்தூர் சீதா கலியபெருமாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனது சின்ன வயசுல என்னுடைய சகோதரி காஃபி போட சொன்னாங்க, அப்போது அச்சு வெள்ளம் போட்டுதான் காஃபி போடுவோம், அந்த வகையில காஃபிக்கு போடும் அச்சு வெள்ளத்தை கொஞ்சம் புட்டு என் வாயில போட்டுக்கிட்டேன். அப்போ என்னுடைய சகோதரி என்னை கூப்பிட, நான் வாயை திறக்க முடியாம உம்முன்னு
0: வாழ்க்கையில
2: மறக்க முடியாத ஞாபகங்கள் தான் இதெல்லாம்.
0: சும்மா சும்மா அடி
2: வாங்கினா
0: அப்படிதான். அப்புறம் செல்லாத அடியா, எல்லாம் செல்ற அடிதான்.
2: ஓகே, அடுத்து
0: அதாவது சைக்கிள்ல வச்சுக்கிட்டு அச்சு வெள்ளம் வித்துட்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு வீடுகளில் வாங்கி அந்த அச்சு வெள்ளத்துல முதல்ல காஃபியே நம்மள்ட்ட தப்பா வந்ததா, காஃபி டீயே இடையில வந்ததா இல்லையா, ஆனா அதுல அச்சு வெள்ளம் போட்டுதான் நம்ம மக்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. நாகரிகம்ங்கிற பெயர்ல வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற இந்த சீனியை வாங்கி அந்த போட்டு, இப்ப அதை தவிர்க்க தவிர்க்கனா அது நம்மளை விட்டு தவிர மாட்டேங்குது, நம்மளும் அதை தவிர்க்க முடியாது, கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு பாருங்க, அந்த காலத்தை நினைவுபடுத்திட்டாங்க அவங்க இல்லையா.
2: ஆமா, அடுத்து
0: அடுத்தது பாத்தீங்கன்னா, நல்லம்பல் ஷேக் அலவலன் அலாவுதீன் இந்த ஆட்டத்துக்கு நான் வரலன்னு
2: ஓடிட்டேன். ஓகே, அது நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் அப்படின்னு கேட்டுக்கூடிய ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க. அது போலவே அன்னப்பெண்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவர் பர்ஸ்ல இருந்து அவருக்கு தெரியாம நான் பணம் எடுப்பேன், அவங்க பணத்தை காணும் அப்படின்னு தேடும்பொழுது நான் தான் எடுத்தேன்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டம் சார், ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க சார் அப்படின்னு இருக்காங்க.
0: இப்ப இருக்கும் பாருங்க,
2: அது நம்ம கருணாஸ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அந்த பாக்கெட்ல அந்த இயக்குனர் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அவரு பாக்கெட்டை வந்து நைட்டு வைக்கும் போது பாப்பாரு சட்டப்பையில, ஆனா காலைல ஏஞ்சி கருணாஸ் தேடுவாரு ஆனா இருக்காது, திடீர்னு பார்த்தா மறுநாள் எடுப்பாரு. ஆனா என்னன்னா, நைட்டு இவர் தூங்கினதுக்கு அப்புறம் ஏஞ்சி வந்து அவங்க அப்பா பேண்ட் பாக்கெட்ல மாத்தி வச்சிருவாரு, இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியும் சட்டப்பையில வச்சிருவாரு அவங்க தேடும் போது. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன்,
0: சொல்லி கொடுக்குறீங்களா, நீங்க எப்படி எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டியர் பண்ண நல்லேஷ் சங்கர், நிறைய இருக்கு சார் ஆனா சொல்ல முடியாது,
2: சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
5: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
9: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர்.

0: கருவி கண் சிகிச்சை மையம்.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
1: டிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும். கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று August 4.
2: தமிழக மிருதங்க கலைஞர் வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்களின் பிறந்த நாள் என்று முதன் முதலாக 1943 சென்னை சங்கீத சபாவில் மதுரை மணி ஐயரின் இசை கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தார். இவர் கர்நாடக இசைக்கலைஞர்கள் மட்டுமின்றி வட இந்திய கலைஞர்களுடனும் மிருதங்கம் வாசித்திருக்கிறார். கே பாலச்சந்திரின் சிந்து பைரவி என்ற படத்தில் வரும் கே ஜே ஜோஸ்தாஸ் பாடிய மரிமரி நின்னே என்ற பாடலுக்கு இவர் மிருதங்கம் வாசித்திருக்கிறார். இவர் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். 1929 August 4 இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
5: அமெரிக்காவின் 44th அரசு தலைவர் பராக் ஒபாமா பிறந்த நாள் இன்று. 1961 இதே நாளில் பிறந்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஹார்வர்ட் சட்டக்கல்லூரியிலிருந்தும் பட்டங்களை பெற்ற ஒபாமா அரசியல் உலகத்தில் சேர்வதற்கு முன்பு சிக்காகோவின் தெற்கு பகுதியில் சமுதாய ஒருங்கிணைப்பாளராகவும் பொது சட்ட வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். பின்னர் இல்லினோய் மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1992 முதல் 2004 வரை சிக்காகோ பல்கலைக்கழக சட்டக்கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றினார். 2008 அமெரிக்க குடியரசுத் தலைவரானார் ஒபாமா. அமெரிக்க வரலாற்றில் ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தைச் சேர்ந்த முதலாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை உடையவர் பராக் ஒபாமா.
2: தமிழக எழுத்தாளரும் மொழி பெயர்ப்பாளருமான நா தர்மராஜன் அவர்களின் பிறந்த தினம் என்று. இவர் 120 நூல்களையும் 50 மேற்பட்ட சிறுகதைகளையும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழி பெயர்த்திருக்கிறார். இவரது நூல்கள் பற்றிய திறனாய்வு தொகுப்பு மொழிபெயர்ப்பு செம்மல் நா தர்மராஜன் 80 என்ற பெயரில் 2015 வெளிவந்தது. இவர் 1935 August 4 இதே நாளில் தான் இவர் பிறந்தார். தமிழக மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் மறைந்த தினம் என்று. தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் உலகளவில் மொழியியல் துறையில் புகழ்பெற்ற தமிழறிஞரும் ஆவார். இவர் 24 நூல்களை தமிழிலும் 9 நூல்களை ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். 200 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வரைந்த பெருமைக்குரியவர் இவர். தமிழக அரசின் திருவிக்கா விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவர் 2008 August 4 இதே நாளில் தான் இவர் மறைந்தார். நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் ஸ்தேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஆகாஷ்வாணி. வங்கக்கடலோரமாய் அழகாய் எடுக்கிறது கடலலை உங்கள் இல்லங்களில். இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 9:35. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஏற்கனவே மாட்டிக்கிட்டு சார் கேட்டு சேதி என்னன்னா, உங்க வாழ்க்கை துணை கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவித்தது எதுக்கு அப்படி நீங்க பாடல கேட்க, அவங்க பாடல சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
2: ஓகே, அடுத்து
5: கடலூர் துறைமுகம் சுரேஷ். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். வேண்டாம் சார், விட்டுருங்க. நீங்க என்ன கேட்க வரீங்க தெரியுது சார், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது சார். சார் நீங்க இருப்பீங்க அதான்மா காலையில அவர் ஜாலியா கிளம்பிட்டு நேரத்துல

0: அவர் எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டார்.
1: ஓ
0: ஃபர்ஸ்ட் பாட்டு தான் பாடினாரு, சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு வந்துட்டு மனசுல எல்லாம் நீங்க இருப்பீங்க சார்,
1: நான் இருப்பேனா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஓசூர்ல இருந்து குமார், ஒன்றா ரெண்டா நான் சொல்ல அப்படின்ட்டு இருக்காரு.
0: எவ்வளவு
1: அதே போலவே அடுத்து
0: என் நண்பருக்கு கடன் கொடுத்து விட்டு திரும்ப வாங்க முடியாத முடியாததான் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாரு. ரொம்ப அழகா தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ் தீபா யுகபாரதி பிரசன்னா.
1: நாகூர் ஜெகபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனையோ உண்டு அதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு இருக்காங்க.
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க சார், என்னத்தை சொல்ல. அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் இப்படி சொல்லியிருக்கிறார்.
1: ஓகே, குவைத் நாட்டில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றப்போ அதை வெளியில சொன்னா அவங்க மன மதிப்பு போயிடுமே அப்படின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் சொல்லாம விட்டா அவங்க வாழ்க்கை பாழாயிடுமேனு அமைதியாகவும் இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை விதைச்சிட்டு போயிருக்கிறாரு.
0: சூப்பர் சார். ஆனா இது என்ன, இது ஒரு உண்மைனா நமக்கு பிடிச்சவங்க செஞ்சா எப்படி சொன்னா கஷ்டப்படுறோம்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: பிடிக்காதவங்க செய்யலனா கூட நம்ம மட்டும் சொல்லிட்டு வந்துடும் அனுபவிக்கிட்டோம்.
1: நம்ம வீட்லயே பாருங்களேன், நாம தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவோம். ஆனா வீட்டம்மா வந்து கண்டுபிடிச்சா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா அவங்களை குற்றம் சாட்டுவோம்.
0: அதை வந்து எப்படியாச்சும் வெளில சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவோம்.
1: ஆமா,
0: ஆனா மறைக்க கஷ்டப்படுவோம், இதை வெளிப்படுத்த கஷ்டப்படுவோம்.
1: ஆமா. அடுத்து நன்னிலம் நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற என்னங்க சில சமயம் சாப்பாடு சரியில்லாத போது என்னங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு
0: இருக்கிறாரு. அதுக்கு நமக்கு எல்லாம் சினிமாவில் கத்து விடுறாங்கல்ல, இப்படி ஆட்டணும் இப்படி ஆட்டு தலையாடணும்,
1: ஒன்னு இப்படி ஆட்டு இல்லைனா இப்படி ஆட்டு அப்படின்னா.
0: காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா, என் கணவரிடம் எந்த விஷயத்தையும் சொல்லுவதாக இருந்தால் நேரம் ஒருவரை காத்திருப்பேன், தினம் தினம் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியல.
1: திருவள்ளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய துணைவியார் நண்பர் திருமணத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு என் அலுவலக பணிகளை பார்க்க போயிட்டேன். மாலையில வீட்டுக்கு வந்தது தான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மௌனமா இருந்து சமாதானம் செஞ்சு துணைவியார் நண்பர் வீட்டுக்கு போனோம், திருமண வாழ்த்துக்களை கூறி கிஃப்ட் கொடுத்தோம் சார், இது எனக்கு ஒரு புதிய அனுபவமாச்சு சார் இருக்கிறாரு.
0: இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மாட்டிருக்கேன், அதை இப்போ உங்ககிட்ட சொல்லி புதுசா கிளப்பி விட விரும்பல. நீங்க பாட்டு உங்க பழப்ப பாருங்க, நான் என்னுடைய பழப்ப பாக்குறேன், என்னுடைய டீ கடையில் நிறைய வேலை உள்ளது அப்படின்னு உக்கோட்டையிலேருந்து அரியலூர் மாவட்டத்தில் ஜிஆர் வேல்முருகன் சொல்லியிருக்காரு.
1: சூப்பருங்க,
0: சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன்.
1: திருவாரூர் கேக்கரை குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
0: என்ன சொல்லியிருக்காரு,
1: ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, ஐயோ காலையில் இருக்கு காலையிலே எதுக்கு இந்த வம்பு, அது ஒன்று ஒன்னா இருந்தா சொல்லலாம், இப்படி நான் சொன்னேன்னு நீங்க மெதுவா சொல்லுங்க
0: குடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, சாப்பாடு நல்லா தான் இருக்கு ஆனா உப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு சொல்ல, ஆனா உப்ப பார்த்தா சாப்பாடு கிடைக்காதுன்னு நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவித்த இருக்கிறேன். ஆஹா, இத உங்ககிட்ட சொல்லிட்டனே,
1: ஐயோ சொல்லிட்டாங்களா, போச்சே வட போச்சே,
0: ஆள் தெரியாம சொல்லிட்டாரு.
1: ஓகே, திருவாரூர் மருதுபட்டினம் இருவேலியிலேருந்து ரேவதி இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதையும் மறைக்கலைங்க, எல்லா விஷயமும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லுவேன், எதையும் மனசில் வச்சுக்கக்கூடாது, வெளியில் சொல்லிடணும், அப்போதான் மனம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஒளிவு மறைவற்ற காதல்னு தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சிறந்து அனுப்பியிருக்காங்க.
1: பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நமக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தது இல்லை சார், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: நீங்கள் எவ்வளோ சும்மா இருங்க சார், நீங்கள் எவ்வளோ கேட்டுட்டு என்னை மாட்டுவிடாதீங்க சார், சாரி இத்தனை சார் கூடும்போது தெரியுது எத்தனை. நாகூர் அலோன்ஸ் ராஜ், என் தங்கையின் திருமண நாள் என்று என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு புடவை எடுத்து வந்து என் தங்கையிடம் கொடுத்தேன். என் தங்க திருமண நாள் என்று நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி வந்தால் என் மனைவி பார்த்துட்டு புடவை அழகா இருக்கிறது எங்கே எடுத்து என்று கேட்டார். என் தங்கையோ அண்ணன் எடுத்து வந்தது என்று சொன்னதும் என் மனைவி என்னை முறைத்தார்கள். என்னிடம் சொன்னால் நான் என்ன வேண்டாம் என்றா சொல்ல போகிறேன் என்று உதடு சொன்னது, ஆனால் உள்ளமோ குமுறியது, அந்த வெப்பம் தாங்காமல் நான் பயந்து விட்டேன், சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம தவித்த அந்த நாள் என் நினைவில் நிழலாடி கொண்டிருக்கிறது.
1: பழைய படத்தை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் புராண படத்தை சினிமாவில் சினிமா படத்தை பார்த்த மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் படிச்சது.
0: அப்படியா, அவரு பழைய கதை தானே.
1: ஓ,
0: இப்போ எல்லாம் எடுக்கவே முடியாது, அப்பயும் தெரியாமல் எடுத்துட்டாரு, இப்போ எடுக்கவே முடியாது, கிடைக்கும் எங்கே, நாளைக்கு உங்கள் தங்கச்சி கல்யாண நலத்துக்கு புடவை எடுக்க நீங்கள் போறீங்க, அவங்க எதாவது சொல்ல அப்படின்னு எதாவது சொல்லி கிள்ளி அதை
1: அடுத்து நெய்வேலிக்கு துய்மணி என்ன சொல்லிருக்காரு, சில நேரங்களில் வண்டியில போய் சென்றிட்டு இருக்கும் பொழுது பேருந்துக்காக வேகமா நடந்து கொண்டிருக்கும், சில பெண்களை வந்து வண்டியில லிப்ட் கொடுத்து பேருந்து நேரத்தில் போய் விடும் பொழுது அது மாதிரி எல்லாம் அதை போய் நம்ம வீட்டுல சொல்லிட்டு இருக்க முடியுமா?

0: எப்படி
1: லைட் இல்ல, இது எப்படி எப்படி முடிந்தது உங்களால் அப்படின்னு வேற கேட்க தொடங்குறது.
2: ஆமா,
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நாடி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தனிஷ் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் நடராஜன் என்னத்தை சொல்ல, கல்யாண புதுசுல கொஞ்ச நாளா எதுவும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வாங்க முடிச்ச மொழி இருக்க, இப்ப எல்லா விவரத்தையும் குடும்பத்துல சொல்லித்தான் ஓட்ட வேண்டிய இருக்கு. இப்ப பொழப்பு அப்படி
5: வேற வழியில் இல்லை. ஏன்னா புதுசாக இருக்கும்போது நிறைய பில்டப்லாம் விடுவோம். அந்த மாப்பிள்ள முறுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, இருக்கும் ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும்.
0: சரி சரி.
5: அப்புறமா நம்மளுடைய இதெல்லாம் பார்த்து எப்படிக்காவது நீங்கள் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வேணால் அவங்கள உங்கள் வீட்டில் சண்டை எடுத்து பாருங்களேன். நம்ம மூதாதையர்கள் யார், தாத்தா பாட்டி முப்பாட்டன் வரைக்கும் தோண்டி எடுத்துருவாங்க நம்மளை.
0: ஓஹோ, நீங்க இது வரைக்கும் எத்தனை மூதாதையர் தெரிஞ்சிருக்கீங்க?
5: அது நிறைய, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா தாத்தா தாத்தா வரைக்கும்
0: தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரியணும்னு ஆசையா இருந்தா இன்னும் கொஞ்சம்
5: அடுத்து டைம்
0: களத்துல இறங்கி பாக்கலாம்.
5: இருக்கும் டைம் இருக்கும். அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு திருமணம் ஆகி 26 வருஷம் நிறைவு பெற்றுச்சுங்க. எனது வாழ்க்கை துணைவர்கிட்ட அப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் ஏற்பட்டதே இல்லை, இனியும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா
5: நினைக்கிறேன்னு
0: இருக்காரு. நினைக்கிறேன்
5: ஒரு இக்கு. சரி ஓகே. அடுத்து
0: எங்க பாப்பாவை நாயை கடிச்சிட்டு சொன்னா திட்டுவாங்கன்னு பயந்து, ஆனா நான் சொல்ல, ஆனா நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சத்யா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வளையமான் துரை.
5: ஆமா,
0: பல்லு பலமா இருக்குன்னு சொல்லி பட்டாணி கடலை வாயில போட்டு மெல்லவும் முடியாம அதை சொல்லவும் முடியாம இருந்தது உண்டு
5: அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அதம்பார் ராமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஏங்க மீன் நினைவு கொடுத்துறீங்க, நிறைய இருக்கு. இப்போ அதை சொன்னால் மெல்லவும் முடியாது சொல்லவும் முடியாது, தவித்து தவிப்பு மூச்சைக்கு வாங்கும் அப்படின்னு இருக்காரு.
0: ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் வாங்கினது அப்படின்னு சொல்ல வந்து டக்குன்னு சொல்லாம விட்டுருன்னு மறைச்சிடறாங்க. இப்போ பாருங்க, பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் 39 வருட திருமண வாழ்வில் இது போன்ற நிலைமைக்கு எனக்கு ஏற்படவில்லை, இனிமேல் ஏற்படாது என்று நம்புகிறேன்.
5: கடுமனார் கோயில் மடப்புறம் தோப்பத்தில் வெயில்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு தினந்தோறும் டைலர் கடைக்கு போறீங்களா, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு சரியான பதில் சொல்ல முடியாது அப்படின்னு
0: இருக்காரு. மயிலாடுதுறை ரேவதிநகர் 5 ரவிச்சந்திரன், பல சந்தர்ப்பங்களில் சொல்லவும் முடியாமல் தவிச்சிருக்கேன். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னிடமும் பணம் வாங்கிட்டு என் கணவரிடம் பணம் வாங்கியிருக்காங்க. நான் பணம் கொடுத்தவனே என் கணவருக்கு சொல்லி இருக்கணும், இந்த தகவலை மெல்ல மெல்ல இந்த தகவல் குறிப்பது போன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல கருத்து தான் கொடுத்துருக்கோம், அதனால அதை பெருசுப்படுத்த வேணாம். இனிமேல் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, பணம்
5: வாழ்க்கை துணையோட சேர்ந்து சொல்லாம தவித்த சூழ்நிலை இன்ன வரைக்குமே எதுவுமே இல்ல, இனிமேலும் அது போல ஒரு நிலை வராம பாத்துக்குவேன் இருக்காரு.
0: நாம சொல்றத அவங்க புரிஞ்சிக்காத நேரத்துல தாங்க மாசங்கர் காரைக்கால.
5: அடுத்து பரவாச்சரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவருக்கு தெரியாம தெருவில் விற்பனைக்கு வந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை நான் வாங்கினேன், வாங்கின 3 நாள் அது பழுதாயிடுச்சு. என் கணவருக்கு தெரிந்தா திட்டுவாரு அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். 10 நாள் கழிச்சு எனது அம்மா ஃபோன் பண்ணி, நீ கொடுத்த அந்த பொருள் வேலை செய்யலை, பழுதும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னுடைய கணவர் அருகில் இருந்ததுனால என்னால் ஒரு முறை தான் என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாமல் இருந்தேன். அந்த தவிச்ச அந்த 4 நினைவுகள் தான் நினைவுக்கு வருதுன்னு இருக்காங்க.
0: இந்த சொல்லவும் முடியாமல் மெல்ல முடியாது அது ஆண்கள் மாட்டிட்டு தவிப்பாங்க, அது வேற. பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு தடவை தான் அப்படி இருப்பாங்க, அடுத்த கட்டம் என்ன அப்படிதான் அப்படின்றாங்க.
5: சொல்லி பாருங்க,
0: சொல்லி
5: பாருங்க, அவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு என்ன அது? அப்பா அடுத்து
0: பாத்தீங்கன்னா, எவ்வளவு சொல்லி பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: அதாவது எவ்வளவு நாளும் ட்ரை பண்ணிருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதுதான்
5: இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதுதான் இது, நம்ம மீண்டும் சொல்றேன், நீங்க இருக்கிறதுனால.

0: என்னைக்குமே நம்ம வந்து வீட்டுல கல்யாணம் ஆன போஸ்ல நம்ம செல்லமா டி போட்டு டா போட்டுலாம் இப்ப இந்த காலத்துல நம்ம பேசுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் புருஷனுடைய பேரை வந்து கணவருடைய பேரை வந்து சொல்லவே மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து உண்மைதான் அது. ஆனா நானும்
1: அந்த காலத்துல கணவன் பேரை சொல்லாம இருக்கிறதே இல்ல,
0: இருக்கிறதே இல்ல,
1: கூப்பிடுறதே டேய் அப்படின்னு பேரை சொல்லிதான்.
0: நாம செல்லமாவும் இல்ல கோமாவில டீ போட்டு பேசவே முடியாது. நானும் எப்போதுமே வந்து வாடி வாசல கூட வாங்க வாசல் தான் சொல்லுவேன்.
1: ஓஹோ,
0: போடி நாயக்கனூரை கூட நாங்க பொங்க நாயக்கனூர்னு தான் சொல்லுவேன்.
1: நீங்களா வச்சுக்குவீங்க
0: அந்த பயம்.
1: ஏன் இப்படி தேவையில்லாம டீ போட்டு அப்புறம் நிறைய டாட் டாட்னு வரதுக்கு?
0: ஆமா
1: சரி, புதுத்துறை செல்வகுமார் இப்படி கேட்டுட்டீங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா, குடும்பத்துக்கு குழப்பத்தை உண்டு பண்ண ஒரு கேள்வியை கேக்குறீங்களா, நியாயமா இது உங்களுக்கு? நான் வரலங்க இந்த ஆட்டத்துக்கு, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு. உங்கள மாதிரி எங்கிட்ட தம்பு இல்லைங்க, அடிவாங்க நன்றிங்க. என்ன ஒரு வில்லத்தனம் காலையிலயே,
0: அது குறிப்புன்னு போட்டிருக்காரு பாருங்க,
1: அதான்
0: அண்டர்லைன் பண்ணி.
1: அவர் படி அவர் சொன்னதை பார்த்தா சொல்லிட்டு ஓடுறது மாதிரி நிக்கல, வீட்டுல சைக்கிள் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு.
0: எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறாண்டா அப்படின்னு ஒரு டைலாக், சினிமா டைலாக் வரும் இல்லையா, அதெல்லாம் இப்ப பழகிடுச்சு. அடுத்து ரெண்டு பேருக்கு காலை வணக்கம்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளைய நாகராஜன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து நான் கட்டின பல்லு என்னுடையது, ஆனால் அதை மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் முடிச்ச மொழிய நான் எனக்கு தான் தெரியும், இதை யார்த்தையும் சொல்லிடாதீங்க, கண்டிப்பாக பண்பலியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கட்டின கல் தாங்குற உண்மையா அப்படின்னு ஏதோ அதை சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் போய் வாய்ஸ் மெசேஜில் டைப் பண்ண சொல்லுவாங்க.
1: அது போல இஷ்டத்துக்கு படிச்சிடும்.
0: ஆமாம்,
1: அதை திருப்பி யாராச்சும் படிக்கும் போது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருப்பாங்க.
0: இப்போ நம்ம நேரம் பாருங்க அந்த மாதிரி. அடுத்து
1: இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்லு இவரோட பல்லு கட்டினார், அது பிறகு ஏதாவது சொல்லி அப்புறம் வாங்கினதுல பல்லு போயிட்டு, பல்லு நம்ம தானே கட்டணும், நம்ம தான் இன்னொருத்தவங்க போய் உடைக்கிறது.
0: ஆமாம்,
1: அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், நல்ல கேள்வி. காலையிலேயே இப்பெல்லாம் என் கணவர் நான் என்ன சொல்லி வைக்கிறேன் என்று வானொலி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொல்லலாமா வேண்டாமா யோசிச்சேன், இருந்தாலும் சொல்லுவேன். சில உதவிகளை என்னவர் செய்து விட்டு மறுநாள் சொல்லுவாங்க. அப்ப நான் ஏன் சொல்லிட்டு செஞ்சா என்னன்னு கேட்பேன். சொல்லாம செய்த காரணத்துல அந்த முழுதும் பேசவே மாட்டேன். அது எப்படி, அவங்க நல்லவங்க, அப்ப நம்ம யாருன்னு ஒரு கோபம், அவ்வளவுதாங்க.
0: மயிலாடுதுறை ஜேஜி நகர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுன்னு இருக்காரு.
1: பறந்துட்டா சரி, பிள்ளை திருவாசல் ஆரோக்கியம் தான் செல்வம் மாதிரி. ஐயா எனக்கு முன்னிடம் சொல்லாமல் தவிர்த்து நிறைய நிறையங்க ஐயா, ஆனா இப்ப சொல்லிட்டு தான் மாட்டிக்கிட்டே மாட்டேன். நீங்க துருவி துருவி கேட்கறீங்க, நான் சொல்ல மாட்டேன் நன்றிங்க இருவருக்கும்.
0: மங்கநல்லூர் ஐக்கி ராமதாஸ் என்ன சொல்லிருக்காங்க, நான் எதையாவது சொல்ல உங்களுக்குள்ள சண்டை வழக்க பாக்குறீங்களா,
1: நீங்க ஏதாவது சேர்த்து வேற சொல்ல
0: அப்படின்னு. ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்காரு.
1: மாசத்துல ஒரு நாளாவது மனைவிடம் சொல்லாமல் வெளியே எங்காவது சென்று விருப்பத்தை அதையே சொல்ல முடியலையா, அதாவது மனைவிட்ட சொல்லாம போறது இருக்குல்ல, இன்னும் போவே இல்லை, அதையே சொல்லவும் முடியாம என்னுடைய இருக்காரு நாழிகள் பட்டி எழில் முத்துசாமி.
0: ஓ, மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லிருக்காங்க, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே மதுரை ஆட்சி இல்ல சார், எப்போதுமே சிதம்பரம் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில், அங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற
1: மாதிரி அதனால சொல்லிருக்காங்க.
0: ஆமா, அடுத்து
1: நாகூர் ஏஜே அம்மன் முகமது ஜலீல், நான் வெளியில செல்லும் போது சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், கேட்டா சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது, ஏதாவது பொய் சொல்லி தப்பித்து விடுவேன். நல்லவேளை தப்பிச்சுட்டாரு, நம்மனா திருப்பி இலைய போட்டு தெரியாத மாதிரி சாப்பிட உட்காந்து என்ன கையெல்லாம் கோலம் போடுது அப்படின்னு கேட்டு அதுக்கு ரெண்டு திட்டு வாங்கி வெளில வந்து சாப்பிட்டு இங்க ஒரு நடிப்பான அப்புறம் திட்டுவான்.
0: ஆனாலும் அப்படி இல்ல, வெண்ணிலா கபடி குழு பரோட்டா சூரி மாதிரி கோட்டை மொத்தமா அழிங்க,
1: மறுபடியும் போடுங்க
0: அப்படின்னு சொல்றாரு. நிறைவி கஜேந்திரன் என்ன சொல்லிருக்காங்க, என்னுடைய மனைவி என்னை கலாய்க்கிறதுக்காக பிரியாணியில எனக்கு தெரியாம பிளாஸ்டிக் பல்லிய போட்டு மூடி வச்சிட்டாங்க, நான் சாப்பாடு அள்ளி சாப்பிடும் போது வாய்க்குள்ள அந்த பல்லி இருந்ததுனால என்னால வெல்லவும் முடியாம விழுங்க முடியாம விழிப்பிதிங்க நின்னு இருக்காரு.
1: பள்ளி விழுந்தே சொல்ல முடியலனா, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்திருக்காரு, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு.
0: ஆமா
1: ஏங்க, இப்படி எதை சொல்றது, சில ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாதுங்க சரியா, செல்வி தெத்தி உங்களுக்கு சொல்லிருக்காங்க.
0: ஓகே, என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன் எங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு தான், ரெண்டு விஷயம் சார், காதை கொடுங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, மற்றொன்று வந்து உன் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமா, இதுதான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவி தவிக்கிறது, உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்கிறாரு.
1: இப்ப இது உங்க காதல சொன்னாரு,
0: காதல சொன்னாரு,
1: நீங்க கேட்டுக்கிட்டீங்க.
0: ஆமா
1: சரி,
0: பக்கத்துல தானே இருக்கு.
1: சரி சரி,
0: ஓகே.
1: நான் குடந்தை கொரநாட்டு கருப்பன் ஜி பிரபாகரன், எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல சார் இது வரைக்கும்
0: அப்படின்னு. அடுத்தது வந்து மின்சார கண்ணன் சொல்லியிருக்கிறாரு, அது நிறைய உண்டு சார், அதில் ஒன்று என்னுடைய மகளை வந்து எல்கேஜியில் அழைச்சிட்டு போகும்போது டூ வீலரில், என்னுடைய அக்கா பொண்ணு காலேஜ் செல்லும்போது டூ வீலர் அழைச்சிட்டு போவேன், என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு முறை நான் என் மனைவி மகள்லாம் வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது பஸ்ஸில் வந்து என்னுடைய அக்கா பொண்ணு இறங்க என்னுடைய மகள் என் மனைவிட்ட, இந்த பொண்ணைத்தான் டெய்லி அப்பா பைக்கில் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் பட்ட கஷ்டம் விழுந்த அடி மறக்க முடியாத தருணம் அப்படின்னு இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்கிறாரு.
1: அந்த பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு போனால் ஏன் பயப்படுறாரு. பந்தநல்லூர் ரெபேக்கா, எனக்கு திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் ஆகிறது, இது வரைக்கும் இது மாதிரி ஆனது இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்ல மாட்டேன்.

0: அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ஓகே. அடுத்து பாருங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. நான் சிறுவதில் இருக்கும் போது அம்மா குழம்பு தாளிக்கு எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வா சொன்னாங்க. புரிய படிக்கலாம், எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வா அப்படின்னு கூட படிக்கலாம். எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வா சொன்னாங்க. நான் எடுக்கும் போது கீழே போட்டு உடைச்சிட்டேன். என்ன எங்க சத்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்லாமான்னு சொன்னேன். அம்மா வந்து பாத்துட்டாங்க. சொல்லவும் முடியல, திரு திருன்னு முடித்தேன். கீழே எண்ணெய் கொட்டி கிடந்து பார்த்ததும் விழுந்தது பாருங்க அடி. அது வந்து என்ன கவனமா எடுத்து செல்வேன் அப்படிங்கிறாங்க.
0: அந்த பாத்திரம் அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னங்க உங்கள் வீட்டில் எனி டைம் சண்டை கேட்குது, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க, என் மனைவி எப்போதுமே என்கிட்ட சண்டை போடும்போது பாத்திரத்தை எடுத்து என் மேலே வீசுவாங்க.
1: சரி,
0: என் மேலே பட்டுச்சுன்னா அவங்க சிரிப்பாங்க, படலைன்னா நான் சிரிப்பேன் அப்படின்ட்டு
1: ரெண்டு பேரும் கலந்து சிரிக்கிறது.
0: என்ன ஒரு ஐடியா,
1: நல்லா இருக்கேன்.
0: வருமே, அது கண்டிப்பாக தேவைப்படுமே உங்களுக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே. உடனே போட்டு பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் போட்டாரு.
0: ஓகே,
1: உங்களுக்கு தான் நினைக்கிறேன்.
0: அம்மா பேடி வைத்தியநாதன் வந்து எந்த விஷயத்த நான் சொல்றதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு.
1: அப்புறம் கோவி இளவரசன் பஞ்சநாயகுலம் என்னத்தை சொல்லு, இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா கொஞ்சம் போனால் நானே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை ஒண்ணுமே.
0: பேரளம் மகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெஸ் துவைக்கும் பொழுது பணம் இருக்கும், மறந்துட்டு துவைச்சிருவேன், அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துருவேன், பணம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க சார், இது யார் தப்பு,
1: யார் தப்பு?
0: ஆமா,
1: அவர் தான் எடுத்துருவோம்.
0: ஆமா,
1: அதான் அநியாயமா துவைச்சா மேல போடுறது. சரி, அழுக்கா இருக்கேன்னு துவைச்சு கூட வச்சிருக்கலாம்.
0: இல்ல நம்ம கமன் சொல்றாங்களா, நம்மளுக்கு பஞ்சாயத்து கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே.
1: எங்களை மாட்டுட்டீங்களா, நீங்க மாட்டுக்கப்ப அப்படின்ட்டா. ஆனா உங்க தைரியத்தை பாராட்டுறேன். நிறைய பேர் இதை சொல்ல முடியாம தப்பிச்சாங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே லிஸ்ட் போட்டு, அதனால உங்களுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. பனங்கட்டங்குடியில இருந்து அனுசுயா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு செயல் இது வரைக்கும் இல்ல சார், இனிமேலும் அது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன்
1: அப்படின்னு. லைஃப்ல இதெல்லாம் அனுபவிக்கணும் அடிக்கடி இல்லையா. ஒரு முறை எனது சகோதரி போன் செய்து என்னென்ன பண உதவி கேட்டார். நானும் தருவதாக சொல்லிவிட்டேன். வீட்டிற்கு வந்த என் மனைவி என்னிடம், என்னங்க உங்க அக்கா கரிசனமா போன் பண்ணி விசாரிச்சீங்களே, ஏதாவது பண உதவி கேட்டிருப்பாங்களே அப்படின்னு என்ன சொன்னீங்க என்று கேட்டார். அதை ஏன் கேக்குறீங்க, எனக்கு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படி நிலைமை இருந்துச்சு பாருங்க பௌத்திரமணிய ரகுபதிக்கு.
0: ஓ, தேதகுடி இதற்கு கலையரசன் நிகழ்ச்சி ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: சொல்றாரா, காரைக்கால் நலனே சார், ரெண்டு பேரும் ரூம் போட்டு யோசிப்பீங்களா சார், எங்களை அடி வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறீங்க, முடியுமா?
0: இம்சை அரசன் 23 புலிகேசியில் அவர் சொல்லுவார், இந்த வரைபடம் வரைஞ்சது வந்து பின்னாடி வந்து உருவம் பெரியதா, அதாவது கட்டுடல் மேனியோட இருக்கிற மாதிரி அது ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார்.
1: சும்மா சும்மா அந்த படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அடி வாங்குறப்பெல்லாம் தக்கன் போட்டுருவீங்க, இவர் ரொம்ப நல்லவன்டான்னு பேர் வாங்குறதுக்காக.
0: ஆமாம், அந்த நான் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது சற்றே என் சிந்தையில் உதித்தது இந்த யோசனை அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் இது வந்தது. ஓகே, ரொம்ப
1: இது எப்போ சொல்ல முடியாம சொல்ல முடியாம விழுங்கினப்போ வந்ததா?
0: இல்லைங்க, அங்கே உட்காந்துருக்கும் போது எப்படிங்க விழுங்க முடியும்,
1: அதான் கேட்டேன். கோயில்பட்டி உதயகுமாரம் கையெல்லாம் முடித்து எடுத்து கும்பிட்டு போட்டிருக்காரு. சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்கிறது மாதிரி இருக்காது.
0: ரொம்ப மகிழ்ச்சி, இது வரைக்கும் ரொம்பவே நேர்கள் சந்தோஷமா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் நாங்க படிச்சிருக்கோம் நினைக்கிறோம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேரம் 10 மணி. இது காற்றில் நடந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினை கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில்
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ரெண்டு நாள் முன்னாடி ஆக்சுவலாக ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சர்ஜரி ஒன்று பண்ணோம். என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து

0: கூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த பந்துகின மூட்டை வந்து மடி லூஸ் ஆயிருக்கு. ஸோ லூஸ் ஆனது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மூட்டை எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். இது என்ன சேலஞ்சிங் இந்த இந்த பேஷண்ட்டில் பர்டிகுலர் இருந்ததுன்னா, ஸோ அந்த மூட்டை எடுத்தாலும் அந்த பேஷண்ட்டோட எலும்போட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த பந்து கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிண்ணங்கிற ஒரு விஷயம், பந்து கிண்ணம், அந்த கிண்ணங்கிற விஷயம் ரொம்பவே உள்ளே போயிருச்சு. அதில் வந்து நிறைய இடத்துல எலும்பு அவங்களுக்கு வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு அதுக்கு அதுக்கு பதில் கேஜ் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு பதில் ஒரு வலை மெஷ் மாதிரி வச்சு அதுக்கு மேலே போன் தனியாக நாங்கள் பேக் பண்ணி, ஸோ ஒரு ஒரு கிண்ணத்தையே பெருசாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது வழியாக நாங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம். உள்ளே இருக்க அந்த பழைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லேட்டஸ்ட்டான இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா எலும்பை வந்து நல்லா பிடிக்கக்கூடிய தன்மையான மூட்டுகள்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த டைப் ஆஃப் மூட்டு தான் அந்த பேஷண்ட் பர்டிகுலராக பண்ணியிருந்தோம். ரொம்ப கொஞ்சம் ஹைடெக்கான மூட்டு அந்த இதில் இருக்கும். ஸோ இதோட ஃபெயிலியர் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபெயிலியர் ரேட்டுன்னு நம்ம சொல்லும் போது வெறும் வந்து இதில் மட்டும் கிடையாது, டெக்னிக்கில் மூட்டில் மட்டும் கிடையாது. நம்ம சரியாக பார்த்துக்கல மூட்டை, அதாவது எலும்போட ஸ்ட்ரென்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக இது எந்த மூட்டாக இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகுதான் போகுது. ஸோ என் பேஷண்ட்ஸ்க்கு நான் யூஸ்வலாக அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னா, ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க நினைக்கிறது வந்து எலும்பு ஸ்ட்ரென்த் எப்படி இருந்தால் நினைக்கிறாங்க, இல்லை எலும்போட ஸ்ட்ரென்த் நல்லா வச்சிருந்தால் தான் அதோட மூட்டோட லைஃபுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மூட்டை வந்து எதில் உட்காந்துருக்குன்னா எலும்பில் தான் உட்காந்துருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தானாகவே அது பேஸ்மெண்ட் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதனால் எலும்போட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட சேர்ந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணிட்டா திரும்ப அதில் பண்ண முடியாது அதுங்கிற டவுட்லாம் இருக்கும். டெஃபினட்டாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரிவிஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் ஏதாச்சும் நிறைய பேஷண்ட் டவுட் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

இன்றைய தலைப்பு குழப்பமின்றி முடிவெடுக்க. எத்தனையோ இடங்களில் நாம் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறுவோம், அல்லது அந்த முடிவை எடுத்த பிறகு அதை என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு, எது எந்த முடிவு எடுக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஒரு சூழலில் எப்படி குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கிறது, அதுக்கு என்ன யுக்திகள் நம்ம பயன்படுத்தினா நமக்கு இது மாதிரி குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தையை தூண்டுவதற்குத்தான் இந்த தலைப்பை நாம் கொடுத்துருக்கிறோம், குழப்பமின்றி முடிவெடுக்க. இந்த தலைப்பில் நேயர்கள் பேசணும் அப்படின்னா நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 43368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம், அல்லது 299-48 இந்த எண்ணோடும் நீங்கள் இணையலாம், 299-5

0: எண் சுழி 4 3 6 8 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2 3 1 2 3 1 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். அல்லது 2 9 9 4 8 சுழி இந்த எண்ணோடும் நீங்கள் இணையலாம். 2 9 9 5 8 சுழி இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அல்லது 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் இணையலாம். நேயர்களே, இன்றைய சிந்தனை தொழில், புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். நேயர்களுக்கு எப்பயும் நாம் சொல்கிறது தான் இல்லையா, ஏன்னா சுருக்கமான உங்களுடைய பதில்கள் நிறைய நேயர்களோட நாம் தொடர்பு கொண்டு அதனால் அவர்கள்ட்டேருந்து நிறைய நம்ம கருத்துக்களை பெறலாம். அது நமக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு சரின்னு நினைப்போம். ஆனால் சில பேர் ஏதாச்சும் ஒரு இட்டியை வச்சு அதை பயன்படுத்தி ரொம்ப அழகாக பயன்படுத்தி முடிவெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால் பல வெற்றியும் எடுப்பாங்க. அதனால் நாம் சுருக்கமாக பேசுவதன் மூலமாக அவங்க நிறைய பேர்ட்டு நம்ம கருத்துக்களை பெறலாம். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சுருக்கமாக பேசி நல்ல செறிவான கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு உங்களுடைய இணையரும் நேயர்களே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யார்?
1: ஏத்தாவுடி வடக்கு செல்வம் பாரதி.
0: பேசுங்க.
1: குழப்பமின்றி முடிவெடுக்க. 1000 முறை யோசியுங்கள், ஆனால் ஒரே ஒரு முறை முடிவெடுங்கள் என்பது ஒரு பொன்மொழி.
0: பல முறை யோசிங்க.
1: ஆமா, அதே போல் நம்ம வந்து தீவிரமா யோசித்து தீர்க்கமா நானே ஒரு திட்டமிட்ட முடிவில் வந்து நான் இருக்கணும்.
0: சரி, இப்ப யோசிக்க யோசிக்க ஒவ்வொரு முடிவா கொடுக்குது. முதல் நேரம் சுருக்கமா அழகா சொன்னாரு. வணக்கம். வணக்கம், யார் பேசுவது?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: பேசு.
2: அதாவது முடிவெடுக்க முன்னாடி நம்ம குழம்பாமல் முடிவெடுப்பதற்கு யோசிச்சு முடிவெடுக்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். நம்ம முடிவெடுக்க குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா
0: சரி,
2: அனுபவ அறிவு பெற்ற பெரியோர்களிடம், பெற்றோரிடம், மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு எடுத்தோம்னாங்க, இந்த முடிவு சிறப்பான அமையும். தொலைநோக்கு பார்வையோடு முடிவுகளை வெற்றிகரமா எடுக்கலாம்.
0: சரி, நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நீங்க.
3: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்வது யார்?
3: வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க.
3: மனதில் ஒரு குழப்பம் வந்ததுன்னா முதல்ல பதற்றம் இருக்கக்கூடாது. பதற்றம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது.
0: பதற்றம்லாம் நாங்களா கொண்டு வரோம், வந்துடுதே
3: தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அதாவது சடனா ஒரு முடிவெடுத்து உடனே உடனே அந்த தீர்ப்பை சொல்லிவிடக்கூடாது. பாண்டியம்மன் கதை மாதிரி இருக்க. அப்ப என்ன பண்ணும்னா, முதல்ல தெளிவான சிந்தனை நம்மள்ட்ட இருக்கணும். பல முறை யோசிக்கணும். பல நூல்களுக்கு நம்ம கற்று தெரிஞ்சிருந்துக்கலாம், அந்த புக்க திரட்டி பார்க்கலாம், இல்லையா வந்து பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்கலாம். அதால் கடைசியில இறுதி எடுக்கிற முடிவு வந்து என்ன, நமக்கும் சாதகமாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவான தீர்ப்பப்போ மாமியார் மருகள் குடும்பத்துல வந்து ஒரு முடிவெடுக்கணும்னா ஒரு ஆண்மகன் தெளிவான சிந்தனையாக இருக்கணும். மாமியார் பக்கமும் போயிடக்கூடாது, மனைவி பக்கமும் போயிடக்கூடாது. அப்புறம் இரண்டுக்கும் அந்த குழப்பத்துக்கு வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கணும், தெளிவான சிந்தனை இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும்.
0: நன்றி.
3: நன்றியா.
0: ரெண்டு பக்கமும் அடி வாங்கும் போதும் தெளிவா ரெண்டு பக்கமும் போகாம இருக்கலாம் இல்லையா, அப்படி ஒரு நகைச்சுவை நம்ம எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசலாம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் விலை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தக்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.

0: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நீங்கள் அமைந்திருக்கிறோம் கரைக்கல் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில குழப்பமின்றி முடிவெடுக்க என்ன செய்யலாம்? நேரில் கருத்துக்களை சொல்ல வர்றாங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் சொல்வது?
3: உடையார் பாளையம் பத்தி
2: பேசுங்க.
3: நம்ம நினைக்கிறது நடந்துருச்சுன்னு வச்சீங்களா, கடவுள் காப்பாத்தினாங்கிறோம். நினைச்சது நடக்கலன்னா வழிங்கிறோம். ஆனா அதுக்கு நாம மட்டும்தான் காரணங்கிறத உணர்றதே இல்ல,
2: ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம்.
3: ஆமா, குழப்பத்துல எடுக்கிற, அதாவது அவசர கதியில அள்ளி தெளித்த கோல மாதிரி ஆயிடும் குழப்பத்துல எடுக்கிற முடிவு. எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவான மனநிலையில இருக்கணும் சார். குழப்பத்துல எடுக்கும் முடிவு சில நேரங்கள்ல நம்ம எதிரிகளுக்கு சாதகமாயிடும். குட்டைய நம்ம குழப்புவோம், அவன் மீனை புடிச்சிட்டு
2: போவான்.
3: அதாவது குழப்பம் இல்லாமல் மனசை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி
2: தீர்வு வந்துடும். யோசிக்கும் போதே ஒரு குழப்பம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
2: யார் பேசுவது?
4: பாபுராஜ் புதன், முகமது இக்பால்.
2: பேசுங்க.
4: நல்லா
2: இருக்கேன், பேசுங்க.
4: குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்க ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்லியிருக்காங்க.
2: வேலை செய்யறதுக்கு முன்னாடியே அதை பத்தி சிந்திக்கணும்.
4: இந்த படிப்பு தாங்க இந்த காலத்துல நல்லபடியா ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், பையன் எது விரும்புறானோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மத்தவங்க சொல்றது கேட்க கூடாது. நன்றி.
2: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா சொல்லிருக்காரு திருக்குறளோட. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
2: யார் பேசுறது?
5: நான் மேனாவளம் எஞ்சி முருகேசன் பேசுறேன்.
2: பேசுங்க.
5: அதாவது குழப்பம் இருந்து முடிவெடுக்கணும்னு சொன்னா அவசரப்படக்கூடாது. ஆமா, அந்த அந்த அவசரப்பட்டம்னு சொன்னா அந்த குழப்பத்திலேயே அந்த முடிவு சரியில்லாம போயிடும். அது நம்ம எடுக்கிற முடிவு
2: அவசரப்படாமல் நிதானமா இருக்கணும்.
5: ஆமா, நிதானமா நம்ம அந்த முடிவு எடுத்தோம்னு வச்சுங்களேன்,
2: நல்லா இருக்கும்.
6: அதாவது குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டுமானால் நம்மளுடைய சிந்தனை வந்து நல்லா இருக்கணும்.
2: சரி,
6: நாம முதல்ல வந்து தெளிவான சிந்தனையோட இருந்தாலே நாம் வந்து எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிக நல்லா இருக்கும். பலரும் நம்மள வந்து குழப்புவாங்க, இது அப்படி செஞ்சிருக்காலுமே, இதை இப்படி செஞ்சிருக்காலுமே அப்படின்னு. ஆக நாம செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பல குறைகள் சொல்லுவாங்க.
2: சரி,
6: வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம்.
2: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
0: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
12: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
11: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
12: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
11: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ். தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்கும் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கும் மங்கள்யான், எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தார்ப்பாய்கள் கிரீன் அண்ட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஒரு கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: தமிழ்நாட்டின்
6: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
7: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்,
8: உங்கள் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காட்சியில் தமிழ்ந்து காதிலே மலரும் கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு, குழப்பமின்றி முடிவெடுக்க. இந்த தலைப்பில் நேரில் ரொம்ப அழகாக கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இணையக்கூடிய நேரம் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம். நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க?
9: செந்தில் கண்ணன் பேசுறேன் சார்.
1: பேசுங்க.
9: குழப்பமின்றி தெளிவான முடிவா இருக்கணும் சார்.
1: தெளிவான முடிவு.
9: ஒரு காரியத்துல இறங்கிட்டோம்னா நல்லா தீர விசாரிச்சுக்கிட்டு, பல முறை விசாரிச்சுட்டு ஒரு நிலை முடிவு எடுத்தோம்னா தீர்க்கமான முடிவா இருக்கணும். யார்த்த வேணாலும் யோசனை கேட்கலாம். முடிவு எடுக்கிறது நம்மளா இருக்கணும். நம்ம தோறணும், முடிவு எடுக்கணும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஆகா இப்படி இருக்குமா அப்படி இருக்கணும் குழம்ப கூடாது. தெளிவான முடிவா, தெளிவான சிந்தனையும் எடுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்லுங்க? வணக்கம்.
10: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: வணக்கம் சார், நான் சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
10: அதாவது எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வரைக்கும் கூட பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனோட கேரக்டர் என்ன, எப்படி ஏது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டு குழப்பிக்கிறாங்க.
1: அது அது தெரிஞ்ச தன்னால தெரிஞ்ச பிறகு குழப்பிக்கிறாங்க.
10: மனப்பதற்றம் ஆயிடக்கூடாதுங்கிறீங்க நன்றி.
1: நன்றி. இணைப்பு அழகான செய்தியை சொல்லியிருக்கேன். ரெண்டு மூணு செய்தியில் பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டுமே வாழ்க்கைக்கு பயனுள்ளது. முதல்ல சரியா தெளிவான ஒரு முடிவு எடுத்துடணும். வணக்கம்.
11: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: வணக்கம் சார்.
1: யாருங்க?
11: பாக்கம்பருத்தி சுமதி.
1: பேசுங்க.
11: அதாவது மனது குழப்பத்துல இருக்கும் போது சார் மௌனமா இருக்கணும். மனது கஷ்டமா இருக்கும் போது நம்ம தைரியமா இருக்கணும்.
1: ஓ,
11: அதாவது பதட்டமான மனநிலையில வேகமா நம்ம செல்வதை விட
1: எப்ப முடிவெடுக்கிறது முக்கியம் இல்லையா? அந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும்.
11: தெளிவான மனநிலையில மெதுவா செல்றது சிறந்தது. நாம போகும் வழி சரியா இருந்தா சேரும் வழி நன்றாக இருக்கும் சார்.
1: அருமை, அருமையா சொன்னீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
11: நன்றி சார்.
1: தெளிவா இருக்கணும்னா அவன் மனசை பாத்துக்கணும் முதல்ல. வணக்கம்.
12: ஐயா வணக்கம்.
1: யார் பேசுவது?
12: குழந்தைநாதன்.
1: பேசுங்க ஐயா.
12: சிகிச்சாரங்கமே சொல்றீங்க ரத்தன சுருக்கம்னா. ராமாயண கதை எந்த கதையும் சொல்றல, நேரடியா பேசுற மாதிரி. அதனால நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும், ஒரே நிலையா இருக்கணும் என்பது என்னோட கருத்து. வாய்ப்பு. நன்றி.
1: நன்றி. நன்றி. சுருக்கமா சொன்னது ரொம்ப நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
13: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது? தலைப்பு இனிமே கேட்டு பேச போறீங்களா?
13: இல்ல இல்ல, குழப்பம். அதாவது எனக்கு ஒரே தெளிவு என்னன்னாக்கா ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோள் தான் சார். தாய்மானவர் சொன்னது மாதிரி எல்லோரும் இன்புற வேண்டுமே என்று வேறொன்றும் நானறியனு பராபரமே. இப்ப சமீபத்தோடு 15 நாளா நம்ம மக்களுக்காக வேண்டி, நம்ம மக்களுக்காக வேண்டி ஒரு 80,000 லிட்டர் தண்ணீர் மிச்சம் பண்ணிருக்கேன்.
1: சரி,
13: 100.3 நீங்க சொல்லிருக்கீங்க தண்ணீர் வளம் காப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏன்னா ஒரு 18 இடத்துல அடைப்பு இருந்த, ஒரு 3 மாசமா இருந்தா ஒரு 4.5 லட்சம் தண்ணீரை வந்து நான் ஒரு நாளிதழ போட்டு இப்ப நீங்க தண்ணி வராம ஒரு 15 நாள் அந்த 500 டெய்லி அந்த 500 மக்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இதுதான் குழப்பம், தெளிவான வாழ்க்கை, எல்லோரும் இன்புற வேண்டும் என்று வேற பராமரிங்க. நன்றி.
1: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிரலாம் அமர்ந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை நூறுபள்ளி மூன்றில். சிந்தனை அரங்கம், குழப்பமின்றி முடிவெடுக்க என்ன செய்யலாம் நேரில் கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க, கேட்போம். வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம்.
2: சொல்வது யார்?
3: பஞ்சநதி குளம் கோவில் அவர்கள்.
2: பேசுங்க.
3: அதாவது குழப்பமின்றி முடிவெடுக்கணும், தெளிவான சிந்தனை இருக்கணும். அந்த நம்ம எதை பற்றி மெனக்கிறோம்களோ அதுல ஒரு முன்னோட்டமா அதுல ஒரு திட்டமிடல் இருக்கணும். இதை பொறுமையா செயல்பட்டோம்னா சிந்தித்து அந்த செயல் குழப்பம் இல்லாமல் நடக்கும். துணிவு இருக்கணும் முதல்ல, அந்த மன துணிவு இருந்தாலே குழப்பமின்றி எல்லாம் தெளிவா நடக்கும். வாய்ப்புக்கு
2: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்
2: சார். வணக்கம்.
4: வீட்டுல
2: உள்ளவங்களும்
4: ஆலோசனை பண்ணா கூட
2: குழப்பம் தீர்த்தா திண்டாடுறத விட வீட்டுல உள்ள கலந்துகிட்டு மெதுவா பேசிக்கலாம்.
4: நன்றி சார்.
2: நன்றி நன்றி. சுருக்கமா சொல்றாங்க நீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
2: யார் பேசுவது?
5: மனம் ஆயிரம் சொல்லும் போது நம்ம சிந்திக்கிறதுக்கு மூளைக்கு கொண்டு போங்கயா. அந்த மூளை வந்து சொன்னாத்தான், நான் சொன்னாத்தே நீ செயல்படணும், இந்த மாதிரிதான் இதுக்கு ஆர்டர் குடுக்கற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து மனசு போற போக்குல போயிடக்கூடாதுங்கய்யா. எது வேணாலும் நம்ம தீர்வை முடிவெடுக்கணும், நன்மையா பொறுமையான முறையில செயல்படணும், வெற்றி அடையலாம். நன்றி. வணக்கம்.
2: ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
6: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? பேசுங்க.
6: சில விஷயங்களுக்கு
2: ஏற்பட்டதான் தீர்வு வரும்.
6: குழப்பத்துல
2: கூட ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம், குழப்பமாவே எடுக்க முடியாது அழகா சொல்லியிருக்காரு. இணையக்கூடிய இடத்துல நேரத்தில் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
7: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானுஜம் சார்.
2: எங்க இருந்துங்க?
7: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானுஜம் சார்.
2: பேசுங்க.
7: குழப்பத்துல எந்த முடிவும் எடுத்தாலும் அது சரியா வரா சார்.
2: ஓ,
7: நிதானமா சிந்திச்சு
2: மூளைய சார். சரி சரி, நன்றி இணைப்புல. நன்றி.
8: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இரலை காரை பண்பலை நூறுபள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் நூறுபள்ளி மூன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நேயர்கள் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த சிந்தனையரங்கம் குறித்து அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய நேயர்கள் வரிசையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் கமந்தி ராஜா, குழப்பமின்றி முடிவெடுக்க மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவாடிலேருந்து அவங்க ஒரு கைத்தட்டி அந்த மூன்று போட்டிருக்காங்க. காட்டுமான கோவில் டீம் அடப்புறம் வேல்முருகன் வந்து செய்தி போட்டுக்கார், இன்னும் அதில் சரியான முறை வரல. குழப்பமின்றி தெளிவான முடிவெடுக்க நீங்கள் அடைய வேண்டிய இறுதி முடிவு என்ன என்பதை முதலில் யோசியுங்கள். முடிவெடுக்க தேவையான உண்மைகளையும் தரவுகளையும் மட்டும் சேகரியுங்கள். நீங்கள் எடுக்க முடிய தவறால் அடுத்து என்ன செய்வது என்ற மாற்று வழியை தயார் செய்து வையுங்கள். கோபம், பயம் அல்ல அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது முடிவுகள் எடுக்காதீர்கள் அப்படின்னு அண்ணன்பேட்டிலேருந்து ஜோதி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,

0: ஓய்வெடுக்க முன் ஒரு நொடி யோசியுங்கள், அந்த ஒரு நொடி பல தவறுகளை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொடைக்கால் பாளையம் ஜான்ஹாஜன் நஜிமுதீன், குழப்பமின்றி முடிவெடுக்க மூத்த அனுபவசாலம் ஆலோசனை பெற்று அதில் சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு, தெளிவான மனம், சரியான பதவி, உறுதியான முடிவு ஆகியிருந்தால் போது மனதில் ஏற்படும் அலைகளை நிறுத்தி மறைந்திருக்கும் உண்மை வெளிப்படுத்தி சரியான வழியை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையின் வெற்றிப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தனிமையாக இருந்து மனதை உருளைப்படுத்தி அதன்மேல் முடிவெடுத்தால் முடிவுகள் சிறப்பாக இருக்கும், முயற்சி செய்ய வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புவனேகிரி சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு இறுதி முடிவெடுப்பது நாமாகத்தான் இருக்க வேண்டும், நண்பர்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு கேட்டுவிட்டு இறுதி முடிவு நாமாகத்தான் இருக்க வேண்டும். பாபு முல்லக்கலந்து அனுப்பியிருக்கிறாரு. எந்த ஒரு செயலும் செய்யணும்னு நினைச்சிட்டா தீர்க்கமான முடிவாக இருக்கணும், அந்த செயலை நம்மால் செய்ய முடியும். இது தப்பான செயல் இல்லை அப்படின்னு நம்ம மனசை உறுதி செய்து கொடுத்ததற்கு அப்புறம் ஒரு செயலை செய்யணும், அப்போ தான் நம்ம ஒரு முடிவை குழப்பமின்றி எடுக்க முடியும்னு சொல்லி அனுஷ்யா சங்கர் பணங்காட்டம் கூடிய வந்து அனுப்பியிருக்கிறாங்க. உடனடி முடிவுகளை தவிர்க்கவும், கோபம் பயம் அல்லது அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், ஆழ்ந்த சுவாசம் மனதை அமைதிப்படுத்த சில நிமிடங்கள் ஆழமாக சிந்திக்கவும்னு சொல்லி திருமணஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து, மனதில் குழப்பம் இல்லாமல் சரியான முடிவு எடுக்க அமைதியான மனநிலை மற்றும் தெளிவான சிந்திக்கும் முறை மிக அவசியம், உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலை ஆராய்ந்து செயல்படுவதன் மூலம் குழப்பங்களை எளிதில் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதுத்துறை செல்வகுமார், அன்புத்தவனுக்கு அன்பான காலை வணக்கம், குழப்பமின்றி முடிவெடுக்க பெரியவர்களிடம் கேட்டு யோசித்து செயல்படுவது நல்லது, வாழ்க்கை சிறப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காட்டு வித்யா வீரமணி, குழப்பமின்றி முடிவெடுக்க நாம் கோபமாக மற்றும் கவலையாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது, ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பல தடவை யோசித்து குழப்பம் நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருமணஸ்தானம் வீரசுந்தரி, ஆயிரம் வண்ணங்கள் அலைமோதும் மனதில் முடிவில்லா கேள்விகள் முட்டி மோதுகின்றன, நிஜத்திற்கும் நிழலுக்கும் நூல் அளவு இடைவெளிதான் இருந்தும் பிரித்தறிய முடியாமல் தவிக்கிறது என் புத்தி, பூட்டிய கதன் பின்னே சாவியை தேடும் விந்தை, இது குழப்பத்தின் முடிச்சுகளை அவிழுக்க மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம், முடிவு எடுக்கும் போது பல முறை யோசித்தும் முடிவு கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்கள் கூறுவது சரியாக இருந்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, தெளிவான குழப்பங்கள் விலகி தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்க நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிதானவை, மன அழுத்தம், கோபம், மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி வசப்படும் எந்த சூழ்நிலையிலும் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, அதுபோல் எந்த முடிவுகளும் எடுப்பதற்கு முன் அது தொடர்பான உண்மைத்தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும், நம் முடிவுகளின் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும், இதை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் வந்துவிட்டால் குழப்பங்கள் அதிகமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனம் அமைதியாக இருக்கும்போது தான் தெளிவான முடிவெடுக்கலாம்னு சொல்லி பாப்பா கோயில் ரவி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நிகழ்ச்சி கால் சொல்லி புதுப்பட்டி பொன்னமராதி சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் மேட்டுமலர் ரவி, எந்த முடிவு எந்த செயலும் அவசரத்தில் எடுக்கப்படுவ முடிவு நிலைக்காது, நிதானமாக எடுக்க முடிவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருப்பொடி சுந்தரி பாஸ்கரன், ஒரு செயலை செய்யும் முன் அதன் நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்யணும், நல்லது அனுபவத்தை பெற்று செய்தால் சிறப்பு, உறுதியுடன் தொடங்கும் போது வெற்றிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் ஆட்சியா மன்சூர், குழப்பமின்றி முடிவெடுக்க கணவன் மனைவி இருவரும் யோசித்து நல்ல முடிவெடுத்த செயல் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழப்பமின்றி முன்னெடுக்க வேண்டுமானால் முதலில் சரியான அளவில் திட்டமிடல் வேண்டும் பவித்ரவடிக்க ரகுபதி சொல்லியிருக்கிறாரு. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, குழப்பமின்றி முன்னெடுப்பதற்கும் நம்மை வளர்த்த தாய் தந்தையை நாம் நல்லா பார்த்துக்கிட்டா குழப்பம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகூர் அலோன்ஸ்ராஜ், குழப்பமின்றி முடிவெடுக்க பெரிதாக யோசி சிறியதாக தொடங்கு, ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேரில் ரொம்ப அழகாக கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க இல்லையா, அடுத்து தொலைபேசியில் யார் வர்றாங்கன்னு கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தனுஷ் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த

0: சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காற்று துருகியால் காது மடல்களில் கவிதை தீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு குழப்பமின்றி முடிவெடுக்க. ரொம்ப நேரில் அழகா கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க, தொடர்பு நேரில் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: அது நம்ம செய்யக்கூடிய செயலை முழுமையா நம்ம ஆய்வு பண்ணி அதனுடைய நன்மை தீமை அறிஞ்சு இந்த வழியில போனா சரியா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம செய்ய வேண்டியது.
0: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த ஏரியா. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை
0: பேசுங்க.
2: குழப்பமின்றி முடிவு எடுக்கணும். அதனால குழப்பாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னாலே அதுல குழப்பமே கூடாது.
0: சரி,
2: அந்த குழப்பம் இருந்ததுன்னா மென்மேலும் மென்மேல குழப்பம். ஒரு குளத்துல ஒரு ஆள் குழம்புனால் கூட அந்த குழம்பே அவ்வளவு பெரிய குழம்பே குழம்பி போயிடும்.
0: சரி,
2: அது அந்த குழப்ப குழப்புறது வந்து மீன் பிடிக்க உதவும்.
0: ஓஹோ.
2: ஆனா அது மீன் இப்ப குழம்புனாதான் மீன் பிடிக்கலாம். அப்பதான் அந்த அடியில இருக்கிற மீன் எல்லாம் மேல வருங்கிறது அது வழக்கம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு வந்து முடிவுக்கு வந்து ஒரு குழப்பத்தோட எடுத்தோம்னாக்கா அது குழப்பத்தில தான் முடியும். எடுக்கிறதுக்கு முந்தி நமக்கு நாமேவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்களோ இல்ல நம்ம குடும்பத்துல நம்ம மேல அபிமானத்துக்குரியவங்களோ அவங்கள வச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா கூட அதுக்கப்புறம் தனியா அந்த முடிவை நாம பரிசீலிக்கணும். அவங்க சொன்னது சார்தான். இப்படி பரிசீலிச்சு ஒரு முடிவு எடுத்தோம்னா எதுவுமே நல்லா முற்று பெறுங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு என்று இணையக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறது?
3: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்
0: பேசுங்க ஐயா.
3: சார், குழப்பமின்றி முடிவு எடுக்கிறது ஒரு தனி திறமை சார்.
0: எப்படி?
3: அதாவது பாத்தீங்கன்னா நெருப்பு சுடுன்னு சொல்லிட்டு போய் கைய வச்சு பாக்க கூடாது. பாத்துக்கணும். அதாவது வந்து பெரியோர்கள் அனுபவங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா நிச்சயமா குழப்பமின்றி முடிவு எடுக்கலாம்.
0: ஏற்கனவே நடந்த வரலாற்று ஒரு பாடமா வச்சுக்கணும்.
3: வரலாற்று அதாவது போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சீங்கன்னா குழப்பமா தான் இருக்கும்.
0: சரி,
3: அது வந்து எங்கேயுமே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இது நம்மளால செய்ய முடியும்ங்கிறது வந்து நமக்கு வந்து சகிப்பு தன்மைங்கணும்.
0: சகிப்பு இருக்கணும். ஏதாச்சும் இடையூறு வரும்போது சகிச்சுக்கணும்.
3: ஆமா, சகிப்புத்தன்மைக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இருக்கணும் சார். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஒரு தெளிவான இது வரும். அதாவது வந்து சொல்றவங்களை வந்து ஆராயணும். இவங்க இந்த சூழ்நிலையில பேசுறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாரு. வரலாற்று பதிவுகளை பார்த்துக்கணும். ஏற்கனவே இது குறித்து இந்த துறையில் இறங்கினவங்க இது தொடர்பானதில் இறங்கும் போது என்னென்ன முடிவுகள் கிடைத்திருக்கு. நிறைய வரலாற்று ஆய்வுகளே முன்னமே ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருப்பார், அதை சொல்லியிருப்பார். அதை தொட்டு அதற்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தொடர்ந்து அதிலேயே போய் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதை விட அதில் என்ன இருக்குது, அப்போ ஒரு தெளிவு வந்த பிறகு தான் அதை செய்ய முடியுது. அப்படி ஒரு வரலாற்று சுவடுகளை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜலீல். நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
4: மயிலாடுதுறை ரேவதி நகர் பேசுறேன்.
0: பேசுங்க. உங்க கருத்தை படிச்சுட்டோம்ல. இருக்கேன்.
4: நான் இப்பதான் கடைக்கு வந்தேன். சரி,
0: நீங்க அனுப்பிட்டீங்களா? அனுப்புனீங்கல்ல?
4: வீட்டுல சொல்லிருப்பாங்க. வீட்டுல அனுப்பிருப்பாங்க.
0: சரி, சொல்லு. வந்த வரைக்கும் சொல்லிட்டு போங்க.
4: சரிங்க. குழப்பமின்றி முடிவு. இப்ப நானே இப்ப குறைச்ச துணியும் நான் எடுத்துட்டு வந்துருவாங்க. 2 மீட்டர் தைக்க வேண்டிய துணியும் 1.5 மீட்டர்ல நான் கொண்டாந்து கொடுத்துருவாங்க.
0: சரி,
4: அது துணி அது ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க, இது எப்படியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல ஒரு சிந்தனை வந்து சிதற விடாம ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தோம்னா அந்த துணியை தச்சிடலாம்.
0: இந்த துணியை எந்தெந்த இடத்துல எந்த பிட்டை எங்கன வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அது தொழில் குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
4: அது மாதிரி தச்சு கொடுத்துருக்கேன், பாராட்டம் வாங்கியிருக்கேன். அதுக்காக எதுக்காக நீங்க இப்ப தச்சுக்கிறேன்னு அந்த 1.5 மீட்டர் எடுத்துட்டு வந்துடாதீங்க.
0: நீங்க
4: வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன்.
0: நீங்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்கீங்க. அளவு கம்மியா இருக்கு, துணியோட அளவு கம்மியா இருக்கு, ஆனா எடுத்துட்டு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அதை நீங்க தச்சு கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த தொழில் குறித்து நல்ல தேர்ந்த அறிவு இருக்கணும் இல்லையா?
4: ஆமாங்க ஆமாங்க.
0: அப்பதான் அதை செய்ய முடியும்.
4: ஆமா ஆமா.
0: நன்றி.
4: தொழில வந்து நேர்த்தியான திறமை இருந்தாதான் செய்யலாம்.
0: நன்றி. இணைப்புல வந்து
5: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில்

0: காரைக்கால் தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்கள் அனைவருக்கு, அடுத்த 11 மணிக்கு வர இருக்குது அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது வெள்ளி, ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும். நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் வல்லுநர் டாக்டர் TLR வசந்தகுமார் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் கரைகள் பண்பலின் ஒரு பிள்ளை 3 இது சிந்தனை அரங்கம். குழப்பம் ஒன்றை முடிவெடுக்க என்ன செய்யலாம்? நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வரங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கலப்பாண்டு ரேணுகா பேசுறேன்.
2: பேசுங்கம்மா.
3: மன அமைதி இருக்கணும் சார், மனசை ஒருநிலைப்படுத்தணும், தீர்க்கமான முடிவெடுக்கலாம் சார். குழப்பிக்கிட்டே இருந்தா முடிவெடுக்க முடியாது.
2: ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடணும்.
3: அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்திக்கணும்.
2: சரிம்மா, நன்றிம்மா.
3: நன்றி நன்றி.
2: வணக்கம்.
4: ஏனுங்க வணக்கம்ங்க.
2: வணக்கம்ங்க.
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திருந்து கணேஷ் பேசுறேங்க.
2: பேசுங்க.
4: ஆமாங்க, அதாவது குழப்பம் வரும்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த முயல் இருக்கு பாத்தீங்களா, முயல் என்ன பண்ணு, நாய் முத போய் வரத்த போது நேரா ஓடும்.
2: நேரா ஓடிடும்.
4: ஆமா, நேரா ஓடிட்டே இருக்கும்போது அந்த நாய் போய் பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுங்களே, தபான்னு திரும்பணும்னா நாய்க்கு பின்னாடி போயிரு முயலு. இந்த நாய் என்ன போய் குப்பரிக்க விழுந்து எதிர்த்து பார்க்கணும், முயல் போயே போயிரு.
2: ஓஹோ,
4: அதோட உச்சி அது தயார் பண்ணி வச்சிருக்கு. அது மாதிரி நம்மளோட அந்த குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த தெளிவான சிந்தனை நம்ம கிட்ட இருக்க எப்பவுமே.
2: குழப்பம் வந்தாலும் தெளிவா எடுத்துடணும்.
4: ஆமா, நம்ம தெளிவு பாக்கணும். நம்ம ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம நம்மள ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும், தெளிவு பாக்கணும். நம்ம அந்த முயல் மாதிரி தவிச்சுனோம்னா நடத்தோம்னா நிச்சயம் நம்மள நாம நமக்குள்ளே ஒரு
2: முடிவெடுத்து
4: ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து குழப்பத்துக்கு எது காரணம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா
2: குழப்பம் ஏன் வந்ததுன்னு முடிவெடுத்தணும். ரொம்ப நல்ல அழகான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, நன்றி கணேசன். குழப்பம் ஏன் வந்தது நம்மள்ட்ட அப்படிங்கிறத குறித்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இணையக்கூடிய அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: அன்பான வணக்கம் சார்.
2: சொல்வதியா?
5: நினைக்கும் போது குழப்பம் ஏற்படுது. ஒரு மனிதனுக்கும் இறைவன் படைப்புல சிந்திக்கும் திறனை இறைவன் கொடுத்திருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு போய் கேட்கணும், அடுத்த ஒரு அறிவு இருக்க அறிவுரை கேடுறோம். நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளுடைய தன்மை என்ன, நம்மளுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கு, இது தகுந்த மாதிரி சிந்திச்சு முடிவு எடுத்தா எப்படி சார் குழப்பம் வரும்? நம்மள மீறின விரலுக்கே ஏற்ற வேக்கின்ற மாதிரி நம்மளை பெற்ற மீறி ஒரு சிந்தனையை நம்ம வந்து முடிவெடுக்கும் போது குழப்பங்கள் உண்டாகுது. இது முடியுமோ முடியாதோ, படியுமோ படியாதோ, தெரியுமோ தெரியாதோ, இப்படின்னு பல குழப்பங்கள் வந்து நம்ம அடுத்தவர்கள் நாடக்கூடிய சூழல் உருவாகுது. நம்ம அடுத்தவர்கள் நாடே கூடாது சார். நம்ம சிந்தனை, நம்மளுடைய அறிவு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்தால் குழப்பங்கள் வருவதற்கு எந்த விதமான அறிவு இருக்காது என்பதே
6: மற்றும்
2: எல்லாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலின் ஒரு பிள்ளை 3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு குழப்பமின்றி முடிவெடுக்க. நீங்கள் ஆலோசனை சொல்லிட்டே வராங்க, இணையக்கூடிய என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நேற்றுப்பாளையம் நாகராஜன்.
2: பேசுங்க.
7: குழப்பம் இல்லாம முடிவெடுக்கணும்னு நம்மளே மேல குழம்ப கூடாது சார்.
2: சரி,
7: என்ன செய்ய போறோம் தீர்மானமான முடிவு பண்ணிட்டு செய்யணும்.
2: சரி,
7: நன்றி.
2: இணையக்கூடிய அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: பேசுங்க.
0: அதாவது வந்து நம்ம முதல்ல வந்து கேப்பாறு பேச்சு கேட்க கூடாது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து சரியா தவறான்னு நம்ம ஒரு தரம் அதை நடத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்.
1: சரி,
0: நான் இப்படி எடுத்தா இதாயிடுமா, அப்படி எடுத்தா போய் நாலு பேருக்கிட்ட கேட்டா அவங்க ஆளுக்கு ஒன்னு சொல்லி நம்ம வந்து மனசை இது பண்ணக்கூடாது. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா கைகை வந்து அந்த வரம் கேக்குற வரம் உனக்கு என்ன வரம் என்னமோன்னு கேக்குற தசரதன் கேக்குறாருல, அப்ப வந்து அவங்க ஒண்ணுமே சொல்லாம நான் அப்புறம் கேட்டுக்கிறேங்கிறாங்க. ஆனா கூனி என்ன சொல்லி தராங்க, ஃபுல்லா நாட்டாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க குழப்பம் அடையாம ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அது கைகைக்கு. ஆனா வந்து குழம்புறாங்க போட்டு, கர்ணன் மாதிரி வந்து நீ என்னோட அண்ணா, நீ வந்து என்னோட சேர்ந்துருன்னு அர்ஜுனன் கூப்பிடும் போது இல்ல ஆறு லீஸ் ஆகும் நூறு லீஸ் ஆகும் ஒரே முடிவா இருக்காரு.
1: உறுதிப்பாடு முதலே இருக்கணுங்கிறீங்க.
0: ஆமா, உறுதியா இருக்கணும் எதுலயுமே. குழப்பமா தெளிவா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறது என்னோட கருத்து. நன்றி,
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
1: பேசுங்க ஐயா.
2: குழப்பமின்றி முடிவெடுத்த சரியான முடிவை தாமதமாக எடுத்தவரும் தவறான முடிவை அவசரமாக எடுத்தவரும் வெல்வது சிரமம். அதே போல குழம்பி தெளியலாம், ஆனால் முடிவெடுத்த பின் குழம்ப கூடாது.
1: அப்புறம் தெளிந்து குழம்ப கூடாது.
2: ஆமா, அதுக்கு என்ன சொல்லணும்னா, அக்கறை உள்ள பெரியவர்களின் ஆலோசனை பெற வேண்டும்.
1: சரி,
2: அது சரியா தவறா இருந்தா நம்ம மனசாட்சியிடம் விட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்து இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். வணக்கம், யார்
3: பேசுறீங்க? இணையக்கூடிய
1: நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அம்மா, இப்ப குழப்பத்துல ஒரு குழப்பத்துல இருக்கும் அண்ணாக்கா. அங்க முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா தள்ளி
1: போட்டுவேன்.
4: கிட்ட கழிச்சு நல்லா தீர யோஜனை பண்ணி முடிவு எடுக்கலாம் சார். சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஒரு பொண்ணுக்கு ரெண்டு ரெண்டு இடத்துல கல்யாணம் வருது பேசுறாங்க, ரெண்டு நல்ல இடமா இருக்குது,
1: அப்படியே குழப்பம் அடைஞ்சிருக்காங்க.
4: இப்ப குழப்பம் அடைஞ்சாங்க, சீட்டு போட்டு குளிச்சு
5: முடிவெடுக்க கூடாதுன்னு நம்மளா தேடிக்கிறது தான் சார். நம்ம தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தோம்னா நமக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் சார்.
1: சரிமா, நன்றிமா. இணைப்புல வந்ததுக்கு
5: நன்றி.
1: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நெடுங்காட்டில வீரன் பேசுறேன் சார்.
1: பேசுறீங்க.
6: குழப்பம் வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிறது சார். நம்ம சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு தீர்ப்பே கிடையாது. யாரு எது சொன்னாலும் நம்ம காதலே வாங்க கூடாது.
1: நம்ம பதில் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்.
6: போயிட்டே இருக்கணும், இதுதான் என்னோட முடிவு. இதுதான் ஒரு நாட்டுல போய் கைப்பற்றும் போது அந்த நாட்டுல வந்து ஒரு அவருக்கு விஷக்காய்ச்சல் ஒண்ணு வந்துருது. விஷக்காய்ச்சல் வந்த பிறகு என்னன்னா, அங்க மருந்து எங்கேயுமே கிடையாது. அந்த நாட்டுல அந்த அரண்மனை வைத்திருக்கிறோம் தெரியும், எல்லாரும் சொல்றாங்க அந்த அரண்மனை வைத்திருக்கிறது தெரியும். அவர்கிட்ட போய் எப்படி கேக்குறது? அவர் நாட்டையே கை பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நம்ம அரண்மனை வைத்திட்டு கேட்டா சரியா வருமானு
1: துணிச்சலா கேட்டாரு.
6: துணிச்சலா கேட்டா அழைச்சிடுவான்ட்டாரு.
1: சரி,
6: அழைச்சிட்டு வந்து அவர் வந்து மருந்து இருங்க நான் தயார் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு போயிட்டு ரெண்டு நாள் சென்று வர்றாரு. அந்த மருந்தை கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி குடிக்க போற சமயத்துல வந்து மாவீரர் அழைச்சான்றது ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அந்த அரண்மனை வைத்தியர் அதுல விஷம் கலந்துருக்காது, குடிக்காதீங்கன்னு.
1: ஆனா இவர் குடிச்சிட்டாரு, சரியாயிடுது.
6: உடனே என்ன செய்யறாரு, அவர் வந்து அரண்மனை வைத்தியரும் பாக்குறாரு, இந்த லெட்டரும் பாக்குறாரு, கடை கடைன்னு குடிச்சிருக்காரு.
1: சரி,
6: அப்ப வைத்தியர் கேக்குறாரு, என்ன எண்ணையும் பாத்தீங்க லெட்டரும் பாத்தீங்க மருந்து சாப்பிட்டுட்டீங்களேன்னு. அப்ப அந்த லெட்டரை காட்டுறாரு, அவர் படிச்சு பார்த்துட்டு நீங்க எப்படி நீங்க சாப்பிட்டீங்க என் மேல அவர் நம்பிக்கைன்னு. அன்னைக்கு அவரு குழப்பமா இருந்தாருன்னு வச்சு அவர் உயிரை போயிருக்கும். அந்த மருந்து சாப்பிட்ட வச்சுதான் எந்த குழப்பம் இல்லாம.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நேயர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நேயர்கள் நினைவிற்கு அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது அணிகலன்களும் ஆலோசனை சிறப்பு தொடர். இதில் வெள்ளி ஆன்மீகம் அன்றாட பயணம் குறித்து நேரில் விளக்கம்.

காத்திருக்கிறார் வல்லுநர் டாக்டர் டி எல் ஆர் வசந்தகுமார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறாங்க ஆர்ஜே புஷ்பா செல்வா. இப்போ நாம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் இல்லையா. முடிவுகள் பல வழிகள் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். எப்பயுமே வேற வழி இல்லை அப்படின்னா ஒரே முடிவு எடுத்துரும். நம்ம பல வழிகள் இருக்கும்போது முடிவு குழப்பம் வரதான் செய்யும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே நம்முடைய இலக்கு குறித்து ஒரு சரியான புரிதல், அது குறித்து கொஞ்சம் படிச்சுக்கணும், அது குறித்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஓரளவு தெரிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம எளிதாக முடிவெடுத்தலாம். ஒரு சட்டத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம துணிச்சில் இறங்குவோம் இல்லையா. அது மாதிரி தான் குளத்தினுடைய ஆழம் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சுட்டா அந்த குளத்தை நம்ம ஈஸியாக குதிச்சிடலாம். ஆழம் தெரியாத வரைக்கும் நம்ம குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி தான் எந்த முடிவும் அது குறித்த ஆழத்தை, அது குறித்த எல்லையை, அது குறித்த புரிதலை நாம் முற்றாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு முடிவு குழப்பமில்லாத முடிவு எடுக்க முடியும். எப்பயுமே நாம் அது குறித்தே பயணிப்போம். வாழ்க்கையில் வெற்றி பெற செய்தியோடு ஒழிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.

0: சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, TEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
0: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: காலம் காலமாக நம்ம கலாச்சாரத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கலந்திருக்கிற ஒரு அற்புதமான உலோகம் வெள்ளி. நம்ம வீட்டு பூஜை அறையில் ஜொலிக்கிற வெள்ளி விளக்காக இருக்கட்டும், நம்ம வீட்டு பெண்களின் கால்களை அழகாக்குற வெள்ளி கொலுசாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிற வெள்ளி கிண்ணமாக இருக்கட்டும், வெள்ளியோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்று நிகழ்ச்சியில் வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும். வெள்ளியை பற்றி நிறைய பேசலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நமது நிலையம் வந்திருக்கிறாங்க வல்லுநர் டாக்டர் TLR வசந்தகுமார் அவர்கள். பங்கு கொள்ளாயங்கள் 0438-231-1231 அல்லது 2994-80 அல்லது 2995-80 இந்த எண்களில்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கமா.
0: காரைக்கால் பண்பலைக்கு இன்னைக்கு வந்து அணிகலன்களும் ஆலோசனைகளும் இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க. பண்பலையின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம் சார்.
1: வணக்கமா. வணக்கம் திருமதி செல்வா, புஷ்பா செல்வராகன் அவர்கள். சொல்ல பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து டாக்டர் டீலா வசந்தகுமார். நான் படித்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே நாகப்பட்டினம் படித்தேன். தனியார் ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங்கில் ஐசி இன்ஜினியர் பற்றி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான அவார்டு விருது வாங்கியிருக்கேன். அவர் நம்மளோட கவர்னர் ஆளுநர் ரவி அவர்களோட கையில் வந்து அந்த அவார்டு நான் வாங்கியிருக்கேன். மேலும் வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை பையன் வந்து நரேஷ்குமார் பையன், அப்புறம் ரெண்டு ட்வின்ஸ் குழந்தைகள் வி அசுதா வி ஹரிதா. என்னோடய மனைவியின் பெயர் டாக்டர் சித்ரா. அவங்க வந்து ஒரு மருத்துவ அரசு மருத்துவராக பணிபுரிகிறார் நாகப்பட்டினத்திலே.
0: ஓகே சார். இப்போ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து அப்படியே பிஸ்னஸ் அப்படியே ஜுவல்லரி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வெள்ளியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம், நீங்கள் சொல்ல போகிறீங்க. முதல் கேள்வியாக நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு வெள்ளி வாங்குகிறோன்னா அதோடய ப்யூரிட்டி எப்படி சார் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறது?
1: நார்மலாக பார்த்திங்கன்னா வெள்ளியை பார்த்திங்கன்னா அது பயன்பாடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இப்போ ப்ரெசன்ட் நிறைய எல்லா இடத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. பியூரிட்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய ஹால்மார்க் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து அது பிஏஎஸ் அங்கீகாரப்பட்ட கவர்மெண்ட் அங்கீகாரப்பட்ட பியூரிட்டி மையம் வந்து நிறையா இருக்குது. அங்கே நம்ம அந்த வெள்ளியை வந்து கொடுத்து அதை வந்து பரிசோதிக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா கடைக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ரே ரெஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ரீசெண்டாக வந்து அது நிறையா வந்து எல்லா கடைக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து அதை வந்து அந்த பொருளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சில நகைக்கடை பார்த்திங்கன்னா உரைக்கல்னு சொல்லுவாங்க. அந்த உரைக்கல்ல வந்து பாதரசம் போட்டு அதில் உரசி பார்த்து வெள்ளியின் தரத்தை வந்து நிர்ணயிச்சுறாங்க. அது வந்து அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்காது. பட் வந்து நீங்கள் வந்து நல்லா தூய்மையான வெள்ளி பீரியட் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து பிஎஸ் ஹால்மார்க்கில் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரியே கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு முழுமையான ஒரு பரிசோதனை வந்து கிடைக்கும்.
0: அதில் வந்து சார் இப்போ நீங்கள் தங்க மாதிரி அதுக்கும் பிஏஎஸ் ஹால்மார்க்குங்கிற ஒரு அந்த இது இருக்குது.
1: கண்டிப்பாக மேடம், தங்க மாதிரியும் வந்து வெள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து இருக்குங்கிறத அதை வந்து காட்டுது மேடம்.
0: ஓகே சார். இப்போ நேர்கள்லாம் லைனில் வராங்க, முதல் நேரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாரைங்கிருந்து பேசுகிறீங்க?
2: உங்களுக்கும் ஐயாவுக்கும் இருவருக்கும் காலை வணக்கம், முற்பகல் வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: உங்கள் சந்தேகத்தை வெள்ளி தொடர்பான சந்தேகத்தை கேட்கலாம் சார்.
2: வணக்கம் சார்.

0: வணக்கம் சார், வணக்கம் சார்.
1: பாத்தீங்கன்னா சார், நம்ம ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் நார்த்லதான் அதிகமான வெள்ளி பயன்பாடு.
0: ஆமா ஆமா,
1: கிடையாது. காமாட்சி விளக்கு வாங்குறேன், இல்ல ஒரு குத்து விளக்கு வாங்குறேன், இல்ல ஒரு தம்மர் வாங்குறேன், ஒரு குடம் வாங்குறேன், அது ஹால்மார்க் முத்திரை. இது பியூர் வெள்ளி தானாங்கிறது. இந்த பியூர் வெள்ளிங்கன்னா எத்தனை கேரட் சார்?
0: நல்ல ஒரு கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து முன்ன மாதிரியே வந்து மக்கள் வந்து வெள்ளியோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு, அதோட பயன்பாடு தெரிஞ்சிருக்கு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ காமனா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியில வந்து அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம்?

0: நம்ம ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்ன மாதிரியே மக்கள் வெள்ளியோட அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு, அதோட பயன்பாடு தெரிஞ்சிருக்கு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் அதிகமாகிட்டு இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வெள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ உலக மார்க்கெட் வெள்ளி ரேட் அதிகமாகிட்டு. என்ன காரணம், அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி, அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியோட ஏற்றத்தாழ்வுகள் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வெள்ளியை முதலீடு அதிகமாக பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அதிக பயன்பாடு இருக்குது. மக்கள் அதை இப்போ பயன்பாடுத்தோட இப்போ முதலீடும் பண்ணுறாங்க, இப்போ மாறு வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. அந்தமாரி இருக்கும்போது இப்போ வெள்ளியை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மேலும் அணிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியை மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் நம்ம சேலை யூஸ் பண்ணுறாங்க.
1: சரி சார், இப்போ கோல்டில் நிறைய டிசைன்ஸ்லாம் வருது, அது மிஷின் கட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஆனால் வெள்ளியில் டிசைன்ஸ் ரொம்ப அதிகமாக வருதா?
0: என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு மெல்லிய ஒரு அமைப்பு, அது ரொம்ப இலசுன்னு சொல்லுவாங்க, இலசு மாரி அது உலகம் பண்ணி இலசாக இருக்கும். ரொம்ப அதை பீரியட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை உடைக்கும் போது அது உடஞ்சிரும். தங்க மாரி பார்த்தீங்கன்னா அது ஒரு இறுக்கமாக இருக்காது, வெள்ளி உடஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த 9 to 5 இந்த ஸ்டெர்லிங் வெள்ளி சொல்கிறாங்க, அந்த வெள்ளியை பயன்படுத்தி அந்த மாதிரி டிசைன்ஸை நிறைய ரீசெண்டாக பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
1: ஓகே சார், அப்போ வெள்ளியில் வெள்ளியிலேயே நிறைய வகைகள் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆ, வெள்ளியில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நாணயம் பார்த்தீங்கன்னா இப்போ நாணயம் நிறைய முதலீடு பண்ணுறாங்க. அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா நாணயம் ட்ரிபிள் 9 சொல்லுவாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ஒரு வகையான வெள்ளி இருக்குது. அப்புறம் பாத்திரம், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அன்றாட பயன்படுத்த பாத்திரம், தட்டு, டம்ளர், அந்த வகையான வெள்ளிகள் இருக்குது. அப்புறம் நம்ம அணிகரங்கள், அணிகள் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்க்கைக்கான அணிகள், அது ஒரு வகையான வெள்ளி நிர்ணயிக்கப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் வெள்ளியை பொறுத்து மாறுபடுகின்றது.
1: ஓகே ஓகே சார். இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
1: பேசுங்க.
2: ஆ, வணக்கம் ஐயா.
0: ஆ, வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: இப்போ இந்த கடையிலாம் போய் தங்க கட்டி பிஸ்கட்னு வாங்குற மாதிரி வெள்ளி பிஸ்கட் விற்குதா, ஹால்மார்க்லேயே விற்குதா, அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாமா? ரெண்டாவது, இப்போ உள்ள கொலுசெல்லாம் இப்போ வாங்குறோம், அதுல எல்லாம் 60% தான் வெள்ளி இருக்கு அப்படிங்கிறாங்க. கருத்து போயிடுது, கொஞ்சம் ஒரு 6 மாசத்துலயே போட்டுட்டு இருந்தோம்னா கருத்து போயிடுது. இப்போ பியூர் வெள்ளி எந்த அந்த வெள்ளி கொலுசில் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா சார், நல்ல கேள்வி சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை போல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கும் பாரு இப்போ கிடைக்குது எல்லா நிறுவனத்தையும் பார்த்தீங்கன்னா 999 பாரு சொல்லிட்டு எல்லா நகை கடையிலையும் அது விற்கப்படுகிறது. இப்போ பிரசந்தா எல்லா இடத்துலையும் அது கிடைக்குது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி கருக்குது என்ன சொல்கிறீங்க. இப்போ இப்போ எல்லா கடைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னமேரே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எபோவ் 85% இது வெள்ளி போடுறாங்க. ஏன், என்ன கருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காற்றில் உள்ள அந்த ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ சல்ஃபைட்னு சொல்லுவாங்க, அந்த ஹைட்ரோ சல்ஃபைடும் அந்த வெள்ளியோட செல்வோட சேர்ந்து சில்வர் சல்ஃபைடாக போகுது. அதுமாரி பார்க்கும்போது மேலே வெள்ளியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கருமை படலம் ஏற்படும். அதனால தான் இந்த கருப்பாரத்தில் போயிடல, மற்ற வெள்ளியில் தரத்தில் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் இதுக்கான விடை.
1: ஓகே சார், அப்போ அந்த
2: நன்றிமா.
1: ஓகே, நன்றி சார். இப்போ அதை சொல்கிறீங்களா, வெள்ளி கருமை அடையுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வீட்லேயே எளிமையாக சில பேர் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க, அப்போ எடை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இல்லாமல் வீட்லேயே எளிமையாக அதை எப்படி சுத்தம் படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்க.
0: ஒன்றும் இல்லாமா, இதை வீட்டில் நல்ல ஒரு நம்ம வீட்டில் காட்டன் சொல்கிறோம்ல துணி, அதை வச்சு ஈர துணியால் வச்சு வெள்ளியை எங்கெங்கே கருமை நேரம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதை மேலே அதை கொஞ்சம் உரசி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணால் அது கருமை நேரம் மாறும். அதே மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு அந்த ஹாட் வாட்டரில் வச்சு வெள்ளியை வச்சு அதை இந்த உப்பு சொல்லுவாங்கள்ல சோடா உப்பு, அந்த உப்பை கலந்து அதை துணியை வச்சு தேய்க்கும் போது அந்த வெள்ளை அந்த மேலே வெள்ளி மேலே வந்த கருமி நேரம் மாறும்.
1: ஓகே ஓகே சார், இப்போ அடுத்த நேர் வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
1: பேசுங்க.
3: பொருளாதாரத்தை வச்சு போயிட்டு ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சா என்ன செய்யும் மக்கள்?
1: என்ன என்ன எப்படி கேக்குறீங்க, கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்க.
3: பொருளாதாரத்தை வச்சுதான் போகணும், விலை கூடுது, வீழ்ச்சி அடைஞ்சா?
0: வீழ்ச்சி அடைஞ்சதுதான் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது சார்.

0: இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து வெள்ளியில் வந்து முதலீடு வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ளியை வந்து நம்ம மட்டும் வந்து யூஸ் பண்ணல, இதை பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுமாதிரி மெடிக்கல் லைனில் பயன்படுத்துகிறாங்க, அதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கல்ஸ் தான் வந்திருக்கு, எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தான் வந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெள்ளி தான் பயன்படுத்துகிறோம், அதனால் வந்து வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் ஃபார்மில் சோலார் இப்போ ரீசெண்டாக பவர் எடுக்கிறோம்ல, அந்த சோலார்லையும் பார்த்தீங்கன்னா மேலே மெல்லிய தகடுமே போட்டுருப்பாங்க, அந்த மெல்லிய தகடு தான் இந்த வந்து வெள்ளியை வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து வெள்ளியோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியும் சரி நம்ம வந்து முதலீடும் சரி எல்லாமே வந்து வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வெள்ளியை வந்து வீழ்ச்சி ஆகிறது வாய்ப்பே கிடையாது, வெள்ளியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதிகமாக வெள்ளியோட விலை வந்து அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் சார்.
1: ஓகே சார், தொடர்ந்து நம்ம ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசலாம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி,
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி,
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி,
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேர்களை, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் இது குறித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வல்லுநர் டாக்டர் TLR வசந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசலாம். சார்
0: சார்,
1: இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நகை வியாபாரம் அதுதான் பிஸ்னஸில் நீங்கள் இறங்கிட்டீங்க. ஆனால் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னீங்க, அதில் PhD வரலையும் பண்ணியிருக்கீங்க. ஏன் படித்த அந்த ஃபீல்டுக்கு போகாமல் அப்படி பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வந்தீங்க?
0: ஆக்சுவலமாக நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் போய் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம், அதுக்கப்புறம் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினேன். இப்போ சில கல்லூரிக்கு வந்து நான் வந்து கெஸ்ட் லெசனாக போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட குல தொழில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் எங்கள் அப்பா பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எங்கள் தொழிலில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தனால அந்த ஜுவல்லரி லைன் தேர்ந்தெடுத்து அதில் வந்து நல்லபடியாக வந்து நான் 4-5 நிறுவனங்கள் வந்து அந்த நிறுவனங்களுக்கு நான் ஓனாக இருக்கேன்மா.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் நம்ம ஒரு நேயர் கேட்டாங்க, இந்த சாதாரணமாக ஒரு வெள்ளி நம்ம வாங்குறோம், அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட செய்கூலி வந்து அதிகமாக இருக்கு, ஆனால் அதை நம்ம விலை கொடுத்து வாங்கும்போது அதிகமாக இருக்கு. இப்போ தங்கத்துக்கு வந்து ரீசேல் வந்து நம்ம வாங்கின அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கே நம்ம ரீசேல் பண்ணுறோம், ஆனால் வெள்ளியில் வந்து அந்த ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்கு, அது எதனால சார்?
0: இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் போடும், அது சேர்த்து மேக்கிங் சார்ஜ் இருக்குது, வேஸ்டேஜ் வெள்ளியை வந்து நம்ம வந்து ஒரு மிஷினில் கொட்டுக்காக அதை வந்து செய்யும்போது அது வேஸ்டேஜ் அதில் நுண்ணிய துகள்லாம் பறக்கும், அதெல்லாம் வேஸ்டேஜ் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வேஸ்ட் ஆகுது, அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, நமக்கு வாங்கும்போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து விலையை வந்து கம்மியாக இருக்குன்னா அந்த வெள்ளியை வந்து நீ பயன்படுத்தி திருப்பி கொடுக்கும்போது அந்த அழுக்கு வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் வந்து வெள்ளி வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தி மினிமம் வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அது ஒரு காரணம் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கிறது காரணம். அதே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்பி கொடுக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி அதை உருக்குனா அதை மெல்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்கோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இன்றைய நிலவரப்படி இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுக்கு மல்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து அந்த விலையை வந்து உங்களுக்கு போட்டு தருவோம் மேடம்.
1: ஓகே ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஜோதி அண்ணப்பன்பேட்டையில இருந்து
1: பேசுங்க ஜோதி.
6: மேம், எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. வெள்ளி நகை வந்து பொருளாவோ நகையாவோ காலப்போக்கில் கருப்பா மாறுது, அது ஏன் தெரியணும்?
1: சார் இப்பதான் சொன்னாங்க, அதை பத்தி சொல்லுவாங்க திருப்பி.
6: ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து வெள்ளியை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரசாயன முறை ஏதாவது இருக்கா?
0: இருக்குமா? நான் ஏற்கனவே அந்த பதில் சொல்லுவேன்,
1: கேட்டுக்கோங்க. வானொலியில
0: வெள்ளி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம் கருப்பாகனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து காற்றோட அதில் வந்து அரை ஈரப்பதம் தான் வெள்ளி வந்து நார்மலாக கருக்கும், இதுதான் மெயின் ரீசன். வெள்ளியை பற்றி அது தரம் குறையும் கிடையாது, வெள்ளியை வந்து வெளியே நார்மலாகவே வச்சாலே வந்து அது

0: காற்றோட ஈர பாத்திரங்கள் வந்து கருப்பு நிறமாக மாறும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றாட தேவை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து வேர்வை, அந்த வேர்வை அமிலத்தன்மை பிகிச்சு சொல்லும்ல, அந்த பிஹெச் இருப்பதால் வேதிவினையினால் பார்த்திங்கன்னா அந்த அதோட அமிலத்தன்மையினால் வேதிவினை நடக்குது எதில் வெளியில். அப்போதும் பார்த்திங்கன்னா அதோட நிறம் மாறும். என்ன மாறும்னா மேலே ஒரு கருப்பு நிறம் ஒரு படலம் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் கிடையாது. வீட்டில் நார்மலாக வந்து வீட்டில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு துணி காட்டன் சொல்லணும்னா அதைமாரி வச்சு அதை வந்து நினச்சி அதை தேய்ச்சினாலே ஒரு 5 மினிட்ஸ் தேய்ச்சிட்டு வச்சாலே போதும். அதை வச்சாலே வந்து அந்த பிளாக் நிறம் போயிடும். அதேமாதிரி இப்போ கடைக்காரன் நகைக்கடை சைடுலையும் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுற இடம் நிறையா இருக்குது. அது ஒரு முறை வந்து பாலிஷ் போட்டால் கூட இப்போ சரியாயிடும். மற்றபடி வந்து வெளியில் வந்து தரம் அந்த எந்த தரத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த தரம் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் 82% உங்களுக்கு தரம் கொடுக்கா 82% இருக்கும். 92% போதும் 90% வெளியே தரம் அது இருக்கும். அதேமாதிரி பாதுகாக்கும் முறைன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி
1: பார்த்தீங்கன்னா
0: ரசாயன முறை அதுதான் சொல்கிறோம். அந்த ஹாட் வாட்டர், அந்த ஹாட் வாட்டரில் நினச்சி அந்த உப்பு சொல்கிறோம்ல, அந்த வெள்ளை உப்பு அந்த உப்பை வச்சு தேய்ச்சிங்கன்னா அதை வந்து இந்த சில இடத்துல வந்து அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: ஓகே சார், இப்போ அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் காட்டுமன்னார் கோயில் டீ மடப்பணம் தோப்புத்தலேருந்து வேலுமுருகன்
1: பேசுகிறேன். பேசுங்க
2: மேடம். இப்போ வந்து நம்ம ஒரு கொலுசு மாற்ற போகிறோம்னு வச்சுங்களேன்.
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
2: 180 கிராம் இருக்கு. 180 கிராம் இருக்கு சார் கொலுசு. இப்போ 200 கிராமே இருக்குது. நாங்கள் கொண்டு போய் மாற்ற போகும்போது இப்போ ஒரு 200 கிராம் கொலுசு கொடுத்துட்டு மாத்திரம். ஆனா அவங்க புதுசுக்கு வந்து 1 கிராமுக்கு 2 கிராம் வந்து இப்ப சேதாரங்கிறாங்க. 10 கிராமுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 கிராம் சேதாரம்னு சொல்றாங்க. அப்ப 200 கிராமுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 40 கிராம் சேர்த்து 45 கிராம் எடுத்து அதுல கழிச்சிடுறாங்க. இப்ப இன்னைக்கு விக்கிற ரேட்ல எங்களுக்கு 45 கிராம் போய் என்னுடைய கொலுசு வந்து 200 கிராமா இருந்ததுன்னா அது 140 தான் சேருது. ஆனா அது அவங்க புதுசு கொடுக்குறாங்க பாருங்க. அது 10க்கு 1 சேர்த்துக்கிறாங்க.
0: இப்போ வந்து வெள்ளியை ஒரு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வாங்குறோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி கட்டணும். டோட்டலாக பார்த்தீங்க அதோட சேர்த்து 16% வந்து சுங்க வரி கட்டணும். இதெல்லாம் சேர்ந்து அடக்கு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆசாரிட்ட போய் இந்த வெள்ளியை செஞ்சு வாங்கினா அவருக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கூலி கொடுக்கணும். இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 2%, 3% கூலி தரணும். ஒவ்வொரு அணியும் சரி, ஒவ்வொரு அணியும் செய்யும் போது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். அதையும் வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து சேர்த்து தான் வந்து விலையை வந்து நிர்ணயிச்சுவோம். இன்றைக்கி என்ன ரேட்டோ அதோட பார்த்திங்கன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க வேஸ்டேஜ் வந்து 8%, வேஸ்டேஜ் 12%, அது மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 12%, அதில் ஜிஎஸ்டி இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் வந்து அந்த வெள்ளியோட வந்து விலை வந்து நிர்ணயப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா திருப்பி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி பண்ணுவாங்க சொன்ன பாருங்கள், 100 கிராம் கொடுக்குறீங்கன்னா அதில் 5 கிராம் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும். நீங்கள் ஏன்னா பயன்படுத்துறீங்க, பயன்படுத்து எங்கே தண்ணி இல்லை மண் இல்லாத படும்போது அந்த அழுக்கு வந்து மேலே போட்டுக்கும். அதே வந்து 5 கிராம் சேதம் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா அதை வெள்ளியை வந்து உருக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெள்ளி இருக்குது, அந்த நீ கொடுக்குற பொருளில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்கோ அதுக்கு தான் வந்து அந்த விருதை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு நிகழ்ச்சியாக அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நமது நிலையம் வந்திருக்கிறாங்க வல்லுநர் டாக்டர் TLR வசந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசலாம். சார், பொதுவாக நம்ம வந்து இந்த வெள்ளி பாத்திரங்கள்ல வந்து அதிகமாக அந்த உணவு உண்பது, நீர் அருந்துவது, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
7: நல்லதுமா? நம்ம பார்த்திங்கன்னா, நான் அன்றாட வாழ்க்கை வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வெள்ளியை பயன்படுத்துவது ஒரு முக்கிய நிகழ்வாக எல்லா இடத்துக்கும் வந்து சுபகாரங்கள் வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். இப்போ வீட்லேயும் வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். வீட்டில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியை வைத்து விலை உணவு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது என்ன பார்த்திங்க, ஆக்சுவலாக வெளியில் பார்த்திங்கன்னா வந்து அதை நுண்ணுயிர் கிருமியை வந்து வந்து எதிர்க்குது. ஆக்சுவலாக வந்து ஆன்டி மைக்ரோபயல் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா தான் வந்து அதை வந்து எதிர்க்குது. ஸோ வந்து இதில் வந்து சாப்பிடும்போது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து இருக்குனால பார்த்தீங்கன்னா அதை வெள்ளியை வந்து பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அதை வந்து நான் உணவு கொடுக்கும்போது அதை வந்து நுண்கிருமியும் அழுகுது. ஸோ அதுதான் வந்து மெயினான ரீசனாக கருதப்படுகிறது. மற்றபடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி கிணத்தில் வச்சு கொடுப்பாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது தான் இது அந்த

0: ஆன்டி பயம் பயல் சொல்லாமல் அந்த கிருமி நாசினி அதெல்லாம் இருக்கிறனால வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு கொடுக்கும்போது அது வந்து பயனுள்ளதாக இருக்குது மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி இப்போ சில்வர் ரேட்டும் ஏன் அது மாதிரி மாறிட்டே இருக்குது, அதுக்கு என்ன காரணம்?
0: அதான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட பொருளாதார ஏற்ற இறக்கம் அது ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து குறையுது, குறையும் போது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளியோட மதிப்பு வந்து அதிகமாகுது. அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சேஷன் அதிகமாக இருக்குது, பிகாஸ் வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாகிட்டு. வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, பாரா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து கட்டியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது மாதிரி அணிகளும் வராமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த வெளியோட பயன்பாடு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு நாள் டே பை டே அதிகமாகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற தொலைபேசியில் விட வெள்ளி தகடு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் பயன்பாடு அதிகமாகிட்டுருக்கு. அதேமாதிரி ஏஐ நுட்பது அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியோட பயன்பாடு அதிகமாக இருக்குது, அதுலேயும் வந்து வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இந்தமாரி காரணங்களாக வந்து வெள்ளியோட ரேட் வந்து அதிகமாகிட்டு
1: பயன்பாடு அதிகமாகிறதுனால வெள்ளியோட விலையும் ஏற்ற
0: இறக்கமாக
1: இருக்குது. தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம். நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி. குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 10:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
9: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் குறித்து நேரலையில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க வல்லுநர் டாக்டர் TLR வசந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க.
10: இதுவரைக்கும் வணக்கம். நான் காட்டுமன்னார் கோயில் திருநாரை மங்கையரசி கோயம்புத்தூர் பேசுறேன்.
1: மங்கையரசி, கேளுங்க சந்தேகத்தை.
10: எனக்கு 2 கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி பத்தி அப்படின்னு சார் வந்து நல்லா அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஆன்லைன் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், கவரிங் கோல்டு காரிங்ல இது அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். டெல்லியை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போட்டிருக்க வெள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் போல கிடைச்சது, வெள்ளையா இருக்குது. ஆனா என் பையன் போட்டிருக்க கைச்சேன்னு பாத்தீங்கன்னா கருத்து போயிடுது. அது ஏன் என்ன காரணம்னு எனக்கு தெரியல.
0: ஓகேம்மா, ஓகே ஓகே, இதான் நான் இருக்கும் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், மீண்டும் சொல்றேன்.
10: நினைக்க வேண்டாம், நான் சொல்றேன். நான் 8 வருஷமா அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் போல இருக்குது.
1: சரி ஓகே, அது என்னன்னு கேக்கலாம். என்னன்னு சார் சொல்லுவாங்க?
0: ஒண்ணுலமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா

0: அந்த வெள்ளி போடும்போது ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான உடல் சூடு இருக்கும். அதே மாதிரி அவங்க வேலை செய்கிற இடமும் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சீசெல்லாம் இருப்பானாங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து காற்றோட மாய்ச்சர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால வெள்ளி வந்து அதேமாதிரி வந்து வேதி வினையெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இந்த வெளியில் அந்த மாதிரி இருக்கீங்க, அந்த காற்று அந்த மாதிரி வந்து இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா அங்கே வந்து அதோட வேதி வினை மாற்றம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளி இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளில போகும்போது வரும்போது வேர்வை, வேர்வை மெயின் ஒரு ரீசன். அது வந்து அமிலத்தன்மை சொல்லுவாங்க, பிஹெச் சொல்லுவாங்க. அதோட வேர்வை பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்து மேலே பட்டு பட்டு பட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட் சொல்லுவாங்க, அந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா சில்வரோட சேர்ந்து சில்வர் சல்ஃபேடாக மாறுது. அப்போ மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியில் போய் மேலே வந்து கரும்படலாம் ஆகுது. ஸோ இதுதான் ஒன்றாவது ரீசனாக இருக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த உப்பு தண்ணி அந்த மாதிரியே பட்டாலும் இந்த மாதிரியே வந்து கரும்பு நிறைய மாறும். அதேமாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தினா உங்கள் இடத்துல அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் அதுக்காக வந்து மாறாமல் இருக்கலாம். அதான் இதுக்கான இது தான்.
1: ஓகே சார், இப்போ அவங்க கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உள்ள வெள்ளிலாம் வந்து அது அதோட தரம் நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக வாங்குற வெள்ளிக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம், ஏன் வந்து?
0: ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஹேண்ட் பண்ணி சொல்லுவாங்க, அந்த போல கையாலேயே வந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு நாளும் உட்காந்து அப்போ மிஷினரி ஒன்றும் கிடையாது, கையால் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொருள் செய்யணும்னா மினிமம் ஒரு வாரம் எடுத்துப்பாங்க, ஏழு நாள் எடுத்துப்பாங்க, பொறுமையாக உட்காந்து செய்வாங்க. அது வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி பியூர் வெளியில் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து நவீன ரக மிஷின் நிறைய வந்துட்டு இப்பயும் அதே மாதிரியே தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி பார்த்தீங்கன்னா நிறைய வகையாக நிறைய மிஷினரிஸ் இருந்து நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன் வருது. இப்போ இப்போ ஆட்டோ கார்டு சொல்ல பாருங்களா, அந்த டிசைன்ஸ் அந்த ஆட்டோ கார்டு வச்சு நிறைய டிசைன்ஸ் தான் இந்த வெள்ளி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பழைய வெள்ளிக்கும் புது வெள்ளிக்கும் வேறுபாடு கிடையாது, அதோட டிசைன்ஸ் தான் வேறுபாடாகும். மற்றபடி எல்லாம் ஒன்று தான்
1: மேடம். ஓகே சார், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம்.
2: வணக்கம் சார்.
0: ஒரு
2: கடையில வெள்ளி வாங்கணும் சார், மறு கடையில வந்து வாங்கும் போது அது ரொம்ப தள்ளுபடி பண்றாங்க, ஏன்னா
1: ஒரு மனுஷங்க கடைக்கு போகும்போது அது என்ன தரத்துல இருக்குங்கறத நாங்க எப்படி சாதாரண ஒரு பயனாளரா?
0: இப்ப பாத்தீங்கன்னா கிடையாது. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இதுக்கான விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த வெள்ளி அணிகளை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பிஏஎஸ் ஹால்மார்க்கில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளின்னு போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 92.5 இப்போ 92.5 அந்த மாதிரி வெள்ளி தான் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு. அதில் 92.5 அந்த சிம்பிள்ஸ் சீல் இருக்கும். அது மாதிரி 88% சிம்பிள்ஸ் இருக்கும், அதுவும் ஹால்மார்க் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஹால்மார்க்கை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதோட பில்லிங் மின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் பில்லிங் மின்ஸும் பண்ணுறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது, மெல்டிங் பாயிண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி வெள்ளி வாங்க வெள்ளியோட எடையை மெயினாக பார்த்துக்கணும், எவ்வளோ எடை இருக்குது அது மெயினாக அதை நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அன்றைக்கி என்ன ரேட் இருக்குது, இந்த நிலவரம் என்ன வெள்ளி விலை நிறம் நிலவரம்னா அதையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெள்ளியை வந்து அதை
1: வாங்க. ஒரு வெள்ளி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து அந்த 92 சொல்கிறீங்கல்ல?
0: ஆமாம் மேடம்,
1: 92%
0: 92. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இப்போ வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நானே இருக்க வெள்ளி காயின் சொல்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 999 வந்து பண்ணலாம். 999 வந்துட்டுருக்கு, அது வந்து ஹால்மார்க் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலக்கெல்லாம் ஹால்மார்க் சர்டிஃபிகேட் தராங்க, சிலக்கெல்லாம் வந்து ஆளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 92.5 ஸ்டைலிங் வெள்ளி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ரீசெண்டாக கிடச்சிட்ருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான வெள்ளியாக வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து இந்த சில இடத்துல அந்த பில்லே மென்ஷன் பண்ணிடுறாங்க, அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளின்னு சொல்லி 92.5% வெள்ளி ஸ்டைலிங் செல்வன்ஸ் போட்டு அதையும் வந்து இப்போ வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து கடைக்காரங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே.
1: ஓகே சார், அப்போ வந்து நம்ம இப்போ தங்க நகை வாங்குறோன்னா அதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருக்குதா 916 ஆகே அப்படின்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி வெள்ளியை வாங்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த சிம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கினோன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது.
0: ஆமாம் மேடம், அதேமாதிரி சிம்பிள்ஸ் பார்த்துக்கணும்.
1: ஓகே சார், பொதுவாக இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு

0: சொன்னால் அஸ்திவாரத்திலேயோ இல்லை நிலை அமைக்கும் பொழுதோ வந்து அந்த வெள்ளி பொருளை தான் வைப்பாங்க, அது எதனால சார்?
1: ஒன்றும் மேடம், ஆக்சுவலாக வந்து வெள்ளி பார்த்தீங்கன்னா அது வெண்மையான நிறத்தை குறிக்குது. நார்மலாக வெள்ளியை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திவாரம் நிலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியை வந்து வைக்கும்போது அதை மகாலட்சுமியோட கலாச்சாரம் சொல்லுவாங்க. அந்த மங்களகரம நிகழ்வுக்கு வந்து அந்த வெள்ளியை வந்து பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தும்போது நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் பெருங்க என்பது முன்னோர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பட் வந்து இது வந்து அறிவியல் பெருமா வந்து அதை வந்து நம்ம சொல்லப்படலை. பட் பரம்பரைப்படி அதை பயன்படுத்திட்டு இன்றும் பயன்படுத்தி வந்துடுறோம்.
0: ஓகே சார், விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் இதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம் சார். தொடர்ந்து இப்போ நம்ம தினசரி வெள்ளியை பயன்படுத்தும் போது அதை எப்படி வச்சிருக்கணும், இல்லை வந்து அந்த வெள்ளியை வாங்கி சேவ் பண்ணுறோம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பத்திரமா பாதுகாக்கணும்?
1: நல்ல ஒரு கேள்வி மேடம். வெள்ளி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம பாத்திரம் வாங்கிட்டு இருக்கோம், காயின்ஸாக வாங்கிட்டுருக்கோம், அதுவும் அணிகளை கொலுசு அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம், வெள்ளி காப்பு அது வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படி பாதுகாப்பு முறையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபார் நீங்கள் வந்து ஒரு அந்த வெள்ளியை வந்து பயன்படுத்திய பிறகு அதை வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிடணும். ஈர துணியை நல்லா தொடச்சிட்டு அதை தொடச்சிட்டு நல்லா வந்து காற்று போகாத ஜிப்லாக்குன்னு சொல்லிட்டு இப்போ கடையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வந்து கிடைக்கிது ஜிப்லாக்னு சொல்லுவாங்க. அந்த ஜிப்லாக்கில் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பீரோவில் அதை காற்று போகாத ஒரு பீரோவில் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணும்போது அந்தமாரி வந்து காற்று போகும்போது அந்த அந்த மாய்ச்சர் அதுவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து வெளியே பாதுகாக்கலாம். அதனால் அந்த நிறம் வேறுபாடு இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெளியோட மற்ற மெட்டல்ஸை வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு, ஃபார் கோல்டு கூட சேர்த்து வைக்கக்கூடாது. ஸோ அந்தமாதிரி சேர்த்து வைக்கும்போது அதோட வந்து நிறம் வந்து மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாதுகாப்பு முறையை வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் நீங்கள்.
0: ஓகே சார், பொதுவாக இப்போ வந்து ஆக்சிடைஸ்டு சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இந்த சாதாரண வெள்ளிக்கும் தரத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன சார்?
1: ஆக்சிடைஸ்டு வெள்ளி ஒன்றும் ஒரே எல்லாமே ஒரே இதுதான் மேடம். அது ஒன்றும்
0: எதுக்கு சார் அதுக்கு தனியாக அப்படி ஒரு பெயர்?
1: நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்ல ஹைலி பியூரிட்டி சொல்லுவாங்க, ஹைலி பியூரிட்டி அதாவது எல்லாமே இப்போ 92.5 ஸ்டெர்லிங் வெள்ளி சொல்லாமல் அதுதான் அதுதான் வந்து அந்த மாதிரி வெள்ளி நார்மலாக வந்து பரவாயில்ல பேசப்படுகிறது. மற்றபடி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பியூரிட்டி வந்து நம்ம எந்த எந்த பொருளுக்கு எந்த மாதிரி பியூரிட் இருக்கும் அதான் மேம் கடங்க மேடம்.
0: ஓகே சார், இப்போ வந்து பொதுவாக அந்த வெள்ளி வந்து வீட்டில் வந்து பூஜை அறையிலலாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்தும் போது அது உபயோகப்படுத்தும் போது கருப்பாயிடுது. அதுக்கு வந்து இப்போ ஒரு பாலிஷ் மாதிரிலாம் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது, அந்த சில்வர் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாமா? அதனால அந்த வெள்ளியோட தரம் ஏதாவது குறையுமா?
1: இல்லை இல்லை மேடம், அதான் எந்த பாவம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து அது நான் சொன்னேன்ல அந்த மாதிரி வந்து ஹாட்டு வாட்டரில் வச்சு அதை அந்த உப்பு சால்ட்டை போட்டு தேய்ச்சி அதை வந்து உரைச்சி அதை வந்து வைக்கலாம். அதனால் அதனால் வெள்ளி வந்து மாறாது, வெளியே தரவும் மாறாது. அதுவும் பாலிஷும் பண்ணலாம். வெளியில் நகைக்கடை சைடில் போயிட்டீங்கன்னா அந்த பாலிஷ் கடை நிறைய இருக்குது, அங்கேயும் கொடுத்து பாலிஷ் வேணும். அதனால் வெள்ளியோட வெயிட்டும் குறையாது, தரவும் குறையாது. அதை பார்த்து அந்த கரும நிறைய மாறும். மற்றபடி வந்து அதில் வந்து இது மாறாது மேடம்.
0: ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே ஓகே.

0: கொலுசே
1: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் குறித்து பேசிட்டு இருக்கோம். நேரலையில் விளக்கம் தந்துட்டு இருக்கிறாங்க வல்லுநர் டாக்டர் டி எல் ஆர் வசந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து ஒரு நேர் லைன்ல இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். புதுத்துறையில இருந்து சித்ராதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா
1: மேம்? நலமா இருக்கோமா, சொல்லுங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம்.
2: ஒண்ணு இல்ல மேம், இது என் பையனுக்கு இடுப்பு கொடி வந்து ரொம்ப கருப்பா போயிடுச்சு,
1: பொதுவான
2: வெள்ளையா இருக்கு. தம்பிக்கு இடுப்பு கொடி ரொம்ப கருத்து போயிடுச்சு. இதுல வந்து அழுக்கு, கொலுசுல அழுக்கு இருக்குன்னு பாலிஷ் பண்ண கொடுத்தாலும் அந்த அழுக்கு எடுத்துறாங்க, ஆனாலும் அழுக்கு எடுத்து அந்த எடை எடுத்துப்பாங்களா மேடம்?
1: ஓகே, அது ஏற்கனவே சார் சொல்லிட்டாங்க, திருப்பி சொல்லுவாங்க. சொல்லுங்க சார்.
3: இல்லைம்மா, இது ஆக்சுவலாக வந்து அதே தான். இப்போ நம்ம எங்கே வந்து பயன்படுத்துகிறோம் அந்த வெள்ளியை வந்து, எந்த இடத்துல நம்ம எங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் சைடில் ஒர்க் பண்ணாலும் அந்தமாதிரி கருமி நிறையாக இருக்கும். அதுமாரி வந்து இந்த சீ சைடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த வேதிவினையால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி வந்து கருமி நிறையமாக இருக்கும். அதுமாதிரி உடல் சூடுன்னு சொல்லுவாங்க, உடல் சூடுனால பார்த்திங்கன்னா வெள்ளியை வந்து நல்ல ஒரு வந்து வெப்ப கடைச்சி சொல்லுவாங்க. ஸோ வந்து உடல் சூடுறதுனால வந்து வெள்ளி வந்து கருக்கிறது வாய்ப்பாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேதிவினை தான் சொல்லுவாங்க, வெள்ளி சூடு தாண்டி வேதிவினை, வெளியில் உடம்புல உள்ள வியர்வை, அந்த வேதிவினையால் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளி வந்து கருமினை

0: மாறுகிறது. இது மற்றபடி ஒன்றும் தரத்துக்கும் இது சம்பந்தம் கிடையாது. தரம் எவ்வளோ பீரியடில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த தரம் அப்படியே ஆரம்பித்து வர வெள்ளி வந்து மாறுறதுக்கு காரணம் இந்த மாதிரியே ரசாயன வேதிவினை அந்த மாதிரி பிரச்சனால தான் வந்து அது கருத்து போகுது மேடம்.
1: ஓகே சார், இப்போ பொதுவாக வெள்ளி நம்ம வாங்கும்போது எதை முக்கியமாக கவனிக்கணும், வந்து எதை வந்து தவிர்க்கணும்?
0: நல்ல கேள்வி மேடம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பீரியடில் வந்து அது வெள்ளி இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கேட்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இதுன்னு கேட்டுக்கலாம். அதேமாரி வந்து அந்த ஹால்மார்க் சர்டிஃபிகேட்டு தருவீங்களா அதை வந்து அந்த மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து இன்றைக்கி என்ன ரேட்டு, இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு, அதை ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவீங்க, அதை வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கணும். அதெல்லாம் கவனிச்சுட்டு அதை வாங்கணும். மெயினாக வந்து பில்லை கேட்டு வாங்கணும். பில்லு வந்து ஒவ்வொரு நீங்கள் நகை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பில்லு ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது அந்த பில்லை வச்சு அவன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நான் வந்து ரீசெல் போவோம். ஸோ வந்து இந்தமாரி வந்து வெள்ளி வாங்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வெள்ளியோட தரம் என்ன தரம் என்ன 92.5 ஸ்டெர்லிங் வெள்ளியா என்ன வெள்ளியும் கேட்டுக்கலாம். பால் வெள்ளியா அதுமாதிரி கேட்டுக்கலாம். அதேமாரி நாணயம்னா அது 999 இருக்கணும். பாத்திரம்னா வந்து 95 இருக்கணும். அந்தமாரி கொலுசுனா எபோ 80 மேலே இருக்கணும். அந்தமாரி வந்து ஹால்மார்க் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பில்லு இருக்கணும், பில்லு இருக்கணும், அதை எடையும் பார்த்துக்கணும். அன்றைய விலை என்ன நிலவரம் அதெல்லாம் கவனித்து அதை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேடம்.
1: ஓகே சார், பொதுவாக ஒரு வெள்ளியோட ஆயில் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரிலாம் அதை பராமரிக்கலாம்?
0: ஒன்றும் கிடையாது மேடம். நம்ம வந்து அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து வெள்ளியை வந்து பயன்படுத்துகிறோம். திரும்பி அதை வந்து கயிறு வைக்கும்போது அந்த வெள்ளியில் வந்து ஆயில் இருக்கும். ஆயில் அந்த எண்ணெய் அந்த வாட்டர் அந்த
1: இதை வந்து கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேர் வராங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம்.
1: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: சார் இப்ப பேட்டி குடுத்துட்டு இருக்காங்களே, சார்ட்ட கேக்கலாம்.
1: என்ன
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
2: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ஹலோ.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், கேக்குது மேடம், சொல்லுங்க.
2: நான் நாகப்பட்டினம் இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
2: வாங்க மேடம். உங்கள்ட்ட கொஞ்சம் டீடைல் கேட்கணும், அதுக்காக தான் கால்
1: பண்ணேன். சரிங்கம்மா, பேசுங்க. நீங்க பேசுறது நல்லா கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினம்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: கவனிச்சுக்கிட்டே
1: பேசுனீங்கன்னா உங்க கேள்வியை கேட்க முடியாது.
2: அந்த இதனால புளிய மல்லிகைன்னா அது ஒரு ரேட் போட்டு எடுக்கிறோம். இதே வந்து அதற்கு தான் அது ஒரு ரேட் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: ஒன்றுலம்மா, இது ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியை பொறுத்தையும் கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு மாறுபடும், ஒவ்வொருக்கு ஒரு வந்து மாறுபடும். தமிழ்நாட்டில் வரமே இருக்கும், அதர் ஸ்டேட்டில் வரமே இருக்கும். கம்பெனிஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎம்எல்னு சொல்கிறீங்க ரைட்டியா இல்லையா? பிஎம்எல் பொறுத்த பொறுத்தையும் அது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். அதில் வந்து நிறையா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பீரியட்டும் கொடுக்குறாங்க. மற்ற இதுவும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கே வாங்க என்ன சீலுங்கிறத, எவ்வளோ பீரியட் இருக்குது, எவ்வளோ பீரியட் ஆஃப் வந்து வெள்ளி இருக்குது அதில், அதை தான் மெயின்டைன். மற்றபடி கம்பெனிக்கும் அது சம்பந்தம் கிடையாது மேடம். எவ்வளோ நீங்கள் எந்த கொலுசு கொடுத்தாலும் சரி, வெள்ளி பாத்திரம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது அதை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணோம் விலையை.
1: அந்த 92% சொன்னீங்களே
0: சார். ஆமாம், அது வந்து 85 இருக்கலாம், 92 இருக்கலாம், 99 இருக்கலாம், 75 இருக்கலாம். அந்த 75 அந்த நிர்ணயத்தை வச்சு தான் வந்து அன்றைய நிலைய அன்றையோட விலையோட நிலவரத்தை வச்சு மல்டிபை பண்ணி வந்து நாங்கள் வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ண மேடம்.
1: ஓகே சார், இப்போ அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: சார் வணக்கம்.
0: சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: நான் அரியலூர் மாவட்டத்தில் தியாகராஜன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
3: ரேடியோல சார், குலுசுக்கு மெட்டி ஆறுனா குடிக்கலாம், சில கடையில வந்து செய்ய குடிச்சாதான் சேர்க்க
0: மாட்டேங்கிறாங்க.
3: ஒரு சில கடையில வாங்குறாங்க, இப்ப எங்க ஜனகுலத்துல ஒரு சில கடையில வாங்குறாங்க. அது காரணம் என்ன சார்? ரெண்டாவது இப்ப 9 to 9 to 2 கொஞ்சம் தரம் அதிகமா நீங்க சொல்றீங்க. 8 to 9 கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாருங்க. அது ஏன் சார்? இப்ப சில கடையில இப்ப செய்ய குடி சேதம் கணக்கா சேர்க்க மாட்டாங்க. வெள்ளி கொலுசு மெட்டிக்கலன்னு சொல்றாங்க, விளம்பரத்துல சொல்றாங்க. இப்ப திருச்சி மங்களம் மங்கள்லாம் சேர்க்கறதுன்னு சொல்றாங்க சார். என்ன விவரம் சொல்லுங்க.
0: ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம வந்து இன்னைக்கு என்ன மார்க்கெட்டு விலை அதுதான் சார் வந்து கணக்கு. மார்க்கெட்டு விலையோட வச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டிங்கிறது நம்ம வந்து கவர்மெண்ட் கட்டி தான் ஆகணும், 3%. அதை வச்சு தான் வந்து வந்து வெள்ளியை வந்து வெள்ளியோட விலை விலை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். வரமணி வெள்ளியாக

0: வர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளி வெள்ளியை தாண்டி டிசைன்ஸ் இருக்குது. சில டிசைன்ஸுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், சில டிசைன்ஸுக்கு வந்து இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டி சொன்னீங்க இல்லையா, மெட்டிக்கு வந்து டிசைன் வந்து அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், அது வந்து உருட்டுமே பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் 3% வந்து நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ அதேமாதிரி கொலுசு பார்த்தீங்கன்னா வந்து அது மேக்கிங் சார்ஜ் இருக்குது, வேஸ்டேஜ் இருக்குது, அதான் நிறையா போகும். ஸோ அந்தமாரி பார்க்கும்போது அந்த நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதோட டிசைனை பொறுத்து வந்து அந்த விலை கொஞ்சம் மாறும். பட் வந்து ரேட்டுங்கிறது ஒன்று எல்லாமே ஒரே தான் சார் உங்களுக்கு.
1: இல்லை அவர் சார் அவர் என்ன கேட்டார்னா, கூலி சேதாரம் இல்லாமல் சில கடைகளில் கொடுக்குறாங்களே, சில கடைகளில் கூலி சேதாரத்தோடு கொடுக்குறாங்களே, அது எப்படி இந்த வித்தியாசம்?
0: இல்லை இல்லை இல்லை, அப்படியே கிடையாது. அவங்க வந்து பர்சன்டேஜ் இஞ்சி போட்டிருப்பாங்க, போட்டு தான் தருவாங்க உங்களுக்கு. அதான் ஒவ்வொரு இதுக்கு என்ன உங்களுக்குன்னா அந்த டிசைன் பொறுத்து தான் கணக்கு. என்ன டிசைன் வாங்குறீங்களோ அந்த டிசைன் பொறுத்து தான் பாருங்க. அதான் சொன்ன மெட்டிக்கு வந்து நாங்களே வந்து 3% வேஸ்டேஜ் மட்டும் போடும், மற்ற வந்து அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் கிடையாது. அதுமாரி இப்போ கொலுசு தான் எடுத்தீங்கன்னா அது மேக்கிங் சார்ஜும் உண்டு. ஒவ்வொரு டிசைனை பொறுத்து தான் வந்து விலை வந்து மாறும் தவிர அந்த அந்த ரேட்டு போர்டுக்கு யாரும் வந்து பண்ணுறது கிடையாது சார்.
1: ஓகே சார், இப்போ வெள்ளியோட ஆயில கூட்டணும்னா எப்படி பராமரிக்கணும்னு கேட்டிருந்தேன்.
0: ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெள்ளியை வந்து நம்ம அன்றாட வந்து நிறையா வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். ஸோ வந்து வெள்ளியை வந்து பயன்படுத்திய பிறகு அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு துணி நல்ல ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்து அதை வந்து நல்லா வந்து இப்போ எங்கெங்கேயா பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல அந்த அந்த துணியை வச்சு ஈர துணியை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அதை வந்து நல்லா உளுந்து காற்று வந்து காற்றுல வச்சு உளுந்துடணும். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியோட வைக்கக்கூடாது, நல்லா வந்து அதை வந்து அந்த தண்ணி தான் போகிற அளவுக்கு உளுந்துட்டு அதை வந்து நம்ம வந்து காற்று புகாத ஒரு பெட்டி போகிற நல்ல ஒரு பெட்டியை வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு அந்த பெட்டியில் வச்சுக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருளை வந்து ஜிப் பாயில்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தலாம் ஜிப் லாக் பாயில், இந்த பாலித்தீன் கவர்ஸு அந்தமாரி கவரில் வந்து காற்று போகாமல் வச்சு நீங்கள் வந்து வைக்கும் போது அதை வந்து பாதுகாக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு, கெமிக்கல் சோப்பு அந்தமாரியே வந்து பயன்படுத்தும் போதும் அந்த வெள்ளியை வந்து அதுமாரியே வந்து தரம் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். இந்த வெள்ளி சோப்பு வெள்ளியில் இந்த சோப்பு படும்போது அந்த அந்த ஆயில் அந்தமாதிரி படும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினை உண்டாகுது. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். அந்தமாதிரி வந்து நான் வாசனை திரவங்கள், வாசனை திரவம் ஃபார் சென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்ஃப்யூம்ஸ், அந்த பர்ஃப்யூம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அதை பட்டு வெளியில் படும்போது அந்த அதோட நிறங்கள் மாறும். அப்போ வந்து நம்ம பயன்படுத்திட்டு திரும்பி வைக்கும் போது அதை நல்லா நல்லா தொடச்சிட்டு அதை வந்து ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு துணியால் வச்சுட்டு அதை வந்து ஒரு நல்ல காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் பையில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சா அதை பாதுகாப்பாக இருக்கும் மேடம்.
1: ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னா 5 நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கு.
0: ஓகே,
1: நிறைவாக வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
0: வெள்ளி கண்டிப்பாக வந்து வெள்ளியில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்த சூழ்நிலை வந்து வெள்ளியில் வந்து தங்கம் போல் வந்து தங்கம் எந்தளவுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்கோ விளையாடிட்டு இருக்கும்போது அதேமாதிரி வெள்ளியோட வந்து பயன்பாடு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. என்ன காரணம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வெள்ளி பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்கு. இவி வெஹிக்கிள்ஸாக இருந்தும் சரி, சோலார் செல்லாம் சரி, நம்ம மொபைலில் கூட வெள்ளியை வந்து தகடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் வந்து வெளியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் சார் மேடம்.
1: ஓகே சார், இப்போ நிறைவாக உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று கேட்கலாம்.
0: ஓகே.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளி ஆன்மீகமும் அன்றாட பயன்பாடும் குறித்து வல்லுநர் டாக்டர் டிஎல்ஆர் வசந்தகுமார் அவர்கள் இவ்வளோ நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் கேட்ட சந்தேகத்துக்கும் தெளிவான ஒரு பதிலை தந்தாங்க சார். இப்போ காரைக்கால் பண்பலையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி நன்றிம்மா. காரைக்கால் எப்பவும் காரை பண்பலைக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து நில இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன், நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன். உங்களுக்கு திருமதி புஷ்பா சொல்கிறேன், உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன். நன்றிம்மா, வணக்கம்மா.
0: நன்றி சார். கேட்டது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்த்தடமையன் 100.3 வருகிறது. இது

0: எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நம்ம காரைக்கால் எஃப்எம் இன்னைக்கு ஒளிபரப்பாக இருக்க போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சி இன்றைக்கி நீங்கள் ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சிகளை அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனுஷ் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்றைய நண்பர்கள் 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெற போற நிகழ்ச்சியை ஒழிக்கப் போகுதுங்க. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகம் வழங்கும் பசுந்தளிர் 12:50 இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்க போற செல்வன் டி நிதீஸ்வரன்.
1: குறிஞ்சி மலர் பற்றி பேச போகிறார்.
2: எங்க சொல்லுங்களே.
1: குறிஞ்சி மலர் மிக அரிய வகை மலராகும். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். இது தமிழ்நாட்டில் மட்டுமே காணப்படும் ஓர் இனமாகும்.
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 கல்லூர் பெரு என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மொழியை பரவசப்படுத்தும் பாடல்களாக பவனி வர கேட்க போறீங்க. அது 1 மணிக்கு மெல்லிசை ஒழிக்கும் 1:55 லஞ்ச் பிரேக் இன்னைக்கு 2 மணிக்கு. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்சினர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலிராயன்பட்டினம் ஸ்ரீ ராஜரத்னம் அவர்கள் பங்கேற்க போற நேரலை நிகழ்ச்சியா ஒழிக்க போகுதுங்க. 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC லைக் ஷேர் கமெண்ட் தொடர்ந்து 3:30

0: அதுக்கு தனுஷ்டு உள்ளதையும் நல்ல செய்யும். ஊரும் உறவும் இன்று மாலை மணி 4 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலை விழி நாதேஸ்வரர் கோயில் அருகில் இருந்து தொடர்ந்து வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும் தொடரும். 4:30 5:15 அலையோசை, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்யா ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் என்று தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் அம்மன் திருக்கோவில். பன்னிசை ஒலிக்கும் 6 மணிக்கு கத்தர் என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனிக்கே வெங்கடேசன் அவர்கள். தொடர்ந்து நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்குகிற என் சொல்ல முது இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இது 6:20.
1: சில மனிதருடைய கெட்ட எண்ணங்களும் கசப்பான சொற்களும் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திடுங்க. இதைத்தான் முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீதி வென்பால் ஒரு பாட்டு, யார் யாருக்கு எங்கெல்லாம் விஷம். நிறைவாக
0: லைட் ஹவுஸ் ஒலிக்கும் 6:25 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள்.
2: ஸ்கூல்லனா அவங்க வந்து மோஸ்ட்லி இன்டோர்ல தான் இருப்பாங்க, பிடி பீரியட் லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி தவிர்த்து பாக்கியெல்லாம் வந்து அவங்க ப்ரொடெக்டடாக தான் இருப்பாங்க சன்லைட் இல்லாம. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து இப்போ வந்து ரெகுலரா ஒரு பழக்கமாயிடுச்சு ஸ்கூல்லலாம்.
0: இசை தூரிகை ஒலிக்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் அது 6:45 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:25. இதுவரை தடமின் 100.3 வந்தது FM எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. அடுத்ததாக உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha has been adjourned till 2 p.m. and the Rajya Sabha till 12 noon following repeated disruption by opposition members over several issues, including alleged police action during students' protest over NEET paper leak issue. When the Lok Sabha began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. The opposition members were demanding a statement from Union Home Minister Amit Shah on alleged police action during students' protests. Mr. Birla urged all members to cooperate in running the House, saying that disruption during question hour is not appropriate. As the pandemonium continued, the Lok Sabha was adjourned till 2 p.m. The Rajya Sabha has also been adjourned till 12 noon over the same issue. When the House assembled at 11 a.m., the ministers laid papers on the table of the House. The report of the department-related parliamentary standing committee on housing and urban affairs was tabled. Then Chairman C.P. Radhakrishnan took up the zero hour amid opposition uproar. Leader of opposition Mallikarjun Kharge raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram temple. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the Congress and Samajwadi Party, which opposed the Ram Temple in Ayodhya, are now attempting to mislead the public by staging a drama regarding the alleged theft of donations. Mr. Rijiju said the House belongs to everyone and the main opposition party, Congress, is misusing the time allotted to them. The opposition members came to the well demanding a reply from Union Home Minister Amit Shah on alleged police action against students. As the ruckus continued, the chairman adjourned the House till 12 noon. The National Democratic Alliance NDA Parliamentary Party's weekly strategy meeting known as Mangal Milan was held at Parliament House today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, External Affairs Minister Dr. S. Jaishankar and other leaders were present at the meeting. MPs from Trinamool's breakaway faction, the newly formed Nationalist Citizens Party of India, also attended the alliance meeting. The BJP today accused the Congress and other opposition of disrupting the proceedings of the monsoon session of Parliament. Briefing the media in New Delhi this morning, BJP National Spokesperson Sambit Patra claimed that the opposition had not participated in discussions on important bills which passed successfully in the houses for the benefit of citizens. The India Meteorological Department IMD has focused

0: சிந்தனை துளி. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இறுதி பயணத்திற்கு பாதை வகுத்த வகுக்காதீர். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காத்திருக்கீங்க இதமான பாடல்களை கேட்கறதுக்காக இல்லையா? ஆமாங்க, உங்களுடைய கடித வழி விருப்ப கானங்களாக தான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல்கள் ஒழிக்க போகுது. எங்கேயோ கேட்ட பாடல்கள், அந்த பாடல் நம்ம மனசை விட்டு நீங்காத பாடல்களாகவும் அது இருக்கும் இல்லையா? பேருந்து பயணத்தில் போகும்பொழுதோ, அதுவும் முக்கியமாக மகிழுந்தில் இரவு பயணம் செய்யும் பொழுதோ, அல்லது வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுதோ இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது மனசு அப்படியே லேசாகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி நேயர்கள் கடிதங்கள் வழியாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமாக யார் யார் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த பாடலுக்கு அப்படின்னா, கன்னிராசி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியிருக்கிற இந்த பாட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க. எருகடாங்கச்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, சந்தில்குமார், விகானாஸ்ரீ, சந்தோஷினி, கீழையூர் உத்ராபதி, தேன்மொழி, கடிச்சம்பாடி மகேந்திரன், ஆனந்த், பெருங்குடி ரவிராஜன், கீழமுக்குட்டு செம்மனார் கோயில் அன்பழகன், பாஸ்கர், வீரகடூர்கஜன், ஆதித்யா, ஸ்ரீராமுலு, மூர்த்தி, வேல்முருகன், ரமேஷ், தர்ணிதரன், இவர்களோடு கீழ கொத்தமங்கலம், நாகவல்லி, ஜெயலட்சுமி, ஜெயராமன், திருநெல்வேலி, மாலதி, ராஜசேகர், புறக்குடி கலையரசன், இந்துமதி, திண்டுக்கல் சுதா, அருண்யா, ஸ்ரீ, மேல ஒடுதுரை, கலைமித்ரா, சுகந்தி, விஷ்ணுவர்தன், யாழ் சுத்தீரா, ஜெயச்சந்திரன், இவங்களுக்காக தான் வரப்போகுதுங்க நிகழ்ச்சியோட இந்த தொடக்கமான பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம்.

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை. அதுக்கு என்ன அப்படின்றீங்களா? என்னங்க செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஒவ்வொரு ஊராக தேடி நேர்களை சந்திக்கிறதுக்காக ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக போவோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு நாம ஊர் ஒரு உணர்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிடலை வீழி நாதீஸ்வரர் கோயில் அருகிலிருந்து. திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிடலை பகுதி நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் ஏஎஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் என்ஐஏ அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் விலை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ்க் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நம்ம காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
8: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
13: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
14: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
13: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
0: வான் அலைகளில் ஓர் இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு நிறைய நேர்கள் கடிதங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னோம் இல்லையா. அடுத்ததான் பாட்டு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், பிலமல் தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, சூரவூர் காமாட்சி சுப்பிரமணியன், வரதராஜன்பேட்டை வளர்மதி, மரியபாஸ்டினா, ஆரோக்கியதாஸ், பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோணிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், யேசுதாஸ், சகாயமேரி, ஜெலினா, ஜோஸ்பின், எஸ்சிதா ராணி, மர்வின், ஆண்டனி, திவ்யா, சுனில், கீழக்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பன்னிதரன் இவர்களோடு. பொய்கவீரன், குடிகாடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், நெய்வேலுக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ், சிவா, இவங்களாம் என்ன பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? அது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் இணைஞ்சு பாட்டு இருக்கிற இந்த பாட்டு தாங்க. அது என் தங்கை கல்யாணி படத்திலிருந்து.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: உங்கள் சிறப்புக்கும் உங்கள்

0: மாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்களை நமது காரைக்கால் பெண்மலை 100.3 நாளை பிறப்பில் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிறப்பில் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: மேலும்
12: விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
3: நேர்களே, டியரப்பட்டினம் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. ஊர் பெயர் விலாசம் தெரியாத சுமார் 55 முதல் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் திருப்பட்டினம் மகத்தோப்பு சாராய கடையின் தெற்கு பகுதியில் இறந்து காணப்பட்டார். அவர் அதிக குடிபோதையின் காரணத்தினாலோ, உடல் நலம் குறைவாலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ இறந்து இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று வந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இறந்தவரின் ஊர் பெயர் விலாசம் அறியும் பொருட்டு பிரேதமானது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் அங்க அடையாளங்கள்: உயரம் சுமார் 155 சென்டிமீட்டர், ஒல்லியான திரேகம், கருப்பு நிறம், கருப்பு மற்றும் வெள்ளை நிற தலைமுடி மற்றும் தாடியுடன் காணப்பட்டார். அழுக்கு நிற வேஷ்டியும் வெள்ளை நீளம் கலந்த அரைக்கை சட்டையும் அணிந்து காணப்பட்டார். தொப்புளுக்கு மேல் ஒரு கருப்பு மச்சமும் நெஞ்சு பகுதியில் ஒரு கருப்பு மச்சமும் அடையாளமாக காணப்பட்டது. அறிவிக்கப்பட்ட நபரை பற்றிய விவரம் தெரிந்தால் அறிவிக்க உள்ள தொலைபேசி எண்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் 0436822807, கட்டுப்பாட்டு அறை 0436822301, திருப்பட்டினம் காவல் நிலையம் 0436823348. இவ்வாறு டிஆர் பட்டினம் காவல் நிலைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மனதில் நிறைவு நிகழ்ச்சியில் யார் அப்படின்னா, காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, தினேஷ், சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, இவர்களோட அலுவலம் ஜெயலட்சுமி கணேசனின் விருப்பத்திற்காக வரப்போதுங்க. படிக்காதவன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருக்கிற இந்த பாட்டு.

0: நேர்லி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று மாலை மணி 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: கோடைவேலியில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள்.
2: உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனிதநிலை நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கீங்க. ஒழித்த அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலுக்கு மேலும் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. நரசிங்கன் பேட்டி ஐயப்பன், திருவிடி மிழலை ஷாகுல் ஹமீர், சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், எழிலரசி விமல் பிரியா, தீபிகா தீபக் வெங்கடேஸ்வரன், குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா அசிஃபா ஆசிக், குறிச்சிமலை பாஸ்கர், செமினார் கோயில் குணசேகர் தளபதி, பொன்சை ஆறுமுகம் முத்துலட்சுமி, பாளையூர் செல்வராஜ் மற்றும் செல்வி, எருகடாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கீழையூர் உத்தராபதி, தேன்மொழி மகேந்திரன், கீழ்மாத்தூர் கருப்பையா, ராஜாத்தி, அறிவுக்கரசன், கீழமுக்குட்டு செமினார் கோயில் அன்பழகன், நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, செமினார் கோயில்

0: விநாயக லட்சுமணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, வள்ளி, சாந்தி, சதீஷ், சரவணன், திருக்கலாச்சேரி, போதனூர், உமாசங்கர், அபினேஷ், நெய்தவாசல், பார்த்தசாரதி, சந்திரசேகரன், மேலப்பெரும்பள்ளம், செந்தில்வியில், வாணி, ஆடிமடம், பத்மா நிலைமேகம், அப்துரா நிலைமேகம், செல்விச்சேரி, சிவாஜி, சென்னை குன்றத்தூர், பிரகாஷ் இவங்கெல்லாம் அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையில் முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய நேர்கள் நிகழ்ச்சி தக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர ரஞ்சு ரவிச்சந்திரன், நிர்மலஸ்வரம் வீரசுந்தரி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, கொடிக்கால் பாஜியம் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அன்பு ராணி என்ன ஊர் அப்படின்னு கொடுப்பில்ல, நன்னிலம் அம்பலவாணன், திருவாரூர் மருதம்பட்டின இருவேலி ரேவதி இளங்கோவன், நன்னிலம் சுப்பிரமணியன், அனப்பன்பேட்டை ஜோதி, பாரிவல் அமிர்தநாயன் கோட்டையிலிருந்து ஐயாவாடி அசோக்ராஜ், கனிமொழி, தோப்புத்துறை புதுத்துறை செல்வகுமார், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், முள்ளக்காடு பாபு இவங்களாம் கூட நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனதில் இன்றைய நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. உள்ளங்களை தாளாட்டும் பாடல்களோடு நான் உங்கள் ஆர்ஜே எம் எம் கலை பெருமாள் நிறைவு பெறுகிறது. இன்றைய மனதில் நின்றவை நிகழும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவைகள் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினாா்.

0: இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி சாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு

0: என ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலகம் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரணத் தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்க இருப்பது ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடிய பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை நேசிப்பது நமது கடமை. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம் அக்கா.
4: உங்க பேர் என்ன?
5: டி நித்தீஸ்வரன்.
4: என்ன படிக்கிறீங்க?
5: ஊராட்சி ஒன்றிய தடப்பாளியாக நில 5வது வகுப்பு படிக்கின்றேன்.
4: தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: தன்னங்குடியில இருந்து வர.
4: சரிங்கப்பா, இன்னைக்கு நேயகக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: குறிஞ்சி மலர் பற்றி பேச போகிறேன்.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: குறிஞ்சி மலர் மிக அரிய வகை மலராகும். இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். இது

0: தமிழ்நாட்டில் மட்டுமே காணப்படும் ஓர் இனமாகும். நீல நிற குறிஞ்சிகள் மலர்கள் இருப்பதால் தான் அந்த மலைக்கு நீலகிரி என்று பெயர் வந்தது. அந்த நீலகிரியை தான் நாம் ஊட்டி என்கிறோம். அடுத்து செந்தமிழ் நாடு பாடல் பாட போறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்த பாயுது காதினிலே எங்கள் தந்தை நாடென்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே காவேரி தென்பண்ணை பாலாறு தம்மை கண்டதோர் வைய பொருணை நதி என மேவியாறு பலவோட சிறுமணி சிறுத்தம் தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்பண்ணன் பிறந்த தமிழ்நாடு பல்விதமாய் சாத்திரத்தின் பணம் பாறந்து வீசும் தமிழ்நாடு வல்லவன் தன்னை உலகினுக்கே தந்தை வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதி ஆரம் என்றும் மணியாரம் படுத்த தமிழ்நாடு பாடலை பாடிய சுப்பிரமணிய பாரதியார்.
1: பாட்டு பாடுனீங்க, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ராணுவ வீரர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: தேங்க்ஸ்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்டது ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை கல்லூர் பெரு என தொடங்கும் பி சம்பந்தம் அவர்களின் பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: இடைக்கால பாடல்களின் இனிய ஊர்வலமாய் தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கண்ணதாசனின் வரிகளில், இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், SP ஜானகி குரல்களில், பட்டாக்கத்தி பைரவன்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அந்தமான் காதலி.

0: மற்றும்
1: உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: நேர்லி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ்க் ஜுவல்லரி.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
12: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: இசையின் சாரலாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 தேன் மழை. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், இளையராஜா இசையில் நல்லதொரு குடும்பம்.

0: உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
3: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் காற்றின் இலே வரும் கீதம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனிஷ்க் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், S ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில், கண்ணதாசனின் வரிகளில் தியாகம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வெள்ளி விழா படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், ரிஷி மூலம்.

ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் நான் வாழ வைப்பேன்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி

0: ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டுத் திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெற உள்ளது. வரும் 13 முதல் 23 வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான விளிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக

0: இதனால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
1: என் பேர் சேலை. கேரட்டு, பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
2: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோத உள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15ஆம் தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. நாம் கேட்கலாம் இது மெல்லிசை.

மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. வங்கக்கடலோரமாய் அழகாய் எடுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பன்மலை. நேரம் 2 மணி.

0: நேர்லே சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்லே இது லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல இது அனுபவம் அற்புதம். இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்திற்கு வந்திருக்கிறாங்க ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்றுநர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலை ராயன்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவர்கள். அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம்.
4: வணக்கம். இனிய வணக்கம்.
0: வணக்கம். இப்போ பொதுவாக வந்து நம்ம அந்த தொழிற்பயிற்சி, அதாவது நம்ம என்னென்னா பள்ளிக்கூட பள்ளி கல்வியை படிக்கும் பொழுதே சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே எல்லாமே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது இதுக்கோ போகணும்னு நினைக்கிறவங்க வந்து மார்க் குறைவாக காரணமாக சில நேரங்களில் வந்து அவங்க வந்து ஐடிஐ போன்ற படிப்புகளுக்கு வரணும்னு நினைப்பாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரியான ஐடிஐ வந்து நீங்கள் ஒரு அந்த நிலையத்துடைய நீங்கள் ஒரு பயிற்றுனராக நீங்கள் ஒரு இருந்திருக்கீங்க. முக்கியமாக வந்து எல்லா ஆசிரியர்கள் வந்து அவங்க நின்றுக்கிட்டு மாணவர்களை உட்கார சொல்லி பாடம் நடத்துவாங்க. ஆனால் பாடம் நடத்துறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் இதே ஐடிஐயில் தொழிற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து அந்த தொழிலை கற்றுக் கொடுக்கறத நீங்கள் செய்வீங்க. இப்போ இதுக்காக அந்த இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐடிஐ போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட சில நேரங்களில் வந்து இல்லை நம்ம வேறு ஏதாவது டிகிரி போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஐடிஐ அப்படிங்கிறது வந்து பொதுவாக எத்தனை அதில் பிரிவுகள் இருக்குது, என்னென்னலாம் படித்தா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்?

0: மிக அருமையாக சொன்னீர்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் என்கின்ற அந்த வாசகத்தை ஆரம்பத்திலே சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு தொழிற்பயிற்சி என்பது மிக மிக அதுவும் ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏற்ற ஒன்று. இன்று மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட இங்கே ஐடிஐல அவர்களுக்கு நல்ல விதமாக கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழல் இங்கு இருக்கின்றது. ஆகவே தான் இது ஐடிஐ நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நாங்கள் சொல்லுவோம்.
1: இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பள்ளிக்கூட காலங்களில் என்னுடைய நான் ப்ளஸ் ஒன் போனப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் போய் ஜாயின் பண்ணும்போது ஃபிட்டர் இருக்கும், எலக்ட்ரிஷியன் இருக்கும், இது மாதிரியான இதுதான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தொழிற்பயிற்சியில் நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குங்க அதில்?
0: இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்டு கோர்சஸ் நிறைய இருக்குது. ஆர்என்டிஎஸ்சி டெக்னீஷியன் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இருக்கு, எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக் போன்ற பிரிவுகள் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. இது போல நிறைய பிரிவுகள் இருக்கின்றது. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வெல்டர் பிரிவு இருக்கின்றது. அது போல பல பிரிவுகள் இருக்கின்றன.
1: இப்போ நீங்கள் வந்து டிஆர் பட்டணத்தில் பணிபுரிந்ததாக சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: மிகப்பெரிய ஒரு அந்த அந்த பயிற்சி நிறுவனமாக அது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன அனைத்து கோர்ஸுகளும் அங்கே இருக்குது?
0: அனைத்து கோர்ஸுகளும் அங்கே இருக்குது.
1: ஓகே. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகம். என்ன தான் வந்து நீங்கள் ரொம்ப காலம் வந்து என்ஜினியர்ஸ் மாதிரியான படிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்து அப்படி போகிறத விட இப்போ ஐடிஐ படிச்சுட்டு மிக குறுகிய காலத்தில் நம்ம வேலைவாய்ப்பை பெற்ற முடியும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. சொல்லுங்கள், இப்போ ஐடிஐ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் என்னெல்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம், எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம்?
0: ஐடிஐ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக காத்திருக்கு. நீங்க மற்றது மாரி படிச்சு காத்திருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. படிப்பு முடிச்சு உங்க சர்டிபிகேட் வாங்கின மறு நிமிடமே உங்களுக்கு வேலை காத்திருக்கின்றோம். மாணவர்களுக்கு ஐடிஐ முடிச்சவொடனே அடுத்தது அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு பயிற்சி இருக்கு. அதையும் கொடுப்பதற்காக ஒரு எங்களுடைய அப்ரண்டிஸ் ஸ்கீம்ல அப்ரண்டிஸும் கொடுத்துருவோம். நேரடியாக தொழிற்சாலையிலிருந்து ஐடிஐலே வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்றதுக்கு பல நிறுவனங்கள் காத்து கிடக்கின்றன. ஆகவே ஐடிஐ படித்தா வேலை வாய்ப்பு 100% உறுதி என்று என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும்.
1: சரிங்க சார். இன்னும் முக்கியமாக அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் வந்து அங்கேயே வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் இதாகவும் இருந்திருக்கீங்க. இப்போ அதை பற்றி நிறைய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களால் ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும், அதை பற்றியும் சொல்லுங்களேன் சார்.
0: நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதில் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், மாணவர்கள் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய வருத்தமான விஷயம். மாணவர்களுக்கு ஆர்கனைஸ்டு செக்டர்னா என்ன, ஆரம்பத்தில் போகும்போது உங்களுக்கு ஊதியம் எவ்வளவு இருக்கும், அதில் குரோத் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஆரம்பத்திலேயே நாங்க வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்னு ஒரு கிளாஸ் நடக்கும். அப்பயே உங்களுக்கு மிக தெளிவா, நீங்க ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் உங்களுக்கு உள்ள செக்யூரிட்டிஸ் நிறைய இருக்கும், வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் இருக்கும், உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் அந்த டெத் கிராஜுவிட்டி அதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் போன்ற எல்லாத்தையும் சொன்னால் கூட அவர்களுக்கு வேலைக்கு போகும்பொழுது சேரும்பொழுது அவர்களுக்கு சம்பளம் ஒரு 14,000 ரூபாய் அப்படிங்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதுதான் அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
1: சரிங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஐடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம அது மாதிரி வைத்திருக்க அது மாதிரி கோர்ஸ் அது மாதிரியே இருக்கா, ஸ்டேட் போ அது மட்டும்தான் அப்படின்னு இருக்கா, இல்லை வந்து மத்திய அரசுக்கும் தனியாக இருக்கா, மாநில அரசுக்கும் தனியாக இருக்கா? அது வந்து வெளியில் போகும்போது அதிகமாக அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகளில் முக்கியத்துவம் வந்து கொடுக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன் சார்.
0: இரண்டு விதமான அந்த சர்டிஃபிகேட் இருப்பது உண்டு, உண்மைதான். ஆனால் டிஆர் பட்டணம் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்சிவிடி தேசிய அளவில் உள்ள சர்டிஃபிகேட் கோர்சஸ் மட்டும்தான் நாங்கள் இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட் சர்டிபிகேட்ஸ் சில வருடங்கள் நடத்தி அதை வந்து நிறுத்தியாச்சு. பட் ரெண்டு சர்டிபிகேட்டுமே வேலிட் தான். நமக்கு தொழில் நல்ல விதமா தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு சர்டிபிகேட் வச்சுக்கிட்டுமே நீங்க வேலைக்கு போக முடியும்.
1: பொதுவாக நீங்கள் ஆரம்பத்திலே அழகாக தொடங்கினீங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நீங்கள் வந்து எங்கள் தகவனார் கூட சொல்லுவாங்க, ஒரு சாதாரணமாக கடை வச்சுருக்கோம் அப்படின்னாலே டெய்லி வந்து நம்ம வேலைக்கு போனாலோ அல்லது வந்து தொழில்னு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா டெய்லியே நம்ம கையில் காசை பார்க்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். மாசம்பளத்துக்கு போகும்போது மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து காசை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டெய்லி கண்ணால் டெய்லி காசை பார்க்கணும் அப்படின்னா தொழில் கற்றுக்கிறவங்களால் தான் முடியும் இல்லையா?
0: உண்மை.
1: இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்க சார் அப்படிங்கிறதே சொல்லுங்க.
0: அதுதான் இப்போ இந்த ஏற்கனவே இந்த பிளேஸ்மெண்ட்ல சொன்ன மாரி, அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு இந்த முதல் ஆண்டு 14,000 ரூபாய் சம்பளம், அடுத்த ஆண்டு 18, 20, 25 அப்படின்னு போகக்கூடிய

0: வேலையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க வேலைக்கு போனாங்கன்னா ஒரு டாடா எஸ் எடுத்து ஓட்டிட்டு வந்தால் இன்றைக்கி நைட்லேயே 1000 ரூபா சம்பாரிச்சிடறேன் சார், நான் ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிப்பேன், என்னை போய் மெட்ராஸுக்கு அனுப்புறீங்க, கோயம்புத்தூருக்கு அனுப்பி அங்கே போய் 15,000 ரூபா எடுத்து எப்படி என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. இதில் குரோத் எப்படி இருக்கும், இது வயசான பிறகு உனக்கு இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது, இந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லை, இதில் உனக்கு உள்ள நன்மைகள் எல்லாம் எடுத்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இன்றைய இளைஞர்கள் இல்லை என்பதுதான் வருத்தமான விஷயம்.
1: ஓகே, இப்போ வந்து இப்போ எலக்ட்ரீஷியன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப கட்ட அதுலேருந்து எண்டு வரைக்குமே அவங்க எவ்வாறு அவங்களுக்குலாம் நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க? எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எழுத்து முழுங்கிறது கல்லூரி பள்ளிகளில் இருக்கும். இப்போ ஐடிஐ போயிட்டேன்னா எழுத்துக்கள் குறைவு, செயல்முறைகள் அதிகம்.
0: ஆமாம்,
1: அதை பற்றி உங்களை பணி அனுபவத்தை சொல்லிங்களேன் சார்.
0: அது எலக்ட்ரீஷியன் மாதிரி எந்த ட்ரேடு எடுத்தாலுமே முன்னாடி பாதுகாப்பை பற்றி முன்னாடி தெளிவாக சொல்லி கொடுத்து அதனுடைய உபகரணங்கள்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி உனக்கு எப்படி சேஃப்டி, உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு எப்படி சேஃப்டி, அந்த பொருள்களை எப்படி பத்திரமா கையாளணும் அப்படிங்கிறது

0: செயல்முறைகள் அதிகம்.
1: ஆமாம்,
0: அதை பற்றி உங்களை பணி அனுபவத்தை சொல்லிங்களேன் சார்.
1: அது எலக்ட்ரிஷியன் மாதிரி எந்த ட்ரேடு எடுத்தாலுமே முன்னாடி பாதுகாப்பை பற்றி முன்னாடி தெளிவாக சொல்லி கொடுத்து அதனுடைய உபகரணங்கள்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி உனக்கு எப்படி சேஃப்டி, உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு எப்படி சேஃப்டி, அந்த பொருள்களை எப்படி பத்திரமா கையாளணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக தான் முதல் மாதமே அப்படி தான் தொடங்கும். அதை தொடர்ந்து நல்ல பயிற்சி பெற்ற எங்களுடைய பயிற்றுநர்கள் அவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று கூட இருந்தே எல்லாமே செய்து காண்பித்து அவர்களை பழக்கப்படுத்துவதால் அவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கின்றது.
0: ஓஹோ, இப்போ கற்பூர புத்தி அப்படின்னு இருக்கும், எதுவாக இருந்த அதாவது மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கற்பூர புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லவடைய சொல்வது உண்டு. இப்போ உங்களுடைய பணி அனுபவத்தில் நான் சொன்னதில் டக்குன்னு அந்த பையன் புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய உங்களுக்கு மாணவர்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சில பேர் மாணவர்கள் முன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அங்கே பணி புரிஞ்சிருக்கும் பொழுது எவ்வளோ மாணவர்கள் வந்து உடனடியாக அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க?
1: நிறைய மாணவர்கள் கேப்சர் பண்ணிட்டு நல்ல விதத்தில் இருக்கிறாங்க. இந்த எங்களுடைய தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியை முடித்து மிக உயர்ந்த பொசிஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க. பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா ஜேஇ லெவலில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஆகி ஜேஇ லெவல் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஓஎன்ஜிசியில் இருக்காங்க. நெய்வேலியில எல்லாம் ஒரு அதிகாரி லெவலில் போய் ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கற்பூர புத்தி உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
0: இப்போ அந்த மாதிரி மாணவர்களை தயார்படுத்தும் பொழுது உங்களுக்கும் பெரிய பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா?
1: இந்த விளையும் பயிர் முறையிலே தெரிகின்ற மாதிரி அவர்கள் படிக்கும் போதே தெரியும் அந்த பையனுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்லா இருப்பாங்க அப்படின்றது பார்த்த உடனே நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷலாகவே நாங்கள் பயிற்சி கொடுப்போம்.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அவங்களுடைய பணி அனுபவங்களை மாணவர்களுக்கு எப்படிலாம் அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க இந்த கோர்ஸ்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் அவங்க பணி அனுபவம் மூலமாக சொல்லியிருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, பெரிய லிஸ்ட்டா சின்ன லிஸ்டா அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: என்னுடைய மிகவும் பிடித்த சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளை படத்திலிருந்து என்னதான் சுகமோ என்கின்ற பாடலை ஒளிபரப்பு மார்க்கெட்.
0: சரி, பாட்டு வருது, நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம் சார்.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்சுனர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலை ராயன்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவங்கள்ட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அவங்களுடைய பணி அனுபவங்களை பற்றியும் அவர் சார்ந்த அந்த தொழிற்பயிற்சி பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு மாணவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வந்து முன்னாடி சொன்னது மாதிரி கற்பூரம் புத்தி அப்படிங்கிற மாதிரி இதில் படிக்கிறது சில மாணவர்கள் ரொம்ப இன்றைக்கெலாம் நம்மளே பிரமிக்கிற அளவுக்கு மனப்பாடம் செய்தோ இல்லை அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டோ எக்ஸாம் எழுதுறாங்க, மார்க் நிறைய வாங்குறாங்க. ஆனால் செய்முறை தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் அதை கண்டினியூவாக உடனே பிடிச்சிக்க முடியாது இல்லையா? இப்போ அவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க சார்?
7: செய்முறையில் சில பேர் கொஞ்சம் லேக் ஆகுறது வாஸ்தவம் தான். பட் அது வந்து அந்த பயிற்றுனர் தொடர்ந்து அவருக்கு எப்படி அந்த வேலையை எளிமையாக செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு தகுந்த மெசேஜ் இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில ஹேண்டிகேப்டு மாணவர்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள்லாம் கூட வருவாங்க, அவர்கள் அந்த பணியை எப்படி நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு ஏற்றது போல சொல்லிக் கொடுத்து அவருக்கான கால அவகாசத்தை கொடுத்து, எப்பயுமே ஒரு ப்ராக்டிக்கல் முடிக்கணும்னா இத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அவர்களுக்கு சற்று அதை தளர்த்தி அவர்களையும் அந்த நீரோட்டத்திலே கலக்க வைப்பது தான் ஒரு நல்ல பயிற்றுனுடைய பணி. அது நல்ல விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம்.
0: ஓகே, இப்போ நீங்கள் அந்த பணி ஓய்வு பெற்றாலும் கூட அந்த நினைவுகள் உங்கள்கிட்ட வந்து வந்து தான் போயிட்டுருக்கு இல்லையா?
7: நிச்சயமாக.
0: இப்போ அதே போல் இப்போ என்ன தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து எப்படி

0: வயிற்றுக்கு உணவு போல் நம்ம செவிக்கு வந்து நம்ம நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல இசைகள் அப்படின்னு நம்ம சொல்வது போல் பாடல் கேட்டோம். அதே போல் தான் இப்போ மாணவர்களை வந்து என்னதான் இருந்தாலும் வெளி உலகம் சேவை மனப்பான்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த ரெட் ரிப்பன் கிளப் பற்றிலாம் நம்ம பே சொல்லிட்டு இருந்தீங்க முன்னாடி, அதையும் பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய அந்த பணி அனுபவத்தில் அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்?
1: மிக சிறப்பான கேள்வி, சந்தோஷமாக இருக்குது இந்த கேள்வி கேட்டது. மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் தியரி இப்படியே ஒரு இயந்திர வாழ்க்கையாகவே இருக்கும். அவர்களுக்கு அவர்களும் பொது நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கும் சேவை மனப்பான்மை மனதில் வளர வேண்டும் என்பதற்காக ரெட் ரிப்பன் கிளப் என்ற ஒன்றை எங்களுடைய முதல்வரும் நலவழித்துறையும் இணைந்து ரெட் ரிப்பன் கிளப் ஒன்று ஆரம்பிச்சு அதுல ரத்த தான முகாம் நடத்தி வருடம் வருடம் ரத்த தான முகாம் நடத்தி அதுல வந்து எலிஜிபிள் ஹேண்ட்ஸ் 18 வயதுக்கு மேல உள்ள பசங்க தான் முடியும். ஐடியில பாத்தீங்கன்னா 15 வயசுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல செக்ரிகேட் பண்ணி அதுல நல்ல ரத்தம் கொடுக்க ஏதுவான ஆட்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த சேவை உள்ளத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கிட்டையும் வருஷ வருஷம் நாங்க வந்து ஒரு 30 யூனிட் 35 யூனிட் ரத்தத்தை நாங்க நலவழித்துறைக்கு மெடிக்கல் கேம்ப்ல கொடுத்துருக்கோம். அது நெகிழ்ச்சியான ஒன்று. மாணவர்கள் அது ரொம்ப விருப்பத்துடன் வந்து செய்கிறார்கள். அதோட சேர்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் சிலரும் அதுல வந்து பங்கெடுத்து அவர்களும் வந்து ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரெட் ரிப்பன் கிளப்னுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்குன்னு இந்த கடந்த வாரம் நான் ஓய்வு பெற்ற பிறகு கூட இந்த அமைச்சர் அவர்களுடைய இதுல எங்களுடைய ரெட் ரிப்பன் கிளப்புக்கு சிறந்த RRC என்ற ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கேன். மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்ள.
0: சரிங்க மகிழ்ச்சி. இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரிப்பன் போலவே மாணவர்களுக்கு கலைத்துறையிலையும் சில மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். இப்போ அப்படி அது இருக்கிற மாணவர்களுக்கு வேறு மாதிரி நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடத்தி அந்த மாதிரி ஏதாவது பாராட்டுகள் பரிசுகள் இப்படிலாம் வழங்குறது உண்டா?
1: கடந்த 2020 வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான நிகழ்ச்சியுமே கிடையாது. 2020 பிறகு புதிதாக பொறுப்பேற்ற முதல்வர் அவர்கள் காரை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பல செயல்களில் அவர் புரிந்து வருகின்றார். அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரோட் ஷோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு போய் டான்ஸ் போட்டி அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு எங்கள் மாணவர்கள் இந்த காரை மாவட்ட அளவிலே 2 முறை சிறந்த பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய
0: இங்கே காரை மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய மற்ற தனியார் நிறுவனங்களோ அல்லது வந்து அரசாந்த நிறுவனங்களோட சேர்ந்து மாணவர்களுக்கான அந்த போட்டிகள்
1: அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துகிட்டு இருக்கும்போது எங்களுடைய மாணவர்களுக்கு பரிசு கிடைச்சிருக்கு. சுதந்திர தின அணிவகுப்பில் கலந்துருக்காங்க. அதில் அலங்கார ஊர்தியை வந்து பண்ணி அந்த அலங்கார ஊர்தி 2 முறையும் வந்து ஒரு முறை 3rd பரிசு கடந்த ஆண்டு 2rd பரிசு மாவட்ட அளவில் மற்ற பல அலுவலகங்கள்லாம் செய்த இந்த அலங்கார ஊர்தியில ஐடிஐ மாணவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அலங்கார ஊர்திக்கு 2 ஆண்டுகளும் தொடர்ந்து எங்களுக்கு பரிசு கிடைத்து மாணவர்கள் எங்களை வந்து பெருமையடைய செய்திருக்கிறார்கள்.
0: என்னதான் ஆசிரியர்கள் எப்படி மாணவர் வந்து பெருமை சேர்க்கும் பொழுது பெருமை கிடைக்குமோ அதே போலதான் அவங்களுக்கு எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இது மாதிரி சேவையை புரிகிற அந்த ரெட் ரிப்பன் NSS போன்ற அமைப்புகள்ல அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை மதிப்பெண்ணும் கிடைக்கும் இல்லையா?
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: சரி, இப்போ அந்த கிரீவன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: நிச்சயமாக, அதாவது ஒரு ஐடிஐ அல்லது ஒரு கல்வி நிறுவனம் என்றால் மாணவர்களுக்கு பல விதமான தேவைகள் உண்டாகும்.
0: சரி,
1: அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்காக உள்ளது தான் அந்த அந்த ட்ரைனிஸ் கிரீவன் செல். அந்த ட்ரைனிஸ் கிரீவன் செல்ல வந்து முதல்வர் அவர்கள் என்னிடம் கொடுக்கும் பொழுது முதல்வர்களிடம் நேரில் சென்று மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்.
0: சரி,
1: அந்த ஏதாவது ஒரு அவர்களுக்கு தேவை என்றால் மற்ற பணிகளுக்கு காட்டிலும் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இதை நான் செய்து கொள்கிறேன் என்றவுடன் அந்த முதல்வர் கண்டிப்பாக செய்யலாம். எந்த நேரத்திலும் மாணவர்களுடைய நலன் குறித்து ஒரு ஒரு சர்டிபிகேட்டோ அது என்ன வேண்டுமானால் நான் வந்து உடனடியாக செய்து கொடுக்க தயார் என்று அவர் கூறிய பிறகு தான் ஏற்றுக்கொண்டேன்.
0: சரி,
1: அதன் பிறகு பார்த்தீர்கள் மாணவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் திடீரென்று ஒரு ஃபோன் செய்து இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்டிபிகேட்டை ரெடி பண்ணுவோம், பிரின்சிபால் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல மீட்டிங்ல இருந்தாலும் கூட ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சரை கொடுத்து அனுப்பிச்சா அவங்க உடனே கையெழுத்து போட்டு அந்த குறித்த நேரத்தில் மாணவர்களுக்கு சேர்க்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. மாணவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நாளைக்கு தான் இந்த சர்டிபிகேட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இன்றே இங்கிருந்து நாங்கள் அனுப்புவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது.
0: ஓகே. இப்போ நீங்கள் பணிபுரிந்த அந்த நேரங்களில் நிறைய மாணவர்களுக்கு தேவையான நிறைய கலை நிகழ்ச்சிகளும் சரி, இல்லை சேவை மனப்பான்மையும் கூட நீங்கள் அந்த ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலையும் மாணவர்களை ஈடுபடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போலவே நீங்கள் உங்களுடைய பணிக்காலத்தில் மாணவர்கள் அதிக

0: விரும்பி எடுத்த அந்த கோர்ஸ் எதுவாக இருந்திருக்கும் சார்?
1: அது காலகட்டத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரே கூட்டமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை கிடைக்குதுன்னா எலக்ட்ரிஷியன் ஒரே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்என்டி டெக்னீஷியனுக்கு தான் வந்து இப்போதைக்கு ஃபில்அப் ஆகிட்டு இருக்கு. அது காலகாலத்துக்கு அப்படியே மாறிக்கொண்டிருக்கு.
0: காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து என்ன அப்போலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம முன்னாடியே சொன்னது போலவே ஐடிஐ அப்படின்னா ஒரு ஃபிட்டர் இருக்கும், எலக்ட்ரிஷியன் இருக்கும், மோட்டார் மெக்கானிக் இருக்கும், டீசல் மெக்கானிக்னு இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கால மாற்றங்களில் நிறைய வந்து இன்றைக்கி அந்த தொழில் தாழ்ந்த படிப்புகளில் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு மாணவரையும் நம்ம தயார்படுத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட அதை எதிர்பாராமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு பலவிதமான ட்ரைனிங் மூலமாக அவங்களை தயார்படுத்திருப்பீங்க. அப்போ உங்களுடைய அந்த பணிக்காலத்தில் மாணவர்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருந்தது சார்?
1: மாணவர்கள் அனைத்து மாணவர்களையும் ஒன்றாக அவர்கள் செயல்பாட்டை ஒன்றாக இடைப்பட முடியாது. சில மாணவர்கள் நோக்கத்தோடு வரவர்கள், இந்த வந்து இந்த கோர்ஸை படிக்கணும், இதில் நம்ம வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோடு வருகின்ற மாணவர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவர்கள் நல்ல விதமாக அந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு போய் வேலைக்கு போவாங்க. அதில் சில பேர் வந்து என்னன்னே தெரியாமல் அந்த ட்ரேடில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எதுக்காக வந்து இந்த பெட்டர் ட்ரேடு சேர்ந்தேன்னே அவனுக்கு தெரியாது, ஆனால் பெட்டர் படிச்சுட்டு இருப்பான். பட் அவனுக்கு அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவனுக்கு என்ன சொன்னாலும். ஸோ அனைத்து மாணவர்களையும் ஒன்றாக இடைப்பட முடியாது. குறிப்பிட்ட சில மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதற்கான பலனை அனுபவிக்கின்றார்கள்.
0: ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுடைய அந்த பணிக்காலத்தில் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ண பிறகும் சரி, மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இல்லையா? எல்லா பணி செய்கிறவங்களுக்கும் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒன்று ரெண்டாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்காவது இருக்கும், இல்லை அதிகமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகள் ஏதாவது இருக்குதுக்கா சார்?
1: நிறைய நினைவுகள். மாணவர்கள் பற்றிய உங்களுடைய கேள்வி என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது என்னுடைய பணியினுடைய பற்றிய அல்லது மாணவர்களுடைய செயல்பாடுகளை பற்றியா?
0: மாணவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி.
1: நம்ம வேலைக்கு சேர்ந்த புதுசு நம்ம வந்து முதலில் பாண்டிச்சேரியில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். பாண்டிச்சேரியில் வேலைக்கு சேரும் பொழுது ஒரு மாணவர் வந்து அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. நான் அப்போது பார்த்த ட்ரேடு மேசன் ட்ரேட். அந்த மேசன் ட்ரேடில் இருக்கும்போது அந்த மேசன் ட்ரேடுக்கு மாணவர்கள் வரமாட்டாங்க. என்னட்டு ஒரு பிளஸ் டூ படித்த பையன் வந்திருக்கான், அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ட்ரேட் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் வர்றான், என்னட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டான். பட் ஒரு 10 டேஸ் 20 டேஸ் என்ற பழகின பிறகு திருப்பி அவனுக்கு கோப்பா ட்ரேடு கிடைக்கிது. அவன் போகல, நான் போகல சார், உங்களை எனக்கு பிடிச்சி நான் உங்க கூட நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேசன் ட்ரேடு படிக்கிறான். பை லக்கி அவன் முடிச்ச அடுத்த வருஷமே பிடபிள்யூடியில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வருது. அதில் போய் சேர்ந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஆகி ஓவர்சியர் ஆகி இன்னைக்கு ஒரு இன்ஜினியராக இருக்கு. இது போல பல சம்பவங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது.
0: சரி, உண்மையிலே நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கும் நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. இதில் மாணவர்கள் வந்து ஆசிரியரை வந்து பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு பிடிக்காதுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க, ஆனால் பிடிக்குதுங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட பிடிச்சது அந்த மாணவர்களுக்கு என்னென்னா உங்களுடைய அந்த நீங்கள் நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா?
1: நிச்சயமாக. எப்பொழுதுமே வந்து ஒரு கடும் சொற்களை விட ஒரு இனிய சொற்களை கூறுவது மிகவும் நல்லது என்று நம்மளுடைய ஔவையார் கூறிய ஔவையார் நல்வழி இருக்கு.
0: சரி,
1: வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது என்று சொல்வார். அதாவது ரொம்ப ஹார்டாக இருந்தோம்னா அது எங்கேயுமே செல்லுபடியாக. வேழம் என்கின்ற யானையினுடைய தலையில அம்பை விட்டா உள்ள போயிடும், ஆனா ஒரு பஞ்சு மூட்டை மேலே அதே அம்பை எறிந்தால் திரித்து விடும். ஆகவே கடும் சொற்களை விட இனிய சொற்களுக்கு தான் வலிமை அதிகம். அதை நான் பயன்படுத்துவேன்.
0: ஓகே, ரொம்ப அழகு அழகு தமிழ்லையும் உரையாடுறீங்க, நன்றி. தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். அடுத்ததா என்ன பாட்டு கேட்கலான் இருக்கீங்க எஃப்எம்ல?
1: அடுத்த பாடலாக வாத்தியார் வீட்டு பிள்ளையில ஒரு பூஞ்சோலை ஆளானது என்ற பாடல்.
0: ஓ, கேட்கலாமா?
1: கேட்கலாமா?
0: நேரலை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு அனுபவம் இருப்பத நிகழ்ச்சியில நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்சினர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலைராயன்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து சார் கேட்ட அந்த பாட்டை கேட்டு நம்ம நிறைய பேசலாம். நேரலை தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பணி அனுபவங்களை பற்றி.

0: டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேரலே இத லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க இந்த அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் திருமலை ராயன்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவர்கள். தொடர்ந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கேட்கலாம். சார், நம்ம ஒரு இடைவெளிக்கு அப்புறமா மீண்டும் உங்களுடைய பணி அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேர்கள் கூட சேர்ந்து நானும் அந்த நேரத்தில் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவங்களுடைய பணிக்காலம் அப்படிங்கிற பொழுது உங்களுடைய உடன் புரிபவர்களுடைய ஒரு பெரும்பான்மையான ஒத்துழைப்பு, இவங்களுடைய பழக்கம் இவங்க அப்படிலாம் எப்படி இருந்தது சார் அவங்களுடைய பணிக்காலத்தில்?
10: மிக அருமையாக இருந்தது. மற்ற துறையை காட்டிலும் இங்கு பல்வேறு பொறியாளர்கள் ஒன்று கூடி பணி செய்யக்கூடிய இடம். பொதுப்பணித்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி போனீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. பட் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இது போன்ற பல பொறியாளர்கள் ஒன்று கூடி வேலை செய்யக்கூடிய இடம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டேலண்ட்டை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாரும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. அது மிக மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக நான் கூறுகின்றேன்.
0: ஓகே, ஏன்னா நண்பர்கள் அப்படின்னாலே நம்ம விட மாட்டோம். ஒன்றால் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பணி ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி இருந்தால்தான் ஒரு சிறந்த மாணவர்களையோ நம்மளுடைய பணி காலமும் ஒரு சிறந்ததாகவும் இருக்கும் இல்லையா? இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, என்ன படிக்காமல் போயிட்டே ஒரு ஐடிஐ படிச்சிருந்தா கூட நீ வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு பொதுவாக கிராமப்புறங்களில் சொல்வது உண்டு. இன்னைக்கு பாடமுறைகளில் நிறைய மாற்றங்கள் வரக்கிறதுக்கான காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்கே இருந்தாலும் சரி. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முறையான பயிற்சி அப்படிங்கிறத முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட்டில் நீங்களே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட அவங்கள வந்து அவங்களுடைய இன்னும் தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க சார்?
10: போய் சேர்வதற்கு.
0: ஆமாம்,
10: போய் சேர்வதற்கு அதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. அதுதான் இங்கிருந்து நம்ம காரைக்காலில் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காரைக்காலிலிருந்து வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு 90% மாணவர்கள் விருப்பமாக இல்லை. சென்னையில் ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, மெனக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி டிக்கெட் எடுத்து கொடுத்து ட்ரெயினில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பிச்சா ஒரே வாரத்தில் வந்துடுறான்.
0: சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்ல உங்களுடைய வேலை,
10: ட்ரெயின்ல ஏத்தி அவங்களுக்கு வந்து தின்பண்டங்கள் வரை வாங்கி கொடுத்து அங்க போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்க பேப்பர் பேனா வரைக்கும் வாங்கி கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு 10 பேரை போய் ஏத்தி விட்டா அடுத்த வாரம் 6 பேர் வந்துட்டான், அதுக்கு அடுத்த வாரம் 4 பேர் வந்துடுறான். அவங்களுக்கு வந்து காரைக்காலே வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் போய் வெளியூர்ல கஷ்டப்படுறதுக்கு அந்த மாணவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்று தான் தோன்றுகின்றது.
0: முதல்ல வேப்பங்காய் வந்து கசக்கத்தான் செய்யும், அப்புறம் தான் அதோடைய பலன் இணைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் நல்வாழ்க்கை இருக்கும். ஏன்னா இப்போ அன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஆசிரியர் சொன்னாங்களே நம்ம கேட்காம போயிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் நிறைய சதவீதம் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம்.
10: நிறைய மாணவர்கள் அப்படி.
0: ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம படிப்பு மட்டும் இல்லை தொழில் சார்ந்த துறைகள்லையும் மாணவர்கள் இன்னைக்கு தடம் பதிச்சு வராங்க. உங்களுடைய பயிற்றுனர் மூலமாகவும் இருக்காங்க, முக்கியமாக அந்த வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இல்லையா, அதை பயன்படுத்தி

0: அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இல்லை வந்து சொகுசான வாழ்க்கைக்கு மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரியான இடத்துக்கு போகும்பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கான பின்னால் வந்து எப்படிலாம் இருக்குங்கிறதும் கொஞ்சம் நேர்களுக்காக சொல்லுங்கள் சார், அதையும் நம்ம நேர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நிறைய மாணவர்கள் இந்த தொலை இருக்குது. மாணவர்கள் வந்து இவ்வளவுதான் அலட்சியம் என்று இல்லை, ஐடிஐ வந்து சேர்றாங்க, சேரும் பொழுது கொடுத்த சர்டிபிகேட்டை கூட வாங்காம பல பேர் போயிடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அவர்கள் கொடுத்த பழைய டிசி மார்க் லிஸ்ட் ஆயிரக்கணக்கில் காத்திருக்கு. இப்போ உள்ள முதல்வர் அவர்கள் எப்படியாச்சும் எல்லாருக்கும் அதை திருப்பி சேர்த்துடணும் அப்படின்றத முக்கியமான ஒரு பாயிண்டா வச்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நிறைய மாணவர்கள் அதை வந்து கூட வாங்கவே இல்லை. ஒரு பையன் 2005 முடிச்ச மாணவன் வாங்கவே இல்லை. திருமணம் ஆன பிறகு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மனைவியோட வர்றான், வந்து படித்தது 2005, 21 கழிச்சு திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த இதுல இருக்கிறதுனால உடனே இமீடியட்டா அதை பாக்கணும் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நாளைக்கு கிடைக்கும், நான் இப்ப கிடைக்கதோ நான் சொல்லி அனுப்புறேன் தம்பி அப்படின்னு சொல்லி செல்போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு எங்களுடைய அலுவலகத்துல எம்டிஎஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனேன். நான் இப்ப லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டதுக்குள்ள அதை தேடி எடுத்து அவங்கள்ட்ட சேர்த்துட்டாங்க. அவரு எனக்கு போன் அடிச்சு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு அந்த பையன் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு சென்ற இதெல்லாம் இருக்குது. சோ மாணவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சர்டிபிகேட்டை கூட திருப்பி வாங்கணும் அப்படிங்கறது அவேர்னஸா அலட்சியமா இன்று என்னால் கூற முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி மூலம் நான் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய சர்டிபிகேட் ஏதாச்சும் ஏற்கனவே ஐடிஐல கொடுத்திருந்து வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து போனீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிர்வாகம் உங்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க காத்திருக்கின்றது என்கின்ற செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரிங்க, சரிங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து நம்ம மாணவர்கள் பற்றி தான் பேசிட்டு, உங்களுடைய அந்த பணி காலங்களில் வந்து மாணவர்களுடைய அந்த செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், அந்த பிளேஸ்மெண்ட்டை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது பற்றி சொன்னீங்க. முக்கியமாக இப்போ வந்து ஒரு இப்போ நீங்கள் முக்கியமாக பாண்டிச்சேரி மாதிரியான நகர்ப்புறங்கள்லையும் வேலை பார்த்துருக்கீங்க, இப்போ நம்ம காரைக்கால் டியர்பட்டினத்தில் கிராமப்பகுதிகளிலையும் பார்த்துருக்கீங்க. இரண்டுலையுமே மாணவர்கள், நகர்ப்புற மாணவர்களுடைய குணம் வேறு மாதிரி இருக்கும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய குணம் வந்து வேறமாக இருக்கும். எப்படி அந்த இதில் உங்களுக்கு அந்த பணிகால அனுபவம் நகர்ப்புறத்துலையும் கிராமப்புறத்துலையும் எப்படி இருந்ததுங்கய்யா?
1: ரெண்டுமே அந்த காலகட்டம் மாறிடுச்ச ஒழிய, பாண்டிச்சேரி வந்து 91-94 பாண்டிச்சேரி, இது இல்லாமல் மாஹில வந்து ஒரு 2 95-96 வந்து மாஹில பணியாற்றி அதன் பிறகு பாண்டிச்சேரி வந்தேன். அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்கள் பாண்டிங் வந்து ரொம்ப நெருக்கமாக, நம்மகிட்ட படித்த மாணவர்கள்னா இப்போ பல இன்னும் நெருங்கி அந்த காலத்தில் படித்த மாணவர்கள் இன்னும் நம்மளோட நெருக்கமாக இருக்கு. பட் அது அப்படியே அந்த ஜெனரேஷன் மாதிரி 90s கிட்ஸ் போய் 2K கிட்ஸ் வந்து இன்னைக்கு ஜென்சி வந்ததுனால அவர்கள் நிறைய அந்த ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எல்லாருடைய நடவடிக்கைகளும் சிறப்பாகத்தான் இருக்குது.
0: என்னதான் பயம் கலந்த ஒரு மரியாதையோடு தான் நம்ம நம்மளை பயிற்றுவிப்பவர்களை, அது ஆசிரியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம குரு பக்தியோடு தான் இருக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். எங்கே பார்த்தாலும் கூட சார் நல்லா இருக்கீங்களா, நீங்களே மறந்தாலும் கூட அங்கே பேர் சொல்லி உங்கள்ட்ட பேசின அனுபவங்கள்லாம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்கு?
1: நிறைய அனுபவங்கள் இருக்கு. காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லாம் பார்த்து வணக்கம் சார்னு சொல்லி காலில் விழுந்த மாணவர்கள் உண்டு. இன்று பார்த்து ஹாய் சார் நில்லுங்க அப்படின்னு சொல்றதோட இல்லாம கூட ஒரு பையன் நம்ம தலடா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே ஒரே இதா சமமாகத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாணவர்கள் நம்மீது இன்றும் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று, அவர்களுடைய பேசுகின்ற வார்த்தையில் இல்லை, அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்கின்றது என்று நான் இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றேன்.
0: ஓகே, அதுதான் ஆசிரியர் அப்படிங்கிறது. உண்மையில இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆய் சார் அப்படின்னு சொல்ற காலத்துல தான் நம்ம இருக்கலாம், இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த ஒரு குரு பக்தியோட தான் அதை இருக்கிறாங்க. காலங்கள் தான் அது மாற்றம் செய்யுது, கால மாற்றம் அது. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலும் நம்ம கேட்டுடலாம். ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அது என்ன பாட்டு அப்படின்னு நம்ம நேர்களுக்காக சொல்லிடுங்க சார்.
1: ஒரு ஓடை நதி ஆகிறது என்ற படத்திலிருந்து ஜானகி அம்மாவினுடைய கனவு ஒன்று தோன்றுது.
0: ஓ, கனவு தோன்றுது. இந்த பாடல் கேட்கணும் அப்படின்னு கனவோட தான் பண்பலையோடைய நிலையத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டு வருது சார், நம்ம தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு பேசுவோம் சார்.
1: தேங்க்யூ.

0: நீங்கள் வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் லஞ்ச் பிரேக்ல இருக்கிறோம். ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் குழு பயிற்சியினர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலைராயன்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் இந்த ப்ரோக்ராமுக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதுக்கு நேயர்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தலாம். ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து ரவிச்சந்திரன் என்ன ஊர்னு அவர் குறிப்பிடலை. நன்னிலம் அம்பலவாடன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், பாலா கார்த்திகா என்ன ஊர்னு குறிப்பிடலை, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் இவங்கெல்லாம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் ஓய்வு பெற்ற நம்ம அரசின் தொழிற்பயிற்சி நிலையத்துடைய குழு பயிற்றுனர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலைராயன்பட்டினம் ராஜரத்னம் சார் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பணிக்காலத்தில் எப்படி உங்களுடைய சக ஊழியர்கள் கூட எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க. அதே போல் மாணவர்களுடைய ஒற்றுமை வந்து எப்படி இருந்தது உங்களுடைய பணிக்காலத்தில்?
1: மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச், இந்த பேட்சை விட மாட்டாங்க. 95 பேட்ச்னா அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வருவாங்க. ஒரு ஒரு திருமணம் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த அவனை விட மாட்டாங்க. அந்த தோழமையை வந்து எனக்கு பார்க்கும்பொழுது, தோழமை என்பது படர்ந்து மடியும் கொடியல்ல,

0: வளர்ந்து பதியும் விழுதுகள் என்பதை உள்வாங்கிய என் மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கும். இந்த பேட்ச் தனியாக உட்காந்துருப்போம், அந்த பேட்ச் தனியாக உட்காந்துருப்போம். ஒருத்தனை ஒருத்தனை விட்டு கொடுக்காம ஒருத்தனுடைய நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நமக்கு உடனே ஃபோன் அடிச்சு அவனுக்கு கல்யாணம் வந்துட்டு சார், அவனுக்கு குழந்தை பிறந்துட்டு இப்படின்னு ஒரு இன்னொரு நண்பனா நம்மகிட்ட சொல்லும் பொழுது ரைட் இன்னும் அந்த பாண்டிங் இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மெயின்டைன் பண்றாங்க கேட்கும்போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும்.
1: ஓகே, நீங்க பனிக்காலத்தில் இருந்தாலும் சரி, அந்த பனிபுரிய நேரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க உங்களை சந்திக்கிற நேரங்களில் இந்த மாதிரி சொல்லும் பொழுது பரவாயில்லையே, நம்ம நம்மளுடைய இந்த ஐடியில் இருக்கும்போது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவங்களுடைய அந்த இது ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த இதை தான் இருக்குது. முக்கியமாக இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடியே நம்ம இந்த ஐடி சம்மந்தமான படிப்புகளை பற்றி நம்ம பேசும்பொழுது இன்னொரு விஷயமும் முன்னாடியே தோணிடுச்சு, நம்ம அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் போனதுனால அதை எனக்கு கொஞ்சம் மறந்து போயிடுது. என்ன அப்படின்னா, அப்போ உள்ள ஐடிக்கும் இப்போ உள்ள ஐடி படிப்புகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உங்களுடைய பணிக்காலத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில கோர்ஸ் மட்டும் தான் இருந்ததுன்னு சொன்னீங்க, ஒரு சில இது மட்டும் சொன்னீங்க. அப்போ உள்ள முறைகளுக்கும் இப்போ உள்ள முறைகளுக்கும் என்ன சார் வேறுபாடு?
0: அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடியில் சேர்றது காம்படிஷன், எக்கச்சக்க காம்படிஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்க ஒரு 400 பேர் அட்மிஷன் அப்படின்னு சொன்னால் 2500-3000 அப்ளிகேஷனுக்கு மேலே வரும்.
1: அப்போ
0: அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்தவங்களாம், 450 மார்க் எடுத்தவங்களேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். அந்த அந்த அட்மிஷன் ப்ராசஸ்ஸே ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம ஐடியில் சேரணுன்ற பெரிய ஆவல், இந்த வருஷம் ஐடியை கிடைக்காதவங்க அடுத்த வருஷம் ரிப்பீட்டு வந்து சேர்ந்தாலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் கிடைக்காட்டி நான் அடுத்த வருஷம் எங்கேயும் போக மாட்டேன், ஐடியில் தான் வந்து சேருவேன் அப்படின்ற நிலை வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. நான் சொல்கிறது 90s. அது அப்படியே படிப்படியாக குறைந்து இப்போ 2015 பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவர் சேர்க்கை என்பது மிக மிக கஷ்டமான ஒன்றாக இருக்குது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை.
1: இப்போ தொழில் படிப்புகள் வந்து இன்ஜினியரிங் மாதிரி போயிட்டதுனால இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: அந்த மாதிரி தகுதியை அந்த அளவுக்கு அவர்கள் படிக்கவில்லை. 10th முடிச்சு நாங்கள் வந்து 8th ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, 10th ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு தான், நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போனால் +2 முடிச்சு போகிறவங்களுக்கு தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டைப் மாதம் 1000 ஸ்டைஃபன் அந்த மாரி கொடுக்குறாங்க. இலவச டூர் அழைச்சிட்டு போறாங்க, இலவச சீருடை எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும் பொழுது கூட அட்மிஷன் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து காரைக்கால் பண்பலைக்கு மிக்க ஒரு நன்றி தெரிவிக்கணும்னே வந்தேன். நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் நீங்க இந்த அட்மிஷனுக்கு வந்து உங்களுடைய அறிவிப்புகள் மூலம் பல பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து சேர்ந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அட்மிஷன்ஸ் வந்து ஒரு மிக மிக குறைஞ்சு போச்சு, அதுதான் இப்போதைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இது வந்து எல்லா இடத்துலையுமே அப்படியே இருக்கு, பாலிடெக்னிக் கூட அப்படிதான் இருக்குன்ற மாதிரி அங்கே உள்ள
1: ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, ஒரு பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி முடிக்கிறாங்க அப்படின்னா கல்யாண பத்திரிகையிலயோ ஏதோ ஒரு இடத்துல போடும்பொழுது பக்கத்துல ஒரு பேரை போட்டு அவங்களுடைய டிகிரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா அதே நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சாங்கன்னா ஐடிஐன்னு போட்டு அடைப்புக்குறுகளை எலக்ட்ரீஷியன் போட்ட காலங்களும் இருந்தது. அவர் படிச்சிருக்கிறாரு, தொழில் அவருக்கு தெரியும் அப்படின்ற காலகட்டங்களும் இருந்தது. அன்னைக்கும் மாணவர்கள் வந்து ரொம்பவே இதா இருந்தாங்க. இன்னைக்கு கால மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: வேறு குறிப்பாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லையா ஐயா. சரி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம்,
1: நன்றி. உங்களுடைய பணி அனுபவங்களை இன்னைக்கு நேரில் வந்து நம்ம நேர்களுக்காக அனுபவம் இருப்பதாக நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றி. நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இது வரைக்கும் கேட்டீங்க இது அனுபவம் அற்புதம். இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க ஓய்வு பெற்ற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினுடைய குழு பயிற்சுனர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலைராயனப்பட்டினம் ஜி ராஜரத்னம் அவர்கள். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தேவனப்புத்தூர், உங்க ஆர்ஜே எம் எம் கலைப்பெருமாள்.

கேட்டிருக்கிற கேள்விக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இணைத்தொடர்கிறது வானிலை அறிக்கை.

சிறப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகலிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எறையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்தரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, ஐனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் நின்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே

0: வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 20.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 7ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 3 மணி.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன டாபிக்னு ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, நாவில் காரம் சிறுறென்று தூக்குகின்ற சுவையா, நீங்க எந்த ரகம்னு உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம்.

0: நேர்லி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின். நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல்லாமது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ்க் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் 6 பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
9: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் 6 பேருக்கு சேமிப்பு பெருக்கு. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் 6 பேருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் 6 பேருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
11: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
10: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
11: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
10: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
12: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE. இன்னைக்கு LSE நிகழ்ச்சியில சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, நாவில் காரம் சுருர் என்று தூக்கணுங்கிற சுவையா, இதுதான் கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், கடையில் பிரியாணி சாப்பிடும்போது கடைசியாக ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். இப்போ வீட்டில் சாப்பிடும் பொழுதெல்லாம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியதால் காரந்தாங்க சாப்பிட்றேன், போக போக எல்லாமே மாறுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், காலையில் டிஃபன் மற்றும் இரவில் சாப்பிட்டு முடித்தவுடன் டீ குடிப்பேன், ஸ்வீட் நமக்கு பிடிக்காது, காரம்தான்னு சொல்லியிருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரியிலேருந்து ரவுலின் மார்க்கஸ், கண்டிப்பாக ஸ்வீட் தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்னரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கொள்வது எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஸ்வீட் தான்னு.

0: சிறுமிரவில் சாப்பிட்டு முடித்தவுடன் டீ குடிப்பேன். ஸ்வீட் நமக்கு பிடிக்காது, காரம்தான்னு சொல்லியிருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரியிலேருந்து ரவுலின் மார்க்கஸ், கண்டிப்பாக ஸ்வீட் தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கொள்வது எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஸ்வீட் தான்னு சொல்லியிருக்காங்க. அனிமடம் கார்த்திகேயன், சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்தது ஒரு ஸ்வீட் வேணும் என்கிற மனசு எப்போதும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடி, சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டால்தான் மனசுக்கு முழு திருப்தி கிடைக்கும். அது உணவுக்கும் ஒரு இனிமையான நிறைவை கொடுக்கும். அதனால் தான் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கணும் என்று நினைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து ஹைதா மஹி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், சாப்பிட்டு முடித்தவுடன் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட், அது பெரும்பாலும் மிட்டாய் தான். சில வேளைகளில் பால் ஸ்வீட் அல்லது பியூர் நெய் மைசூர் பாக்கு மிகவும் பிடிக்கும். மாலை வேளைகளில் காரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, நான் காரமான உணவு சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து, காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடித்தவுடன் டீ குடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அனிமடம் சரவணன், நமக்கு காரமே போதும்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வீட்டோ பழமோ சாப்பிடுவேன், இல்லையென்றால் சாப்பிட்டு விட்டு எதுவும் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, சரியாக புரியல. அடுத்து என்ன யார் அனுப்பியிருக்காங்க, காரைக்கால் நளினி, சாப்பிட்ட உடனே லைட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போதே மாம்பழம் வைத்து சாப்பிட்டால் அது ஒரு தனி சுவை தான், வேறு லெவலில் இருக்கும். அது இப்போ மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால நளினி அதை ஞாபகப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கூவாகம் இளங்கோவன், ஸ்வீட்டுக்கும் எங்களுக்கும் தூரம் அதிகம், காரம்தான் விரும்பி சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு எப்பொழுதும் காரம்தான் மேடம், என் குழந்தைகள் என் மனைவி காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, எப்போதும் வீட்டில் ஸ்வீட்ஸ் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவாங்க. நான் வந்து அதுவும் ஓசியில் எதை கேட்டாலும் தான் வெளுத்து கட்டுவேன், நகைச்சுவைக்காக தான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓசியில் ஸ்வீட் கிடச்சா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்வீட் வேணும், அப்போ தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, எனக்கு காரம்தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்வீட் சாப்பிட வேண்டும், அது ஜீரணிக்க உதவும்னு ஹரிஹரன் அனுப்பியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, வீட்டில் சாப்பிட என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடுவேன், இதுதான் வேணும் அதுதான் வேணும் என கண்டிப்பாக கிடையாது. அதுபோல் சாப்பிட்டு முடித்ததும் ஸ்வீட் அல்லது காரம் சாப்பிடும் வழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், சேத்தூர் சீதா கலியபெருமாள், சாப்பிடும் பொழுது காரமாக சாப்பிட்டு விடுவேன், ஆனால் ரொம்ப காரம் நாவெல்லாம் தாங்க முடியாது, கண்ணிலும் மூக்கிலும் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தால் உடனே சர்க்கரை டப்பாவை திறந்து 2 ஸ்பூன் சர்க்கரை அள்ளி வாயில் போட்டுக்கொள்வேன். சில சமயம் சர்க்கரையை தின்னும் கூட நாக்கில் உரப்பு தன்மை இருக்கும், மீண்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கொள்வேன்னு சேத்தூர் சீதா கலியபெருமாள் அப்படியே அழகாக என்ன நடக்குமோ அதை அப்படியே அனுப்பியிருக்காங்க மெசேஜாக. அடுத்து சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வேணும் அப்படிங்கிற மனசு தான் எனக்கு அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்காங்க.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

என்ன கேட்டிருந்தோம்? சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, நாவில் காரம் சுர் என்று தூக்கணுங்கிற சுவையானு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திட்டச்சேரியிலேருந்து மைசூர் ரஹ்மான், டிஃபன் சாப்பிட்டால் காஃபி குடிக்க தோணும்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்ப ஜான்சி கவியரசி, எங்களுக்கு இனிப்பு பிடிக்காது காரம் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், ஸ்வீட்டுடன் முடிக்க வேண்டும், விருந்து கலை கட்டும்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், காரம்தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சாப்பிட்டு முடித்த பிறகு கேட்டிருக்கீங்க, அது எப்பன்னு நீங்கள் சொல்லலையே. காலையில் சாப்பிட்டு முடித்தவுடன் சூடான ஒரு கப் தேநீர், மதியம் சாப்பிட்ட பிறகு ஒரு லேசான குட்டி தூக்கம், இரவு சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு பழம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவித்ரமாணிக்கம் ரகுபதி. அடுத்து திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், சாப்பிட்டதும் இனிப்பு தான் வேணும், தினமும் கிடையாது, எப்பயாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தோணும். சமயத்தில் அந்த நேரம் ஸ்வீட் வீட்டில் இல்லைனா கொஞ்சம் வெள்ளக்கட்டியை எடுத்து சாப்பிடுவேன், இல்லைன்னா திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு காரம் பிடிக்கும், இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் அளவாதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாலக்குறிச்சி வைரமூர்த்தி, எனக்கு எப்போதும் கார சுவை தான் பிடிக்கும், நல்ல காரமாக பெப்பர் சிக்கன் கிரேவி மை ஃபேவரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு கெட்ட பழக்கம் ஒன்று உண்டு, சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ஸ்பூன் ஜீனியை போட்டுக்கொண்டு தான் வருவேன் இன்று வரையில்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லைங்க, சாப்பிட்டவுடன் இனிப்பு சாப்பிடக்கூடாது, தண்ணீர் மட்டும்தான் குடிப்பேன், காரமும் சாப்பிட மாட்டேன், ஒரு மணி நேரம் கழித்து தான் எதுவும்னு செந்தில் கண்ணன் பேரலம்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு எப்பவுமே காரமாக தான் இருக்க வேண்டும், எனக்கு கார சுவை தான் ரொம்ப பிடிக்கும்னு திருவாரூர் மருதப்பட்டினம் நிறுவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டு முடித்தவுடன் ஏதாவது ஒரு ஸ்வீட் அல்லது கடலை மிட்டாய் சுவைப்பது எனது வழக்கம்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சாப்பிட்டதும் ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணும், ஸ்வீட் தேடும் மனசு தாங்க என் மனசுன்னு அனுஷியா சங்கர் பனங்காட்டான்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, சாப்பிட்டு முடித்தவுடன் ஸ்வீட் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லை என்றால் கட்டாயம் கிடையாது, எங்களுக்கு காரம் பிடிக்காது, காரம் காத தூரம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்னைக்கு எலசி நிகழ்ச்சியில் சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, நாவில் காரம் சுருன்று தூக்கணுங்கிற சுவையானு கேட்டிருக்கோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்தர். உணவில் எனக்கு காரம் பிடிக்காது, அளவோடு தான் போடுவேன். சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் இனிப்பு சாப்பிடும் பழக்கம் கிடையாது. ஏதாவது ஒரு கீரை சாறு தினம் தினம் இருக்கும், சாப்பிட்ட பிறகு அதுதான் குடிக்கிறது, நல்ல பழக்கம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம். வீட்டில் எந்த உணவாக இருந்தாலும் காரம்தான் சாப்பிடுவேன். திருமண வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? அதம்பார் ராமன். சாப்பாடு காரசாரமாக இருந்தால் அதனை சமன் செய்ய மனசு ஸ்வீட் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். சாப்பிட்டு முடித்தவுடன் கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து. சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்தது ஒரு ஸ்வீட் வேணும் என்கிற மனசு எப்போதும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன். நல்ல காரமாக சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர். காலை டிஃபன் சாப்பிட்டு முடித்தவுடன் என் கணவர் போடும் தேநீர் சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? வாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா. சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவேன், கடலை மிட்டாய் சாக்லேட் ரெடியாக பர்சல் வைத்து கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நனிலம் சுப்பிரமணியன். அசைவ உணவை சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது பிடிக்கும், இருப்பினும் இனிப்புகளை அளவோடு சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணக்குடியிலேருந்து சத்யா. காரம்தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? புவனகிரி சுமதி பாபு. தினமும் சாப்பிடும் பொழுது ஸ்வீட் சாப்பிடணும் என்ற மனம் எண்ணம் வராது, ஆனால் ஒன்று, திருமண விழாக்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு சாப்பிடும் சாப்பாட்டிற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவில்பட்டியிலேருந்து, கோவில்பட்டி கடலை மிட்டாய் என் வீட்டில் எப்போதும் ஸ்டாக் இருக்கும், கடலை மிட்டாய் தான் பிரியப்பட்டு சாப்பிடுவேன்னு திருநெல்வேலியிலேருந்து வீரவநல்லூர் கருணாநிதி அனுப்பியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன். சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் தனிஷ்க் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ்க் ஜுவல்லரி.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ்க் ஜுவல்லரி.

0: ராஜேஸ்வரம் ரோட்கொம்ப குணம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சாம்ராஜ்ய உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
2: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பர கலைச்செல்வி செல்வம் அனுப்பியிருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டால் காஃபி குடிக்க தோணும், மற்றபடி காரம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் எடுத்துக்கொள்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜ்மோகன், ஒன்றும் புரியவில்லை என்று கூறினீர்கள். அதாவது கம்பல்சரி அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, ஸ்வீட்டோடு பழமோ சாப்பிடுவேன், இல்லை என்றால் சாப்பிடாமல் இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பல்சரியாக எதுவும் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, ஸ்வீட்டோ பழமோ எடுத்துப்பேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்திருக்காங்க. நான் அதை ஃபஸ்ட்டு படிக்கும்போது சரியாக புரியலைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் திருப்பி அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. அடுத்து கும்பகோணம் குமரன், ஸ்வீட்டோ காரமோ ஏதாவது ஒன்றை மதிய உணவுக்கு பின் சாப்பிட தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு முடித்தவுடன் வெந்நீர் குடிப்பேன், அதாவது பிரியாணி சாப்பிட்டால் மட்டும், பாக்கி எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் நிறைய குடிப்பேன்னு பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு விட்டு எதையும் சாப்பிடும் பழக்கம் இதுவரையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒருதரை சேப்பு விஜயராகவன். அடுத்து மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், திருமண வீடுகளில் மட்டும்தான் ஸ்வீட், மற்ற நேரங்களில் காரம் அதிகமாக இருந்தால் சமயத்தில் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, மதியம் சாப்பிட்ட பின்னர் உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் அல்லது காரம் லைட்டாக சாப்பிட்டு பழகிவிட்டேன், எதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் கற்கண்டாவது வாயில் மெல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எரவாஞ்சேரியிலேருந்து சின்னக்கண்ணன், நான் எப்போதும் சாப்பிட்டவுடன் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி வாயில் போட்டுக்கொள்வேன், சர்க்கரைக்கு ஜீரணத்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்கும் என்று தோணும்னு நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு ஸ்வீட் சாப்பிடத்தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.

0: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE. இன்னைக்கு எல்லசி நிகழ்ச்சியில் சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, அல்லது நாவில் காரம் சொர்ற என்று தூக்கணுங்கிற சுவையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அனுப்பியிருக்காங்க. மதிய சாப்பாடு முடித்ததும் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவது என்னுடைய பழக்கம். நான் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுகிறேன் என்று என் வீட்டில் உள்ள அனைவரும் சொல்லுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரெபேக்கா, சாப்பிட்டவுடன் இனிப்பு சாப்பிடுவது பழக்கமில்லை, ஆனால் இனிப்பு அதிகம் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, இரண்டுமே இல்லை, சாப்பிட்ட பிறகு காரம் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க மாட்டேன், அரை மணி நேரம் சென்ற பிறகுதான் தண்ணீர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பழக்கம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எலசி நிகழ்ச்சியில சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, அல்லது நாவில் காரம் சுர் என்று தூக்கணுங்கிற சுவையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, நான் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு 10 நிமிடங்கள் தூங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சேலம்லேருந்து சிவா. அடுத்து ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், மதிய சாப்பாடு முடித்தவுடன் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் வேண்டும், அப்பொழுது தான் முழுதாக சாப்பிட்ட திருப்தி எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
10: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூங் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடுதோம் கிடக தகிடுதோம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடுதோம்.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வேணுங்கிற மனசா, அல்லது நாவில் காரம் சுருண்டு தூக்கணுங்கிற சுவையா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையிலும் 67 நேர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண அனைத்து நேர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள் நன்றியும். அனைத்து கமெண்ட்ஸையும் நம்ம படிச்சாச்சு. நிறைவா அனைத்து நேர்களுக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கேட்டது தனிஷ்க் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ்க் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 4 மணி.

ஊரும் உறவும் நேர்களை இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் திருவீழிமிழலை வீழிநாதேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வலம் வர இருக்கு.

0: நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் நம்ம ஆர்ஜே கே எஸ் பிரசாத்.
1: நன்றி புஷ்பகலா மேடம். பண்பலை உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். வாசி தீர்வு காசி நல்குவீர் மாசி மிளையர் இயசலையே, காசி மா நகர்வாழ் சம்பந்தன் வீழி மிளலை மேல் தாழும் ஒழிகளே, பாதி ஓர் மாதர் மாமம் ஒரு பாதர் பங்கைத்து அயனும் ஓர்பால் ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளார் அமர்ந்த ஊர் போது சென்று புறவாய் பணிசை பூத்திருமகன் அடையும் ஊர் வேதத்து ஓதி அறியா விஜய் மிளலையா என துணை கொடுமே என திருநாள் சமுதாய பாடப்பட்ட அந்த தேவஸ்தலத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது திருவாரூர் மாவட்டம் திருவிழி மிளலை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில் பக்கத்துல தான் நேரில் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அற்புதமான ஊர், ஒரு விவசாயம் தெரிந்த ஒரு பகுதினே சொல்லலாம். நான் வந்த இடத்த சொல்லிடுறேன், இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா, பூந்தோட்டத்திலிருந்து மேற்கு வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தென்கரை அப்படிங்கறதுல இருந்து நம்ம வடகரை பக்கம் வந்தோம் அப்படின்னா, தென்கரை பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. இங்க வந்தீங்கன்னா பெரிய மதில் கூடிய ஒரு கோயில் அமைந்திருக்கும். அதுதான் வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில். அந்த திருக்கோயில் வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு, பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. 4 பக்கம் ஒரு மாட வீதிகள் அமைந்த ஒரு வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில் பக்கத்துல நேர்கள் சந்திக்க வந்திருக்கோம். இந்த அழகான மாலை பொழுதுல பண்பலை உறவுகளை சந்திக்க திருவிழி மிடலை அப்படிங்கக்கூடிய வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேச காத்திருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து முன்னாடியே வந்துட்டு, எங்கதான்ப்பா அந்த ப்ரோகிராம் நடக்க தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, யாரை தேடுறீங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும், அவங்க நம்பவே இல்லை. நீங்களா அப்படின்னாங்க. அந்த நீங்களான்னு கேட்டவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: கடலங்குடி பூங்கோதை.
1: கடலங்குடி பூங்கோதையம்மா, கரெக்டா சொல்லிட்டா. எப்ப வந்தீங்க இந்த ஊருக்கு? இப்ப
2: நான் 3:30
1: வந்துட்டீங்க. திருவிழி மிதையில இங்க இருந்து ஊரும் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு நீங்க எப்ப கேள்விப்பட்டு வந்தீங்க?
2: ரேடியோல காலையில நிகழ்ச்சி குறிப்புல கேட்டேன்.
1: நிகழ்ச்சி குறிப்பு கேக்குறீங்க அப்படின்னா நீங்க எப்பவும் பண்பலை கேக்குறீங்கன்னா அர்த்தம்.
2: ஆமா, 1998 கேட்டு இருக்கேன்.
1: அப்படியா? அப்பலாம் நான் 4வது படிச்சேன். 4வது படிக்கிறது ரேடியோ கேட்டு சரி, இந்த அளவுக்கு நீங்க ரேடியோ கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. என்னைக்காச்சும் பண்பலையில பேசணும், பாட்டு கேட்கணும்னு விருப்பப்பட்டதா உண்டா?
2: 98 முயற்சி பண்ணிருக்கேன்.
1: 98 முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
2: கிடைச்சதே இல்ல.
1: இதுவரை பேசுனதே இல்ல.
2: இல்லவே இல்ல.
1: இத முதல் முறையா பேசுறீங்க?
2: இப்பதான்.
1: அப்படியா? எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப என்ன சொல்றதுலயே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: இந்த அளவுக்கு ரேடியோ பிடிக்கிறது காரணம் என்ன?
2: அதுதான் அதுதாங்க ஐயா. பல்கலைக்கழகம், தாய் வீடு, பள்ளிக்கூடம் எல்லாமே அதான். மருத்துவ குறிப்பு, மருத்துவமனை எல்லாமே காரைக்கால் தான்.
1: எதுனாலும் காரைக்கால்
2: எல்லாம்
1: வந்து ஒரு பள்ளிக்கூடமா பார்த்தா பள்ளிக்கூடம்,
2: பள்ளிக்கூடம்
1: நீங்க ஒரு பல்கலைக்கழகம் பார்த்தா பல்கலைக்கழகம்.
2: ஆசிரியர் தான், ஆசிரியர் தான், நண்பன், தோழி எல்லாமே.
1: போற பக்கத்தான் நம்ம நிகழ்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்க, வணக்கம் தோழி நண்பன்டா,
2: எல்லாம்
1: சொல்லிருந்தாங்கல்ல,
2: எல்லாமே கேட்பேன்.
1: வீட்டுல யாரா இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன். எனக்கு 76 வயசு ஆகுது.
1: அப்ப உங்க வயசு சொல்லிடுறீங்க,
2: சொல்லிட்டேன்.
1: தலைவர் வயசு சொல்ல மாட்டாங்க.

0: நிகழ்ச்சிக்கு வரும்போது திருவிழிமணிகளுக்கு வர போறோம், இதான் முதல் தடவை வரேன், இந்த கோயில் எப்படி இருக்கும், இந்த ஊர் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வத்தோட வந்தேன். நான் எதிர்பார்த்த கற்பனையை தாண்டி இந்த கோயில்கள் இருக்கு. ஏன்னா நம்ம புத்தகத்துல படிச்சிருக்கோம், நிறைய வரலாறு தெரிஞ்சிருக்கோம், இந்த ஊர் தெரியும், இந்த கோயில் பத்தி. ஏன்னா வந்து திருஞான சம்பந்தர் அப்புறம் சுந்தர் இவங்களால பாடப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஊருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தொலைவு?
1: 4 மைல்.
0: ஓ, 4 மைல் தொலைவு. இந்த கோயிலுக்குள்ள வரது உண்டா? கோயிலுக்கு வரது உண்டா?
1: வராம 1676 இருந்து வந்து
0: எல்லாத்துலயும் வருஷத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. 1676
1: இருந்து.
0: அப்ப 76 குறிப்பிட்ட காரணம் என்ன? 71 ஊருக்கு வந்தீங்க?
1: 76 கல்யாணம் பண்ணி.
0: என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு?
1: இந்த ஊரு தாங்க ஐயா. நாங்க கடலங்குடி போயிட்டோம்.
0: ஓ, சரி சரி. கடலங்குடி எங்க? 4 மைல்.
1: 4 மைல்.
0: ஓ, சரி. அதனால இந்த ஊருக்கு அந்த உறவு எப்ப கூடவே இருக்கு?
1: என்னோட இருக்கும்.
0: எது வந்தது? இப்ப ரீசெண்டா இங்க ஏதாவது தேரோட்டம் நடந்துச்சுங்களா?
1: உமாதேவி
0: அவங்க திருவாரூர்ல
1: இருக்கா?
0: சரி. அவங்க ரேடியோ கேப்பாங்களா?
1: கேப்பா.
0: இப்ப பேசிட்டு கேட்டிருப்பாங்க.
1: கேப்பா. என் தம்பி இருக்காங்க, கமலக்கண்ணன்.
0: கமலக்கண்ணன்.
1: அவனும் கேப்பான்.
0: உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க?
1: உமாதேவி.
0: உமாதேவி. வீட்டுல என்ன சமையல் பண்ணின்னு கேளுங்க. அவங்க போன் பண்ணி, என்னம்மா சமையல் எல்லாம் வீட்டுக்கு வந்து கேக்குறியம்மா, நான் உனக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணு வீட்டுல போறது உண்டா?
1: நான் பிறந்தது திருவாரூர் தானே?
0: ஓகே. இந்த ஊர்னு சொன்னீங்க, திருவாரூர். பிறந்தது திருவாரூர்.
1: இங்க இருந்த எங்க வீட்டுக்காரவங்க அங்க போயிட்டாங்க.
0: கடலங்குடி
1: போயிட்டாங்க.
0: திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க? இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம்
1: தான்.
0: பண்பலையில அடிக்கடி போன் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: இறக்க மாட்டேங்குது.
0: ட்ரை பண்ணுவோமே, முயற்சி பண்ணிட்டே இருப்போமே. முயற்சி பண்ணுறது ராணிக்குள்ள அறிவிப்பாளரா
1: இருக்கேன்.
0: முயற்சி விட்டுறாதீங்க. நானும் ரேடியோ கேட்டுதான் இருந்தேன், நானும் பண்பலையில பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட பாரு முயற்சியால நீங்க ஒரு அறிவிப்பாளரா அங்க வந்து பேசுவீங்க. அதனால முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? உங்களை சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம். அறிவிலை மேலைக்கு வரப்போறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வரும்போது, ஒரு மூத்த நேயர், அது அறிமுக நேயர், ஒரு சந்திச்சு ரொம்ப
1: சம்மந்தர் மடம் இருக்கு, அங்க அப்பர் மடம் இருக்கு,
0: அதையும் குறிப்பிட்டு சொல்லணும். அங்க போறது உண்டுங்களா?
1: மடம், ரெண்டு மடம் இங்க
0: இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் காவேரி, நலிச்சேரி. எனக்கு
0: காவேரி. காவேரி ஐபா தாயுது. அது ஊர்ல நீங்க இருக்கீங்க? என்ன ஊர்?
2: 1 கிலோமீட்டர். நலிச்சேரி.
0: அட, நம்ம ஊரா நீங்க? நான் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன், நீங்க கல்யாணம் ஆகி இங்க
2: வந்துட்டீங்க.
0: பூவத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த நல்லுச்சேரி போது எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? உதவி பண்ணாம இருந்தாலும்
2: உதவிதான்.
0: சரி, இப்ப ரீசெண்டா ஃபங்க்ஷன் எப்படி போனச்சு உங்களுக்கு? ஆடி பெருக்கம் எப்படி போனது உங்களுக்கு?
2: சந்தோஷமா தான் போனது.
0: ஆடி பெருக்கம் நீங்க எந்த கோயிலுக்கு போவீங்க, எந்த ஆத்துக்கு போவீங்க?
2: நீங்க அந்த
0: அப்படியா? கரா இருக்கணும்.

நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க. உங்க ஊருக்கு வந்திருக்கோம், உங்க பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடிக்கடி போன் பண்ணி ட்ரை பண்ணுங்க.

0: அடிக்கடி அந்த மாதிரிதான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி தான். ஒரு அறிமுக நேரம் இரண்டாவது முறை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
1: முத்துக்குமாரசாமி.
0: முத்துக்குமாரசாமி,
1: இதே ஊரு, பிறந்து வளர்ந்தது இதே ஊர் தான். 63 வருஷமா இங்கதான் வளர்ந்து.
0: ஆனா இங்க நான் இதற்கு 3 நேரம் சந்திச்சிருக்கேன். 3 பேரும் வருஷத்தை கட்ட குறிப்பிட்டு சொல்றீங்க. அவர்தான் 98 ரேடியோ கேக்குறேன், 2000 ரேடியோ கேக்குறேங்கிறாங்க. வருஷத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க.
1: வள்ளலார பத்தி ஒருத்தர் பேசினாங்க, அவங்கள தேடிட்டு வந்தேன். அந்த இதுல என்ன பேட்டி அங்க எடுத்தாங்க, 3/5/2019.
0: அதையும் குறிப்பிட்டு வச்சிருக்கீங்க.
1: அத 13/5/19 ஒளிபரப்புனாங்க. அந்த ரெக்கார்ட் வச்சிருங்க, உங்க ஹெட் கிட்ட அந்த புக்கை கொடுங்க.
0: சமூக
1: பணியை ஆர்வமா செஞ்சிருக்க, இலவசமா வரன் பதிவு செய்யறேன்.
0: இலவசமா வரன் பதிவு
1: முடிஞ்ச வரைக்கும் சமூக பணி செஞ்சுட்டு
0: இருக்கேன்.
1: வீட்டுல மனைவி மட்டும்தான், ஒரே பையன் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டான்.
0: முன்னாடி
1: திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டா திருமணம் உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தெரியவங்கள அனுப்புங்க, நடக்கும் அந்த ஒரு சிறப்பு இருக்கு. திருவீதி மேலை, வீதி மேலைங்கிறத உச்சரிக்கிறதே தமிழ் அழகா தெரிஞ்சாலும் உச்சரிக்கலாம்.
0: எங்க ஆதிசுல அதை கொஸ்டின்,
1: திருவீதி மேலை தமிழை உச்சரிக்க தெரிஞ்சவங்க தான் அந்த ஊர் பேரே அழகா சொல்லலாம். இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னமும் இருக்கிறத பெருமையா நினைக்கிறோம்.
0: இப்ப எங்க இந்த இந்த ஊர்ல இருந்து ஒரு கடிதம் வரும் எங்களுக்கு பாடல் கேட்டு, உச்சரிப்புங்கிறது எங்களுக்கு அவ்வளவு கௌரவமா இருக்கும். வீதி மேலை உச்சரிப்புங்கிறதே அது அழகு.
1: ஆமா ஆமா,
0: எல்லாரும் உச்சரிக்கிறதோ சீக்கிரம் சொல்றதோ முடியாது. அது உச்சரிப்பு அழகு. திருக்கோயில் பக்கத்துல நேர்ல சந்திச்சு பேசிக்கிட்டு தொடர்ந்து பேச ஒரு விளம்பர இடலுக்கு பிறகு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.

0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: இன்றைய ஊர் முறை நிகழ்ச்சிக்காக நம்ம திருவாரூர் மாவட்டம் திருவிழி மிடலை வீதி நாதேஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ள வாசல நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பரந்த விரிந்த ஒரு ஸ்தலத்து வாசல நின்றுகிட்டு நேர்களும் பறந்து விரிந்து இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஊருங்க, அற்புதமான நேர்கள் கொண்ட ஊர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பண்புடையில பேசுனது கிடையாது, ஆனா முதல் முறையா பேசணும் ஆர்வத்தோட இங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசாம ஆர்வத்தோட உடைய ஒருத்தர் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: செல்வாங்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வேலை பார்ப்பாங்க?
1: அவங்களும் காலையில 9 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் ஒரு 6 மணி
0: வரை. லஞ்ச் பிரேக்ல வியாபாரத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இது ஒரு வேலத்துல நம்ம லேபரா போயிட்டு அடுத்து நம்ம ஒரு முதலாளியா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த தலைமைக்கு வந்துட்டீங்க, இன்னொரு 7 வருடங்களா கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இது மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வீரநாதேஸ்வரர் உங்களுக்கு கூட இருக்கிறார். இப்ப இங்க ஏதாச்சும்
1: சாமிக்கு மேல பல வரக்கில அதெல்லாம் செஞ்சிருக்கும்.
0: இப்ப இந்த கோயிலுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்கலாம்.
1: வீணர் கோயில் மேல வந்து அந்த பலகெல்லாம் சரி பண்ணிட்டு அதை தொடர்ந்து மேல போவாங்க. அந்த இதெல்லாம் இருக்கும், விளக்கெல்லாம் அதை செஞ்சு கொடுத்துருக்கேன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வேலையில இன்னும் அடுத்துக்கிட்டு போறதுக்கு உங்க வாழ்த்துக்கள். நீங்க பண்புடையில அதிகமா கேட்கறது
1: ஓடிட்டாக்கும் நைட்டு 9 மணிக்கும்
0: அது வரையும் கேட்டுதான் இருப்பீங்க. கேட்கற ஒரு கொஸ்டின் நான் உங்கள்ட்ட கேட்கறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பண்புடையில பேசணும், இல்ல என்னாச்சும் நம்ம பேர் பண்புடையில வரணும் அப்புறம் ஆசைப்பட்டது உண்டா? அது முயற்சி
1: பண்ணுறது பேசினேன்.
0: பேசுறீங்க?
1: தலைவலிக்காக பேசியிருந்தப்ப பேசினாங்க.

0: எனக்கு அறிமுகமான நேயர்கள் தான், எல்லாம் புது நேயர்களா தான் இருக்கிறாங்க. இன்னும் உங்களுடைய உறவு எங்களுடைய எப்பவும் நெருக்கமா இருக்கணும்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: திருக்கடையூர் உங்களுக்கு?
2: ஆமா.
0: சரி, ஓகே. திருக்கடையில இந்த ஊருக்கு எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு?
2: அது வந்து 25 வருஷம் ஆகுது
0: சார். 25 வருஷம் ஆகுது.
2: ஆமா சார்.
0: சரி, வீட்டுல யாரா இருக்காங்க, என்ன பண்றாங்க?
2: எங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க சார், 6 மாசம் ஆகுது. அதனால கோயிலுக்கு எல்லாம் எங்கேயும் போக முடியல. பசங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து காலேஜ் மூணாவதுக்கு ஒருத்தவங்க முடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப
0: நீங்க
2: வெளியில இருந்தா இந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எந்த கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்கி நேரம் அப்படியே வந்துட்டோம்.
0: அப்படியா? வெளியூர் போயிருந்தீங்க?
2: ஆமா ஆமா.
0: பேசணும் அப்படின்னு
2: நம்ம
0: ஊர் போட்ட வந்திருக்காங்க.
2: ஆமா, வந்து பேசணும்,
0: விட்டுட்டு நமக்கு எங்க
2: கலந்துக்கணுங்கிறதுக்காக வந்தோம் சார். அப்புறம் திரும்ப என்ன செய்யணும், இந்த கோயில் வந்து பெரிய பரசுத்தி பெற்ற தலம் சார். வீணா சுவாமி, அப்பர் சுந்தர், சம்பந்தர், இதெல்லாம் பாடல் பெற்ற புகழ்பெற்ற தலம் இது. அடுத்தது வந்து
0: திருப்பணிக்காரர்கிட்ட சொல்லுவீங்களா, எங்க ஊரு திருநெல்வேலியில இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு
2: சொல்லி சொல்லுவாங்க
0: சார். அவங்க திருப்பி சொல்லுவாங்களா பெரிய கோயில் இருக்கு?
2: ஆமா, அது பெரிய சிவன் தலம், இது அடுத்தபடியா உள்ளது அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
2: ஆமா சார்.
0: ரைட்டுங்க. சொல்லுங்க.
2: வீணா சுவாமிக்கு சுந்தரசாமிக்கு திருமண குல சிறப்பு, அதோட கல்யாணம் தடைப்பட்டவங்க எல்லாம் இங்க வந்து அர்ச்சனை பண்ணாக்க
0: திருமணம்
2: முடிஞ்சிடும் சார்.
0: வந்து
2: பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறாங்க, மயிலாடுதுறையில படிக்கிறாங்க. இந்த பிள்ளைய காலேஜ் சேர்க்கறதுக்காக இன்னைக்கு கும்பகோணம் போயிருந்தோம் சார். அதோட ஆமா படிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கூடூர்ல இருந்து மாலாதேவி ரவீந்தருங்கிறவங்க எங்க அக்கா, கூட பிறந்தவங்க, அவங்க சொல்லிதான் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நீ போய் பேசியே ஆகணும், நாங்க வந்து இதுல
0: கலந்துட்டோம்.
2: ஆமா
0: சார்.
2: அதோட எஃப்எம்ல எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பானது சார்.
0: ரொம்ப சந்தோஷம்.
2: எல்லா நிகழ்ச்சியும் விடாம கேட்போம். பாட்டு எல்லாமே நல்லது, கருத்து, சிந்தனை இறங்கும், எல்லாமே கேட்போம் சார். எங்களுக்கு பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி. ஆனா வந்து கலந்துக்க முடியலங்கன்னுதான் பெரிய
0: என்ன சந்தோஷமா இருக்குன்னா, அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியலனாலும் நம்ம ஊர்ல நிகழ்ச்சி நடக்கும் போது கலந்துக்காம இருக்கக்கூடாதுன்னு வந்திருக்கீங்க பாத்தீங்க.
2: என்ன
0: படிக்கணும்
2: போயிடுவோம்.
0: தாண்டி வந்தாலும் வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால முயற்சி பண்ணிட்டே இருங்க, நல்லா படிங்க சரிங்களா. அவங்க
2: என்ன
0: பண்ணிருக்காங்க? அவங்களும் பிக்காமா உங்க கூட சேர்த்து கூட்டு
2: போயிடலாமா?
0: வீட்டுல சண்டை போடுறோம், அங்கே போய் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, தேங்க்யூ. அதுக்கு பேர் சொல்லுங்க.
2: எதிர்பார்ப்பு
0: எப்படி இருக்கும் உங்களுக்கு? பின்னாடி ரெக்கார்ட் சொல்லிட்டே இருக்கேன்.

0: திருவாரூர் மாவட்டம் திருவிழி மண்டலம் வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில் வாசல் பேசிட்டோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: தனுசுராமன் இந்த மண்ணை மீட்சாளர் வினைகள் தீரும் இந்த ஐதீகம் ஆதி உள்ள காலம் 1400 வருஷம் ஆகுது. இந்த அரிசுள்ள ஆட்டை தாண்டி வந்தாலே வினைகள் தீரும்னு ஒரு ஐதீகம் இந்த ஊர்ல இருக்கு.
0: இந்த ஊருக்காரவே இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? உங்களுக்கு
1: பெருமையா இருக்குன்னா இந்த மண்ணில் வந்து காசி காவீசம் இந்த ஊர் வந்து காசி காவீசம் உள்ளவர் வீடுகாவ சுவாமி ஆலயம். இந்த இது கண் நோய்கள் வராது. கோயிலுக்கு வந்து யார் தரிசனம் பண்ணாலும் கண் நோய்கள்
0: வராது.
1: மொழிகளே வாசி தேவை காசு இல்லையன்னா ஆரம்ப காலத்திலே அப்பயே சமபஞ்சி நடந்திருக்கு. ஏசக எடுத்து வந்து திருஞான சம்பந்தர்கள் பாட்டு பாடி இங்க இது பண்ணி ஆண்டார் பந்தின்னு ஊர் இருக்கு. அந்த சமபஞ்சி ஆண்டார் பந்தின்னு ஆண்டார் பந்தின்னு உண்மையான காசு வாங்கி அப்பயே சமபஞ்சி நடந்திருக்கு. அந்த காலத்திலயும் சமபஞ்சி
0: நடந்திருக்கு.
1: படிக்காசு படிக்காசு விநாயகர் இருக்காரு. இந்த மண்ணை மீட்சாலே வினைகள் தீரும் அப்படின்னு ஐதீகம் அப்பையில இருந்து உண்டு.
0: அதாவது நீங்க தருகின்ற காசில் எந்த குறையும் இல்லாமல் எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
1: அப்படின்னு இந்த ஊர் இந்த மண்ணை மீச்சாலே இந்த வினைகள் தீரும் பஞ்சங்கள் தீரும். இந்த வந்து இந்த 4 வீதியில வந்து இசை வளர்றது அதிகமா உள்ள இசை எந்த நேரமும் இசை கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அந்த இசைக்காக தான் நாங்களே ஓடி வந்திருக்கோம்.
1: இசைக்கு வந்து நாதஸ்வர விதகாலம் சுப்பிரமணிய பிள்ளைகள் இருந்தார், கோவிந்தராஜ பிள்ளைகள் இருந்தார். அவங்க வகைரால வந்து இந்த ஏரியால வந்து திருவீனிமில்லன்னு இந்த சுவாமி வீரநாத சுவாமிக்கும் அவங்களுக்கும் பெருமைப்பட்ட ஊரு இந்த ஊரு. அப்பயே ஜனாதிபதி விருதுபட்டவர்கள் அவங்கள்
0: பெருமைக்கு
1: உள்ள ஊரு இந்த ஊரு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுறது ஊர் ஒரு நிகழ்ச்சி விளம்பரம் பிறகு.

ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 4:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ஊர் முறை நிகழ்ச்சிக்காக நம்ம திருவாரூர் மாவட்டம் திருவிழிமலை வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில் பக்கத்துலதான் நேரில் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி தான் இந்த திருவிழிமலை. இங்க இருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம், உங்க நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என் பேர் மாரிமுத்து சார்.
0: மாரிமுத்து சார், என்ன ஊருங்க?
1: சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மேலத்தங்குடின்னு ஊருங்க.
0: மேலத்தங்குடிங்களா? இங்க இருந்து எவ்வளவு தொலைவு இருக்கும் ஊரு?
1: இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்.
0: சார், திருவிழிமலைக்கு என்ன காரியமா வந்தீங்க?
1: திருவிழிமலை நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்திருந்தேன். போன வாரம் அந்த கோயிலுக்கு வந்தேன். கல்யாண சுந்தரேஸ்வரர் திருநாள சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேரும் தேவார பாடல் பற்றி திருக்கிறாரு. 61வது சிவாலயமாக செயல்படுது. அதெல்லாம இதோட மூலவர் வந்து வீணாவரும் அவரோட தாயார் சுந்தரகுசாண்டையும் செயல்படுத்தினால நல்ல விசேஷமான பணியாக இருக்கு. திருவிழிமலைங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற சிவத்திரமான
0: சார். திருவிழிமலை பத்தி அழகா சொல்லிட்டீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
1: நான் ஒரு தனியார் நிதிநிறுவனம்.
0: உங்க கூட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? ஓ சரி, 7 பேர் நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 7 பேர் என்ன ஊர்ல இருந்து வராங்க? அவங்களும் எப்படி உங்களுக்கு அவங்களை வேலைக்கு எடுத்தீங்க நீங்க?
1: என்னுடைய அனுபவம், எங்களோட வேலை பார்த்தவங்க தான் இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்களுடைய அனுபவம் பத்தி இவங்களுக்கு திறமை இருப்பாங்க, அவங்க திறமை இருப்பாங்க, என்னென்ன ஊர்ல இருந்தாலும் எல்லாம் எடுத்தாலும் அவங்க திறமை மிக்க.
0: எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: 10-12 வருஷம்.
0: 12 வருஷம் போயிட்டு இருக்கு. நல்லபடி போயிட்டு இருக்குல்லா? ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பாற்பட்ட நீங்க இந்த ஊரு வீழ்நாதேஸ்வரர் அருளால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த கோயிலுக்கும் உங்களுக்கு நெருங்க தொடர்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானு
1: வாரத்துக்கு ஒரு டைம் வந்துருவாங்க.
0: வாரத்துக்கு வருவீங்களா? ஓ சரி சரி. திருப்பாம்பரம் போவீங்களா?
1: ஆகாசமரியம் கோவில்,
0: இப்ப இந்த பகுதியை சுத்தி நிறைய ஆலயங்கள் நிறைய பார்க்க முடியுது. ஆகாசமரியம் இதுதான் ஆச்சரிய கையில சொல்றீங்க. இதே திருப்பாம்பரம் இருக்கு, பக்கத்துல கோனேராஜபுரம் இருக்கு. இது எனக்கே நல்லாவே தெரியுது. எனக்கு பக்கத்துல கோதண்டராம சுவாமி கோயில் கூட ஒண்ணு இருக்குல்ல, பக்கத்துல இருக்கு. அதான் நிறைய கோயில்கள் அமைஞ்ச ஊரு. சரிங்க, ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இருந்து வெயிட் பண்ணி பேசுறதுக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு கந்தசாமி.
0: கந்தசாமி சாருக்கு என்ன
2: ஊருங்க? இங்க ஓய்வுரோட வந்து செட்டில்
0: ஆயிட்டேன்.
2: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து இங்க கடை வச்சிருந்தேன். இப்ப கடை இல்ல, டெய்லர் தான். டெய்லர் வீட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். இடையில பாருங்க, போயிட்டு
0: வந்துட்டேன். போயிருந்தீங்க நீங்க?
2: நான் பஹ்ரைன் போயிருந்தேன்.
0: சரி, இங்க ஆடைகள் தைக்கிறதுக்கு அங்க ஆடைகள் தைக்கிறதுக்கு
2: இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் மொத்தமா ஒரு ஜீன்ஸ் தைப்பாங்க. ஜீன்ஸ் போது ஒரு ஒரு பாகத்தை ஒரு ஆள் தைக்கணும். அடிமை மேல வேலை பாக்கணும். நிறைய மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம்.
0: இருந்தாலும் இப்ப இப்ப எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பகுதியை தச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதை மட்டும் பண்ற மாதிரி இருக்கும்.
2: அது மாதிரியே இருக்கும்.
0: ஒரு
2: கட்டுன்னா 25 பீஸ் அடிக்கணும். அதே போல அடுத்த 25 பீஸ் எடுத்து அடிக்கணும்.
0: அந்த மாதிரி.
2: தெரிஞ்சவங்க போன் பண்ணாங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு தர்றது.
0: இப்ப பெட்னா எனக்கு எப்படின்னா நீங்க இந்த பெட் கவர் மாதிரி தச்சு கொடுப்பீங்களா?
2: கவர் தச்சு பஞ்சு போட்டு ரெடி பண்ணி பெட்டா கொடுத்துரும்.
0: பெட்டு எந்த அளவுக்கு அதை எடுத்து தச்சுக்கிட்டு உள்ள பஞ்சாச்சு ஒரு அசம்பிள் பண்ணி.
2: ஓ
0: சரி, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு?
2: இதுல

0: இதுதான் எனக்கு அப்பா கடை. அப்பாட்ட இருந்தேன் 70ல இருந்து 90 வரைக்கும், இது 2000 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து செட்டில்
1: ஆயிட்டேன்.
0: ரொம்ப திறந்தேன். தெற்கிரி தான் வீடுனா, அங்க வடக்கு வீதி வீடு.
1: ஓ சரி, பக்கத்துல தான். அங்கேயும் பாருங்க, உங்களோட அமைப்பு பாருங்க. அங்கேயும் சத்தனார் கோயில் பக்கத்துலயே அமைப்பு இருக்கு, இங்கேயும்
0: திருவிடமலை இது அமைஞ்சிருக்கு. அவங்க டீச்சர் அந்த பேரு ரிட்டையர் ஆயிட்டாங்க.
1: ஓ சரி சரி சரி.
0: 25,000 ஆகுது ரிட்டையர் ஆகி. ரெண்டு குழந்தைங்க. ஒண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அதுதான் பிஇ படிச்சது. பையன் பிஇ படிச்சுட்டு இதுல பெங்களூர்ல இந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு
1: இருக்காப்ல.
0: எஃபி பேங்க்ல.
1: அப்படியே இப்ப என்னன்னா, நான் ஒரு நேயத்தை கேட்கும் போது உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஊரை பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லுவோம்.
0: எனக்கு பழைய பாட்டுதான் பிடிக்கும். புது பாடல் எல்லாம் ஒண்ணு கூட கேட்க மாட்டேன். நைட்ல இந்த பழைய பாடல் 10 மணி 11 அதுதான் விரும்பி கேட்பேன். செல்லுல வச்சு கேட்பேன்.
1: ரொம்ப நன்றி சார். எங்களை இன்றைய ஊரம்புறம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் திருவிடிமிரலை வீரநாதேச கோயில் தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேச சொல்லுங்கம்மா.
2: மதுபாலா.
1: யார பாக்க வந்திருக்கீங்க? வீராதேஸ்வரர் பாக்க வந்திருக்கீங்க. அப்படியா? என்ன பாத்துட்டு
2: இருக்கீங்க?
1: ஓ சரி. இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இது டெய்லி எத்தனை பேர் வருவாங்க? ஒரு தோராய கணக்கு சொல்லும் போது
2: 50 பேருக்கு
1: வருவாங்க. ஒரு விசேஷ காலங்கள்னா இந்த கோயில் பத்தி நீங்க சொல்லுங்க.
2: இங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இங்க வந்து வேண்டிட்டு போனா 48 நாட்கள்ல திருமணம் ஆகிடும். ஸ்லோகம் கொடுப்பாங்க, அதை படிக்கணும். 48 நாள்
1: அது மாதிரி ஸ்லோகம் கட்ட சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா 48 நாட்கள்ல வந்து திருமணம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்.
2: கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு கண் பார்வை நிவர்த்தி ஆகும். 1000 தாமரப்பு அரிசி நடக்கும்.
1: நீங்களும் அந்த பிஸி நேரத்தில் எங்களுக்காக ஒதுக்கிறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, தொடர்ந்து பேசுறோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல்லாமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமா டி சில்ஸ், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ்க் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: உங்கள் அசைமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனிஷ்கு ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: இன்றைய ஊர்முறும் நிகழ்ச்சிக்காக நம்ம திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலை அப்படிங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த திருக்கோயில் பார்த்தா பல நூற்றாண்டுகளை கடந்து நின்றுட்டு இருக்க ஒரு வரலாற்று வாசல் நம்ம நேர்கள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். தேவார மூவர் பாடிய திருத்தலம் இந்த வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில். இங்க படிக்காசு அப்படிங்கறத ஒரு நேயர் குறிப்பிட்டு சொன்னாங்க, ஒரு அதுக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். கூட நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பேசலுங்க.
1: வணக்கம், அலம்பார் ராமன்.
0: அப்பா, நீங்க இப்பதான் ஒரு வந்து ஒரு அறிமுகமான ஒரு ரொம்ப பரிச்சயமான நேரை சந்திக்கிறேன்.
1: ஆமா,
0: அடிக்கடி பேஸ்புக் எல்லாம் வரீங்களே?
1: ஆமா சார்.
0: பேஸ்புக் கம்பெனி நீங்க குடுக்குறீங்களா எப்படிங்கன்னு யாருக்கும் தம்பி
1: இல்ல, நான் தான் குடுக்கறேன்.
0: அது எப்படி பழகிக்கிட்டீங்க நீங்க?
1: இதுல ஒரு ஆர்வம் தான். எஃப்எம் கேட்டு காத்த துரசேயம் அவர்கள் மூலம் அறிமுகமான அப்பல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன்.
0: அலம்பார் ராமன் அப்படிங்கறது ஒரு
1: ஃபேமஸ் வந்து அவங்க ஒரு உந்துதல் அறிவிப்பாளர்கள் எல்லாருமே ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஆசனம் மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்ல கருத்து. ஏதோ ஏனோ தானோ ஒரு சிந்தனை சதராம இருக்கிற போது இந்த ரேடா கேட்கும் போது அவங்க பேசுறது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதுல காரைக்கால் பண்புல அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றி
0: தெரிவிக்கிறேன். பாடல் கேட்க வந்திருக்கு அதம்பா ராமன் அப்படின்னு பாட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா டக்குனு அதம்பா ராமன் வந்து அதுல கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி எங்க கூட நீங்களும் டிராவல் பண்ணிட்டே இருங்க, நாங்க திருவண்ணாமலையில வர போறோம் அப்படின்னா எங்க கூட நீங்களும் திருவண்ணாமலையில வந்துட்டீங்க. முதல்ல
1: அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கடலங்குடியில இருந்து போங்கதானே ஒரு அம்மா வந்துட்டாங்க. அவங்க இன்னும் அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டாங்க.
0: இப்ப அதம்பாருக்கும் திருவண்ணாமலைக்கு அவ்வளவு தொலைவு இருக்கு.
1: இது வந்து எங்க ஊருக்கு அதுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் சார்.
0: ஓ, பக்கத்துலதான் இருக்கா?
1: இங்க ஊரு விசேஷம்லாம் இருக்குன்னா இங்க இருந்து 9 நாள் 10 நாள் திருவிழா நடந்து வரும்.

0: அப்படிப்பட்ட ஊரு. வேண்டுகோர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. திருமண வரம் கிடைக்குங்க என்பதும் இக்கோயிலின் தனி சிறப்பு சார். தேவாரம் பாடல் பெற்ற திருமச்சூர், மேகநாதர் ஞானாகமி கோயில், திருப்பாம்புரம், திரு சிறுகுடி, அடுத்த பார்த்தா கூத்தனூர் சரசேம்மன் கோயில், காசியில் வீசம் திருவாஞ்சியம் கோயில், தென்னகத்து அயோத்தி என்று சொல்லக்கூடிய அதம்பார் ராமர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்கள். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்லயே இது அடக்கமா இருக்கும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்னன்னா, இங்க வந்தா ஒரு மணி நேரத்துக்குள்ள இத்தனை கோயிலும் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோயில் இருந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா பிரதர்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஊர்ல இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர வித்வான்கள், தவி வித்வான்கள் நிறைந்த ஊரு. காலையில இங்க வந்தீங்கன்னு சொன்னா இசை கச்சேரியை கேட்கலாம், 4 வீதியிலயும் அவங்க இருக்காங்க. அப்படி பிரசித்தி பெற்ற ஊருக்கு இங்க சிறப்பு தந்த காரை பண்பளைக்கும், அடுத்ததாக வீடு தேடி வந்து ஊர் தேடி வீடு தேடி வந்து இங்க எல்லா நேயர்களும் நீண்ட நாள் கனவை நனவாக்கிய எஃப்எம்க்கு நன்றி. இது தொடர வேண்டும், அடுத்தடுத்து நேயர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு தந்த வானொலி நிலையத்திற்கும் இயக்குனர் அவர்களுக்கும் பிரசாத் சார் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.
1: சார், இப்ப இந்த ஊரை பத்தி சொல்லும் போது நீ குறிப்பிட்டு ஒண்ணு சொன்னீங்க, ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம்.
0: ஆமா,
1: நீ பக்கத்துல சொல்ற எல்லா கோயிலும் சிறப்பா இந்த கோயில்
0: எல்லாம் என்ன, எல்லா கோயிலுமே பாடல் பெற்ற ஸ்தலம், எல்லாமே மெய்யன ஆன்மீக மெய்யன்பர்கள் எல்லாம் வந்து போறாங்க. அதான் இந்த கோயில் மையமாச்சு, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே
1: தன ஊர் சொல்ற மாதிரி கோதாண்ட ராமசாமி கோயில்
0: அதம்பா இருக்கு, ஸ்ரீவாஞ்சியம் இருக்கு, கூத்தனூர் இருக்கு, திருச்செருக்குடி இருக்கு, திருப்பாம்புரம் இருக்கு, திருமச்சூர் இருக்கு. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்துல எத்தனை கோயில்களையும் சுத்தி
1: பார்த்தீங்களா?
0: அதுவும் வடமட்டம், அதுவும் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர்
1: அது
0: நீங்க போயிட்டு வந்து
1: ராஜபுரம் இருக்கு, பெரிய ஒரு நடராஜர் சிலையும் கூட அமைஞ்சிருக்கு.
0: ஆமா சார்,
1: எல்லாமே அமைந்த பெற்ற ஒரு ஊர் தான்
0: ஒரு. அதுலயும் இங்கு சொல்ல போனா இங்க இசைக்கலைஞர்கள் நிறைந்த ஊர், நாதஸ்வர வித்வான்கள், தமிழ் வித்வான்கள் நிறைந்த இந்த ஊரு. கிராமிய மனங்கமனம் தெய்வீக மனித கிராமத்துக்கு வந்து சிறப்பித்த காரை அன்பளுக்கு மிக்க மிக்க நன்றி. ராமன்
1: சார், நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: வணக்கம், ஆட்டோ கார்த்திகேயன், பூந்தோட்டம்.
1: பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயனுக்கு திருவிழமையில என்ன வேலைங்க கோவிக்கு?
0: நான் ஒரு ஜவுளி கடை மூலியமா அலோன்ஸ் ரூம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
1: ஓ சரி சரி,
0: நம்ம தான் நிகழ்ச்சி ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி காரைக்கால் பண்பலை நம்ம திருவிழிமலை நோக்கி வரும்போது என்னோட லைனும் இந்த பக்கமா தான் இருந்தது. எப்படியும் நான் பேசிட்டு போயிடணும் அப்படிங்கறத வந்தேன். காரைக்கால் பண்பலை இங்க வராங்கன்னா பெரிய சந்தோஷம் இல்லையா, அதனால உடனே இங்க வந்துட்டேன். எனக்கு இதோட முடியுது, எனக்கு அலோன்ஸ்.
1: ஓ சரி, உங்களுக்கு அந்த வேலை முடியுது, கொடுத்த வேலை முடியுது
0: முடியுது, அதனால உங்களுக்கு சாரி இந்த சந்திச்சுட்டு பேசிட்டு போயிடலாம்.
1: பூந்தோட்டத்துக்காரர் வந்து இப்ப திருவிழிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த உங்க வேலை போல நிமித்தமா அப்படி வரும்போதுதான் வந்திருக்கீங்க.
0: ஆமா,
1: பூந்தோட்டத்துல அடிக்கடி இங்க திருவிழிக்கு எது சவாரியில வரது உண்டு உங்களுக்கு?
0: கண்டிப்பா வருவேன். அதாவது இங்க மாப்பிளேஸ்வரர் சாமினா, இவர் வந்து எப்படின்னா கல்யாணபுரீஸ்வரர். இவர் வந்து கல்யாணம் பரிகாரம் பண்றவங்களுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் முடிஞ்சுனுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, ஐதீகம் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அதனால பூந்தோட்டத்துல இருந்து மயிலாடுதுறை சென்னையில இருந்து வரவங்க பூந்தோட்டத்துல இறங்கி ஆட்டோ எடுத்தாங்கன்னா நாங்க இங்கேதான் கொண்டு போய் இறக்கி
1: விட்டுருவோம்.
0: அடிக்கடி வருவோம்.
1: ஓ சரி சரி.
0: திருவிழி மலை, அடுத்தது பூந்தோட்டத்துல கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம், அடுத்தது திர கற்பனைபுரி அதாவது சிதலபதி. அது வந்து பூந்தோட்டத்திலிருந்து மேற்க வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. அந்த கோயில் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தர்ப்பணம், அதான் நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம், பாவ விமோச்சன கோயில்னு சொல்லுவாங்க. அது அமாவாசையில பண்ணுவாங்க. அது அந்த தர்ப்பணம் பண்ணா நம்ம முன்னோர்களோட சாபகேடு அது தீரங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. ரெண்டாவது அது வந்து ராமர் வந்து அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு போன இடம்.
1: ஓகே, அப்படி இப்படி இருக்க எல்லா சிறப்புகளும் அமைந்த ஊர் தான் திருவிழிமலை பக்கத்துல இருக்க எல்லா ஊருமே.
0: ஆமா,
1: இப்ப நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கீங்க, அதனால இந்த பகுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
0: கண்டிப்பா
1: அட்ரஸ் இல்லாத தெருவு கூட
0: ஆட்டோக்கார அறிவா
1: தெரிவாங்க, அப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோக்காரருக்கு எல்லாமே தெரியும் சொல்லுவாங்க. அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னா முதல்ல போய் தேர்ந்தெடுக்கிற ஒரே அந்த யாரு கட்டினா
0: ஆட்டோக்காரர்.
1: அண்ணன் தம்பி கேளுங்க, கண்டிப்பா உங்க அட்ரஸ் தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தந்து பொந்து எல்லாமே தெரியும். இந்த ஊருக்கு எத்தனை நிறைய பகுதிகள்ல நீங்க போயிட்டு வந்ததுலாம் உண்டா?
0: இந்த திருவிழா மேல கிட்டத்தட்ட 25 சந்து 30 சந்து இருக்கு.
1: என்ன ஊர்ல 25 சந்து
0: சந்து எல்லாமே சந்து தெரியும் எனக்கு.
1: சரி சரி.
0: இங்க வந்து சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு, சிறுகுடி பாசாலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிடலாம். திருப்பாம்புரம் போயிடலாம். திருப்பாம்புரத்துல இருந்து அந்த சைடு கும்பகோணம் ரோடு, அதாவது பாத்துக்கிறீங்கன்னா

0: துரைக்காய் ஊர்னு ஒரு ஊர் இருக்கு.
1: ஓ சரி.
0: அந்த பக்கம் அந்த
1: போனீங்கன்னா
0: கும்பகோணம், சாரி கும்பகோணத்துல இருந்து கொல்மாவடி, கொல்மாவடியில இருந்து நெடுங்காடு வரை செல்லும் அந்த சாலையை நம்ம பிடிச்சு போயிடலாம். அப்படியும் காரைக்காலும் போயிடலாம்.
1: இப்ப ரூட் மாதிரி வந்துட்டோம். இப்ப காரைக்கால் போச்சு, இப்படி நம்ம உடம்பட்டம் போய் அந்த எஸ்புத்தூர் வழியா நம்ம போயிடலாம்.
0: நீங்க அது உங்களுக்கு சுத்தி அப்படியே போவாதீங்க.
1: நன்றிங்க. உங்களுடைய ஆட்டோ பயணத்துல எங்களையும் இணைச்சுக்கிட்டு எங்களையும் சேர்ந்து நீங்க டால் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க.
0: ஆமா,
1: அதனால நீங்க வரும்போது சவுண்டோட வந்தீங்க. உங்களுடைய அந்த பயணம் தொடர வாழ்த்துக்களுங்க.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: அமிர்தவல்லிங்க சார்.
1: அமிர்தவல்லி அம்மா, இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பசுமரம் பாக்குறேன், பெரிய கோயில்ல
1: பெரிய வேலை.
2: மாடு கறந்து பாத அவசியத்துக்கு வைக்கிறோம். வீட்டுக்காரு நானும் பாக்குறோம்.
1: இருக்கீங்க?
2: 10-15 மாடு இருக்கு.
1: கவனிக்கிறோமா இருக்க?
2: என்ன பண்றது, சந்தோஷமா அது
1: வேணும். எதிர்பார்த்த
2: சந்தோஷமா அது கோயில்ல நம்ம செய்யணும். நம்மளுக்கு அது வேணும். அப்பா அம்மா பார்த்த வேலை, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்து அவசியத்துக்கு பாலு போவ. பெரிய சலம்.
1: நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஏற்கனவே உங்க அக்கௌண்ட் பேசும்போது சொன்னேன், இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 36 வருடம், 36 வயசாவது சொல்லணும்னுதான் சொல்றேன். இத்தனை வருடத்துலதான் நான் வந்திருக்கேங்க. ஆனா நீங்க டெய்லியும் வரீங்க, அந்த அபிஷேகம் பண்ற பால்மே நீங்க தான் குடுக்குறீங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது நினைக்கும் போது
2: சந்தோஷம். எங்களுக்கு ஒரு மனசு, ஒரு எதையும் சொல்ல முடியாத ஒரு
1: பாலக்கரந்து
2: சாமிக்கும் நிம்மதியா அவசியம். இந்த ஊரே தெரியாது தெரியாதுன்னு நல்லா பேர் சொல்றாங்க.
1: அப்படி சொல்லாதீங்க. என்னோட 1600 ஆண்டுகள் பழமையான கோயில். திருவிழைகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து அவ்வளவு ஒரு பழமையான ஒரு திருக்கோயில், அங்கதான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நாங்க இன்னைக்கு
2: வந்து பேர் வந்து திருவிழிமலையிலேயே பெரிய சலம் வந்து எங்களுக்கு இதான் பெரிய சலம். எல்லா சுற்று வட்டாரம் கோயிலும் இதான் பெரிய சலம்.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, 2 பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. ராமநாதபுரத்துல,
1: ராமநாதபுரம்
2: மாவட்டம். ஒரு பெரிய பொண்ணுக்கு, ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை.
1: அவங்க என்ன இருக்காங்க?
2: அவங்களும் பக்கத்துலயே
1: இருக்காங்க.
2: பக்கம் பக்கம் கும்பகோணம். எங்களுக்கு பழைய உறவு என் மாமியம்மா.
1: ராமநாதபுரம்
2: பஸ்ல போவேன், ட்ரெயினுக்கு போவேன், வந்துடுவோம்.
1: ட்ரெயின் போகணும், நீங்க திருவாரூர் போயிட்டு
2: போயிடும் போவோம். இல்ல கும்பகோணம் ட்ரெயினுக்கு
1: போவோம்.
2: கும்பகோணம் பக்கம்.
1: 36 கிலோமீட்டர். வீட்டுல அம்மா இருக்கு, வீட்டு பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க?
2: எனக்கு சாமி
1: தொடர்ந்து இருக்கட்டும். ரேடியோ திருவாரூர் மாவட்டம் திருவிழிமலை அந்த வீதி நாதேஸ்வரர் திருக்கோயில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க நேர்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகமான நேர்களை தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்பலையில அதிகம் பரிசயம் இல்லாத ரேடியோ கேட்டுட்டே இருக்கக்கூடிய நேர்கள் தான் இருக்காங்க. தொடர்ந்து ஒரு நேர்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க சந்திக்க நான் நடந்து அப்படியே போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: காரைக்கால் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்.

0: எல்லா ப்ரோக்ராமும்
1: பாத்துக்கிட்டேன். அப்படியே பேசிடுங்க, உங்க பேருங்க?
0: சசிகலா.
1: சசிகலாமா, உங்களுக்கு இந்த ஊர் தானா? வீடு எங்க இருக்கு? ரேடியோ வச்சு கேட்க
0: வேண்டியதுனால கண்டிப்பா இல்லை.
1: இந்த ஊர் எப்படி இருக்கு? இந்த ஊர் சொல்லுங்க.
0: நல்ல ஊருங்க, இந்த ஊரு ரொம்ப நல்ல ஊரு. கோயில் வச்சு இந்த ஊரு ரொம்ப.
1: சரிங்க, உங்களுக்கு சொந்த ஊருங்க?
0: ராஜபாளையம்.
1: ராஜபாளையம்னா
0: விருதுநகர்
1: அந்த ஊருங்களா உங்களுக்கு? அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க, எப்படி அது? ராஜபாளையம் போயிட்டு படிக்கிட்டு போறது உண்டுங்களா
0: உங்களுக்கு?
1: விசேஷம் போயிட்டு வருவீங்களா? இப்ப உங்களுக்கு ட்ரெயின்லயே பஸ்லயே
0: போ. நீங்க என்ன
1: போயிட்டு போவீங்க?
0: கும்போணம் போய் தஞ்சாவூர்.
1: கும்போணம். கும்போணம் பக்கங்கிறதுனால வசதியா இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு என்ன ஊருங்க? இந்த ஊர் தானே பாருங்க. இந்த ஊருக்காரங்க நீங்க லேட்டா வந்துருக்கீங்க. இப்ப உங்க மேல கோபமா தான்
0: தெரியலீங்க.
1: அதனால அரசா இருக்கு போய் நானே அரசா ப்ரோக்ராம் பண்ணேன். இந்த ஆறோட கடைசியில சங்கமிக்கிற இடத்துல ரொம்ப நன்றி. ஆமா ரொம்ப நன்றி. இன்றைய ஊருமுறை நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் திருவிழிமலை வீதி நாகேஸ்வர திருக்கோயில் தான் நேரில் சந்திச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒன் ஹவர் போனதே தெரியல. கிட்டத்தட்ட நிறைய அறிமுகமான புது புது நேர்களை சந்திச்சோம். இந்த மன நிறைவோட நம்மளும் நிலையம் திரும்பலாம். அடுத்த ஊர் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க உங்க ஊருக்கு வரப்போறோம். அதை எந்த ஊர் தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து காரைக்கால் பண்படி 100.3 இணைந்திருங்க. ஒலிபரப்பு கொடுத்து பணியாற்றிய சக அறிவிப்பாளர் புஷ்பால மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெறும் நான் கே எஸ் பிரசாத்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: கேட்டது வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
3: 100%
2: ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும்.
4: அப்படியே தரங்க முடியல, அப்படியே கடற்கரையில் காற்று வாங்கிட்டு நம்பி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
5: சந்தோஷம்.
4: அப்படியே கடற்கரை பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கீங்க, கோட்டைக்கு போனீங்களா அந்த பக்கம்? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறீங்க சந்தோஷம்? ஒரு மோட்டார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? எப்படி போயிட்டுருக்கு?
5: நல்லா ஒரு கோர்ஸ் நல்லா போயிட்டு.
4: எப்படி உங்களுக்கு இதில் மோட்டார் மெக்கானிக் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம்?
5: இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு, அது மூலயமா அப்படி உள்ளது.

0: ஓ ரொம்ப சந்தோஷம்.
1: எல்லாரும் வீட்டில் அம்மா அப்பா தம்பி நீங்கள் இதை படிங்க, இதில் படித்து நல்ல வேலையை வச்சு படிக்கணும்.
2: எடுத்து படிச்சு யாரும் வீட்டில் வந்து தன்னோட விருப்பம்னு சொல்லி கஷ்டப்பட போறீங்க, உங்களோட விருப்பம்னு சொல்லி கற்றுக்கலாம்.
1: எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நாளைக்கு வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் அப்பா நீங்கள் சொல்லி தாப்பா இதை படித்தேன், எனக்கு இதில் வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தம்பி உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நீங்கள்
2: படிங்கன்ட்டாங்க,
1: நல்லா போயிட்டு இருக்கேன். எதிர்கால ஆசை உங்களுக்கு?
2: நல்லா ஆசை அடுத்த குழந்தைங்களாம் நல்லா படிக்க வைக்கிறேன்.
1: ஓஹோ, மெக்கானிக்கு தொழில் தவிர வேற என்ன தொழில் பண்ணுறீங்க?
2: வேற ஒன்றும் இல்லை சார்.
1: இதுதான் என்ன பாட்டு?
2: அம்மா பாட்டு.
1: அம்மா பாட்டு. நல்லது சந்தோஷம், நன்றி, வணக்கம்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இப்ப தரங்கம்பாடியில இன்னொரு நண்பரை சந்திக்கிறேன், அவங்களும் ஓட்டுநர் தான். அவங்களுக்கு என்ன ஒரு கேட்கலாம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அஜித்குமார். உங்களுக்கு சொந்த ஊருங்க காரைக்கால? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு? டிரைவர் தானே நீங்க? நீங்க எந்த வருஷம் ஓட்டுநரா? நீங்க
4: 2020?
3: யாரு குருநாதர், யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நீங்க?
4: மாமா
3: பேருங்க?
4: இளையராஜ்.
3: அவங்களுக்கு என்ன
4: வருங்க?
3: ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். எப்படி இது உங்களுக்கு ஆர்வம் இருக்கீங்க?
4: டிப்ளமோ படித்தேன்.
3: டிப்ளமோ என்ன பிரிவு படிச்சேன்?
4: டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சேன்.
3: மெக்கானிக்கல். அதனால உங்களுக்கு ஆர்வம்?
4: 1.5 மாசம் சென்னையில் போய் வேலை செஞ்சு அவங்க செட்டாங்க.
3: சரிங்க.
4: டிரைவர் குழியில் டிரைவர் குழியில்.
3: உங்க வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க?
4: நானும் அம்மா அக்கா இருக்கும்.
3: அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க?
4: அப்பா எல்லாம் அம்மா இருக்காங்க.
3: என்ன வேலை பார்க்குறாங்க?
4: அம்மா குழி வேலை.
3: குழி வேலை தான். இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஓட்டுநர் பயிற்சி எடுத்து ஒரு நல்ல டிரைவர் ஆகணும் உங்களுக்கு ஒரு ஆசை. இதில் என்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல
4: போய்? சிரமங்கள் வந்து ஒரு டைம் கொஞ்சம் லோடு அதிகமாக இருந்ததுன்னா பார்த்து ஓட்ட மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம் வேறு ஆஃபீஸ் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாதிரி இருக்கும். டிராஃபிக் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டும். மற்ற டைம் சிரமங்கள் அப்படி ஒன்று.
3: நீங்கள் யாராச்சும் உருவாக்கிறீங்களா? அதில்
4: உருவாக்கியா? மாமா பசங்க எல்லாம் வருவாங்க. அப்பா அப்பா கற்றுக்கோங்க.
3: கற்று கொடுக்குறீங்க? அப்படியே அப்பா.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: இன்னொரு தம்பி பக்கத்தில் இருக்க அப்படிலாம் டிஷர்ட்டு, சிவப்பு டிஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்காரு. தம்பி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: மாணிக்கம்.
2: அருமையாக இருக்கு, மாணிக்கமாக இருக்கிறீங்க. ஆயிட்டு மாணிக்கம், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நீங்கள் தமிழ் எந்த காலேஜ் படிச்சீங்க?
3: மணல்மேடு.
2: மணல்மேடு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பை தவிர வேறு என்னென்ன திறமையெல்லாம் உங்களுக்கு? எல்லா தரமான ஒரு குறிப்பிட்டு சொல்லலாமா, என்ன தரமா இருக்கு?
3: எல்லாமே
2: வெரி குட், சூப்பர். டிரைவிங், விவசாயம், அடையாப்பா, அடையாப்பா, உங்களை எல்லாமே அதான் எல்லாம் அதுபடி வரா இல்லையா? கபடியும் பண்ணுவீங்க. அதாவது இப்ப விவசாயம் வந்து வேணாம் வேணாங்கிறாங்களே, ரொம்ப சின்ன பண்ண இருக்கீங்க, எப்படி விவசாயத்தில் ஆரம்பம் உங்களுக்கு? அது சரி. உங்க வீட்டுல என்ன பண்றாங்க அப்பா அம்மாலாம்? விவசாயம் தான். அப்பா அம்மா பேரு? பன்னீர்செல்வி. ஓகே. வீட்டில் வேறு நீங்கள் ஒரு பையன் தானே? கூட வந்து அக்கா தங்கச்சாரு இல்லையா? சரி, ஒரு காலேஜில் ஒரு நல்லா படித்து மதிப்பு எடுக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நல்லா எடுத்துருப்பீங்க. ஒரு ஒரு மாணவருங்கிற முறையில் உங்களை மாரி சக நண்பர்களுக்கு எப்படி மதிப்பெண் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். நல்லா எடுக்கணும்னா என்ன செய்யலாம்?
3: படிக்கணும்.
2: படிக்க நல்லா படிக்கணும். ஓ, வின்னர் வந்தால் ஓகே. வின்னர் வரல, ரன்னர் வந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? எங்கள் கடற்கரை காத்தல நல்லா வாங்கிட்டீங்களா? கோட்டைக்கு அடிக்கிட்டு போவீங்களோ? போவீங்க, பதில் நினச்சா போவீங்களா? சரி. உங்களுக்கு பிடித்தமான பாட்டு சொல்லுங்க.
3: வேங்கையப்படத்துலேருந்து.
2: வேங்கையப்படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும்?

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5:15.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பண்பலையில் நேயர்களை கேட்டு ரசிக்கலாம் உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை அலைவசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: காட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
9: காரைக்கால் GL மருத்துவமனை,
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: GL மருத்துவமனை
10: காரைக்கால்.
8: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
11: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
11: VPN கண் மருத்துவமனை.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
15: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
16: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: இணைந்திருக்கும் நேயர்களை அலையோசை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவாக அளிக்கும் இந்த பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று தென்னாப்பிரிக்கா அம்மன் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல

0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: தென்னாப்பிரிக்காவில் பல புகழ்பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்கள் அமைந்திருக்கின்றன. அங்குள்ள தமிழர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரால் இக்கோவில்கள் வழிபாடுகளும் திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில். தென்னாப்பிரிக்காவில் டர்பன் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: திருமணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள்
2: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராசியார் கோயில்,
0: மயிலாடுதுறை. ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தென்னாப்பிரிக்கா அம்மன் கோவில்கள், மாரியம்மன் திருக்கோயில், பிரிட்டோரியா பகுதியில் உள்ள மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில்களில் ஒன்றாகும். தென்னாப்பிரிக்காவின் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட இக்கோவிலில் அம்மன் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. மத்திய டர்பன் பகுதியில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு முதன்மை தலமாக இருந்தாலும் இங்குள்ள மாரியம்மன் கோவில் சந்நிதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் வழிபாடு செய்கிறார்கள்.

வருகின்றனர். ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற தமிழ் மக்களால் தொடங்கப்பட்டது. இங்கு திரௌபதி அம்மன் வழிபாடு மற்றும் தீமிதி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பீட்டர் மெரிட்ஸ்பர்கில் குவாசலு நடால் மாகாணத்தில் உள்ள முக்கியமான காளியம்மன் கோவில் காளி பூஜை, நவராத்திரி மற்றும் ஆடி மாத வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன.

0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்களே, இன்று சக்தியின் திருவிழா, ஆடி மாத சிறப்பு தொடர். தென்னாப்பிரிக்காவில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களின் சிறப்பு பற்றி அறிந்தோம்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஜாலி அப்ரகாம் குரலில்.

0: நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய சக்தியின் திருவிழா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: Mr. Kharge, he wants to misuse it every single time. We cannot accept this, and the other members who have submitted notices should also get an opportunity. Every time in the name of the leader of the opposition, they keep raising the same single issue all day long.
1: The Lok Sabha has passed the Appropriation No. 3 Bill 2026 today. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman today introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the NEET paper leak issue. Union Minister for Petroleum and Natural Gas Hardeep Singh Puri today said that India has witnessed no fuel dryouts or supply disruptions amid the global energy crisis. He also said that India maintained more than adequate fuel stocks and ensured 100% availability of household liquefied petroleum gas LPG and liquefied natural gas LNG during the period. In a social media post, Mr. Puri informed that he chaired a meeting of the consultative committee of the Minister of Petroleum and Natural Gas in New Delhi. The Union Minister added that during the meeting, he briefed the members on the measures taken by the government to safeguard the country's energy needs. India's termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as a complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
2: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured, as you have seen. The Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
1: Benchmark domestic equity indices ended in the negative zone today, snapping a four-day gaining streak. The Sensex shed 210 points to close at 78,429. The Nifty dropped 159 points to settle at 24,615. In badminton, Indian shuttlers began the campaign at the Korea Masters, a BWF Super 300 tournament in the South Korean city of Asan today. Men's doubles pair of Krishna Prasad Garaga and Prithvi Krishnamurthy Roy has progressed to the second round after defeating the Thai combination in the opening round today. Tushar Suvir lost to Shogo Ogawa of Japan 21-10-21-17 in the qualifiers round of the men's singles. And that is the end of this news bulletin.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் மூன்றாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்த நாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் மூன்றாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
4: இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கடந்த 2023 மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் கொண்டு வந்தார். உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அதிகம் ஈர்க்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் வகை

0: வருமான வரி சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை திருத்துவதற்கான மசோதாவையும் அவர் அவையில் அறிமுகப்படுத்தினார். நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு மற்றும் உறுதிமொழி குழுவின் அறிக்கைகளும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் மாநிலங்களவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிறப்பு இறப்புகள் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுவதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன.
1: நாடாளுமன்றத்தின் அமர்வு காலத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழுவினர் நடத்தும் மங்கள் மிலன் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது. திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்த இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சியின் எம்பிக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உஸ்பெகிஸ்தான்

0: மத்திய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்த இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சியின் எம்பிக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு பக்தியார் சைடோவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நாடாளுமன்ற ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடுகள், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகள் மூலம் மேலும் வலுப்படுத்துவது குறித்து பயனுள்ள விவாதங்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றன. இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நாடாளுமன்ற நட்புறவு குழு கடந்த மார்ச் மாதம் அமைக்கப்பட்டதை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சமூக ஊடக பதிவு ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிகளுக்கான சர்வதேச கழகத்தின் தலைவர் என்ற முறையில் இன்று புதுடில்லியில் இந்தியாவிற்கான கஜகஸ்தான் தூதர் திரு அஸ்மத் எஸ்கராயேவை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் தேர்தல் நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகுந்த அனுபவம் மற்றும் வளர்ச்சி நோக்குடன் கூடிய திரு ரங்கசாமியின் தலைமைத்துவத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரங்கசாமி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ தாம் வேண்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, மணிப்பூர் முதலமைச்சர் திரு யூ நாம் கேம்சன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடகத்தில் செய்திகள் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சரின் வீட்டிற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் பொருளாதார குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களில் 274 பேர் கடந்த 5 காலத்தில் விசாரணைக்காக மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளை கையாளுவது குறித்து அரசு தனி சட்டம் ஒன்றை இயற்றி தொழில்நுட்ப ஆதரவுடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பு ஒன்றையும் உருவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றவாளிகளை தேடிப்பிடிக்க இன்டர்போல் அமைப்பினர் மூலம் பிறப்பிக்கப்படும் ரெட் கார்னர் நோட்டீஸ்களின் எண்ணிக்கையும் கடந்த 3 கணிசமான அளவில் அதிகரித்துள்ளது. இதற்கென உலக அளவிலான தேடுதல் பணிகள், உலக நாடுகளுடன் வலுவான ஒருங்கிணைப்பு, திறன்மிகு ராஜதந்திரம் ஆகிய மும்முனை உத்திகளை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
0: காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை இன்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பெண்களை அவமதிக்கும் விதத்தில் திரு உதயநிதி பேசியதாக தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போலீஸ் நடவடிக்கை குறித்து தகவல் கிடைத்தவுடன் உதயநிதி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு மீது பின்னர் நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் போலீசார் இன்றைய தினத்திற்குள் விசாரணைகளை முடித்து திரு உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விசாரணைகளுக்கு திரு உதயநிதி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் திரு உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 5, 8, 12, 19, 22, 26 மற்றும் 29 தேதிகளில் புதுச்சேரி திருப்பதி மேமு எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்க

என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதே நாட்களில் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மேமு பாசஞ்சர் ரயிலும் புதுச்சேரிக்கு பதிலாக விழுப்புரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் மேற்கொள்ளப்படும் பொறியியல் பணிகள் காரணமாக இம்மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதே பாதையில் செல்லும் வேறு பல ரயில்கள் இயக்கப்படும் நேரத்திலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேரளத்தில் அனைத்து 14 மாவட்டங்களுக்கும் இன்று அதி கனமழை குறித்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 16 பேர் மழை காரணமான சம்பவங்களில் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். மலைச்சரிவு ஆபத்து அதிகம் உள்ள இடங்களிலிருந்து விலகி இருக்கும்படி கேரள அரசு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மற்றும் புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பொருளாதார குற்றவாளிகளில் 274 பேர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:20.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. இந்த உலகத்துல மிகவும் ஆபத்தான உயிரினம் இது. எங்கேயோ கேட்ட கதை ஒண்ணுங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சிக்கு ஒரு மூணு விதமான பெட்டிகள் வச்சிருக்காங்க. ஒரு பெட்டியில இதுக்கு கொடுக்கில் விஷம் இருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு பல்லில் விஷம் இருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கு. மொதல் பெட்டியை திறந்தா தேல் இருக்கு, ரெண்டாவது பெட்டியை திறந்தா பாம்பு இருக்கு, மூணாவது பெட்டியை திறந்தா அதுல ஒரு கண்ணாடி இருக்கு. யார் பாக்குறாங்களோ அவங்க உருவம் தெரியுது. உண்மையிலேயே இந்த விலங்குகள் சொல்றோம் இல்லையா, சில உயிரினங்கள் நமக்கு அதன் மூலியமா வர்ற விஷம் உடல் வலியை தரலாம். ஆனா சில மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களும் கசப்பான சொற்களும் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்துறாங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. நீதி வென்பாள் ஒரு பாட்டு, யார் யாருக்கு எங்கெல்லாம் விஷம், நிறைவாக ஒரு அழகா ஒரு சிந்தனையை சொல்லி பாருங்க. அந்த கடைசி செய்திதாங்க ரொம்ப சிறப்பானது. ஈக்கு விடம் தலையில் எய்தும் இருந்தேலுக்கு வாய்த்த விடம் குடுக்கில் வாழுமே, நோக்கரிய பைங்கன் அரவுக்கு விடம் பல்லளவே, தொச்சு நறுக்கு அங்கம் முழுவதும் இடமே ஆகும், தீயவர்களுக்கு உடம்பு முழுத விஷம் சொல்றார். பாட்டு சொல்றது பாருங்களேன், ஈக்கு தலையில இருக்கு, தேலுக்கு நஞ்சு அதோட குடுக்கல இருக்கு, பாம்புக்கு நஞ்சு அதோட பற்கள் இருக்கு. ஆனால் தீய குணமுடைய மனிதர்களுக்கு, நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த தீயவர்களுக்கு மட்டும் உடல்ல இல்லைங்க, அவருடைய எண்ணத்துல சொல்லுல செயல்ல எங்க பார்த்தாலும் அந்த நச்சுத்தன்மை அந்த விஷம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த புலவர் சொல்றாரு. பாடல படிச்சோன்னா நமக்கு எதுல இருக்கிற யார் யாரை பத்தியோ நம்ம யோசிக்கிறோம், அவருடைய தீய பண்புகள் பத்தி யோசிக்கிறோம், அவங்க உடம்புல எல்லாம் இருக்கிற விஷம் பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஒண்ணு யோசிக்க மறந்துடுறாங்க, நம்ம பத்தி. இந்த பாடல் பிறரை பற்றி சிந்திக்க சொல்றதோ இல்லையோ, நம்ம பற்றி நாம் எப்படி இருக்கிறோம், நேரத்திற்கு தகுந்தவாறு நாயா நரியா பூனையா நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் யாருடைய மனதையாவது காயப்படுத்துகிறதா, நம்முடைய பொறாமை கோபம் வஞ்சகம் பொய் இது யாரையாவது பாதிக்குதா, யாரோட நிம்மதியா கெடுக்குதாங்கிற கேள்வி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணுங்க. நல்ல மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் நிம்மதியை விதைப்பான், தீய மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் குழப்பத்தை விதைப்பான். ஆகவே உடலில் இருக்கும் நஞ்சை விட மனதில் இருக்கிற நஞ்சுதாங்க மிகவும் ஆபத்தானது. நஞ்சை அகற்றும் மருந்து அன்பு பண்பு கருணை நல்ல சிந்தனை. பாம்பின் நஞ்சு உயிரை காயப்படுத்தலாம், மனிதன் கெட்ட குணம் பல உயிர்களின் மனத்தை காயப்படுத்திவிடும். எனவே நம்முடைய சொற்கள் நஞ்சாக அல்ல நம்பிக்கையாக இருக்கட்டும், நம்முடைய செயல்கள் காயப்படுத்தாமல் காக்கும் பண்புடையதாக இருக்கட்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று, தீயவர்களை வெறுக்க வேண்டும் அவருடைய பழகக்கூடாதுங்கிறது இந்த சிந்தனை இல்லைங்க. நம்மட்ட இருக்கிற தீய குணங்களை அகற்ற வேண்டும் என்கிற உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்கள் கேட்கலாம், பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனிஷ்க் ஜுவல்லரி, காரைக்கால் பி எஸ் அர்த்தங்க மாளிகை. திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் வழங்கும் இசை தோரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியன் சூப்பர் கோடு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு. அரியலூர் மாவட்டம் கார்குடி ஜி சூரிய நாராயணன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் இஜிஸ் கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள்.

0: இரவு 10 மணிக்கு தனுஷ் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். 10:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC-இன் நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஏஜிஸ்பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா. தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பால்.
1: மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தில் வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு NR இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும், பின்னர் இன்று காலை 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர்

0: அமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்கள் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக்க தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும்

0: 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல், திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரங்கள்.
3: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
4: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம், திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
9: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
10: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
9: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
11: காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
12: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு

0: கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாடு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள்.
10: ஈவினிங் டைம் 4:00 மேலே எவ்வளோ நல்லா வேணாலும் பசங்களை இப்போ விளையாட விடலாம். பட் 10:00 to 4:00 வந்து குழந்தைங்க கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதுமாதிரி வயசானவங்களுக்கும் தவிர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு டைம்லையும் வந்து பசங்களை இவ்வளோ நேரம் வேணாலும் விளையாட விடலாம். இன்னொன்று, விட்டமின் டி வந்து இந்த லாங் சன்ரேஸ் எப்போ இருக்குமோ அப்போ தான் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ரேஸில் இருக்கிற யூவி ரேஸில் இருக்கிறதுல விட்டமின் டி நம்ம ஸ்கின்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஸ்கின்ல இருக்கிற எர்கோஸ்டிரால்ங்கிற காம்பனன்ட் தான் விட்டமின் டியாக மாறும். அது வந்து இந்த லாங் சன்ரேஸ் இருக்கிறது, எல்லோ கலர் சன்ரேஸ் இருக்கிறது சொல்லுவாங்க. அது வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 5:00 இருக்கிற மாதிரி இருக்கிறதுல தான் நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பிள்ளைங்களை விளையாட விடலாம். கண்டிப்பாக 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் குழந்தைங்களை வெளியில் விளையாட விடுறதை தவிர்க்கணும்.
11: பொதுவாகவே வந்து இந்த கோடைக்காலம் வந்துடலே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல லைட்டாக அலர்ஜி மாதிரி இருக்கும், வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக பிரத்யேகமாக வந்து இந்த பவுடர்ஸ்லாம் கடையில் கிடைக்கிது, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சன்ஸ்கிரீன் இந்த மாதிரிலாம் கூட குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் சேஃபா டாக்டர்?
10: குழந்தைங்களுக்குன்னு உள்ளது பவுடர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க தான், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி டைமில் வந்து வேர்க்குரு, வேனல் கட்டி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஸ்கின் வேர்க்கிறத விட இதெல்லாம் போட்டுருவோம், அதை மாஸ்க் பண்ணிட்டோம்னாலே அது நார்மலாக வெளியேற வேர்வை வந்து வெளியேறாது. அதுக்கு பதிலாக பசங்களுக்கு வந்து வெளியில் விளையாடும் போது பருத்தினால ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான நல்ல ட்ரெஸ்ஸஸ், லூஸான ட்ரெஸ்ஸஸ் போட்டு விட்டுட்டாலே போதும். வேர்க்குரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால பசங்களை வந்து மார்னிங் ஈவினிங் 2 வேளை குளிக்க வைக்கலாம். அது மாதிரி நம்ம வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் வந்து எல்லா டைமும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, எல்லா குழந்தைங்களுக்கும் அப்ளை பண்ண முடியாது. நார்மலாக நம்ம வந்து தேங்காய் கையில் அப்ளை பண்ணிவிட்டாலே அது வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் சன்ஸ்கிரீன். அது தேங்காய் லைட்டாக மேலே ஒரு லேயர் தடவி விட்டுட்டு பசங்களுக்கு வெயில் அழைச்சிட்டு போனால் அதோட பாதிப்பு வந்து கம்மியாகும். எப்போதும் சன்ஸ்கிரீன் போடணுங்கிறது அவசியம் கிடையாது.
11: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயும் இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ அவங்களுடைய உணவு முறைகளை எப்படி மாற்றி இந்த வெயில் காலத்தை கடக்கலாம் டாக்டர்?
10: ஸ்கூல்லனால் அவங்க வந்து மோஸ்ட்லி இன்டோரில் தான் இருப்பாங்க, பிடி பீரியட், லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி தவிர்த்து பாக்கியெல்லாம் வந்து அவங்க ப்ரொடெக்டடாக தான் இருப்பாங்க, சன்லைட் இல்லாமல். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து இப்போ வந்து ரெகுலராக ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஸ்கூல்லலாம். அது வந்து இந்த வறுத்தது பொறிச்சது அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் இல்லாமல் நேச்சுரல் நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் சாலட், ஒரு வெஜிடபிள் சாலட், வெள்ளரிக்காய், தக்காளி அது மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வெஜிடபிள் சாலட்ஸோ இல்லை வந்து பழங்கள் வந்து தோல் நீக்கிட்டு கழுவிட்டு அதை வந்து கட் பண்ணி அவங்களுக்கு சாலட்ஸ் மாதிரி இந்த மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொடுக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து கொடுத்தா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஜூஸஸ், நிறைய சர்க்கரை சேர்க்காமல் நேச்சுரலாக அவங்க வந்து ஜூஸாக குடிப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட சேர்த்து அவங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம். எப்போதுமே நம்ம நார்மலாக ஒரு பாட்டில் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த ஸ்கூல் வந்து இன்னும் ஒரு ஏப்ரல் ஃபுல்லாக வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் இருக்கும், எக்ஸாம் டைமாகவும் இருக்கும், அதனால அவங்களுக்கு ஒரு 2 பாட்டில் தண்ணியாகவும் கொடுத்து அனுப்பலாம். அதில் வந்து ஒரு சின்னது அளவு வேணும்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுத்து அனுப்பிட்டு அவங்கள வந்து அதை குடிக்க வைக்கலாம் ஸ்கூல் டைம்ஸில்.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறை

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமை வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3

0: பொன்மலையில் நேர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா,
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும். உங்கள் எஸ்எம்ஆர் டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை மாலை 5 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் SMRT 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 மட்டுமே, July 31 to August 3. உங்கள் SMRT 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சிமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் SMRT 10 ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைவால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்தலைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தோரிகை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது மண்டேலா திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் தனுஷ் ஜுவல்லரி.
0: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இசை தொரிகை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல். சர்தார் திரைப்படத்திலிருந்து ஆதித்ய பத்ரா குரலில் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் ஒலிக்கிறது.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: நேர்களுக்கு உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: இசைத்துறை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து சியான் ரோலன் பத்மலதா குரலில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: பன்மலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம்

0: அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும், இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறி என்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யலை, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்ணுறாங்க.

0: ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்றைக்கும் கைத்தறியில் எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில் ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
1: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபுல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 7:25.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: ஜல் சக்தி அபியான். நீரின்றி அமையாது உலகு என்றார் ஐயன் திருவள்ளுவர். ஆனால் இன்றைக்கு நமது ஆறுகளும் ஏரிகளும் நிலத்தடி நீர்மட்டமும் வேகமாக குறைந்து வருகின்றன. இந்த நிலையை மாற்றி நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய அரசின் மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் இயக்கமே ஜல் சக்தி அபியான். இந்த திட்டம் மழைநீரை சேகரிக்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் நோக்கம் கேட்ச் த ரைன் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ். மழைநீர் எங்கு விழுகிறதோ, எப்போது விழுகிறதோ, அங்கேயே அதை சேகரிப்போம் என்று. இதுவே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பருவ மழை காலங்களில் பெய்யும் கோடிக்கணக்கான லிட்டர் மழைநீர் பயன்படுத்தப்படாமல் கடலில் சென்று வீணாக கலக்கிறது. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே தயார் நிலையில் இருந்து விழும் ஒவ்வொரு மழை துளியும் பூமிக்குள் செலுத்துவதே இதன் அடிப்படை நோக்கமாகும். முக்கிய

0: செயல்பாடுகள். இத்திட்டம் நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் 5 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. முதலாவதாக, மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள். வீடுகள், பள்ளிகள், அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் கட்டாய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல். இரண்டாவது, பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல். பாரம்பரிய குளங்கள், ஏரிகள், கிணறுகள் மற்றும் ஊரணிகளை தூர்வாரி புதுப்பித்தல். மூன்றாவது, நிலத்தடி நீரை செறிவூட்டுதல். பயன்பாட்டில் இல்லாத பழைய ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் ஊடுருவும் உராய்வு குழிகளாக மாற்றுதல். நான்காவது, நீர் ஆதாரங்களை வரைபடமாக்கல். செயற்கைக்கோள் மற்றும் GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் கணக்கெடுத்து வரைபடமாக்குதல். ஐந்தாவது, ஜல் சக்தி மையங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வையும் ஆலோசனைகளையும் வழங்கும் அறிவு மையங்களை அமைத்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பருவமழையை பெருமளவில் நம்பியிருக்கும் மாநிலமாகும். வருமுன் காப்போம் என்பதே நீர் மேலாண்மையின் ரகசியமாகும். தண்ணீர் என்பது வெறுமனே ஓர் இயற்கை வளம் அல்ல, அது நமது எதிர்கால சந்ததியின் வாழ்வாதாரமாகும். நாம் அனைவரும் நமது வீடுகளிலும் பணிபுரியும் இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை சரியாக பராமரிப்போம். ஒரு துளி மழைநீரை கூட வீணாக்காமல் பூமி தாய்க்கு திரும்ப கொடுப்போம். மழை துளி எதிர்காலத்தின் உயிர் துளி.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயனை பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: பூங்குடி, எங்க வீட்டு கருப்பாட்டு குட்டி இங்கேயா வந்துச்சு?
2: சுபாக்கா, நேத்திதான் வெள்ளாட்டுக்குட்டி எங்க வீட்டுக்கு வந்துச்சு, அத போன்னு தரத்தி விட்டேன். இப்ப கருப்பாட்டு குட்டியை காணும்னு தேடுறீங்களே?
1: ஆமா பூங்குடி, காணும்.
2: ஆடு வாங்கி வளர்த்தா மட்டும் பத்தாதுக்கா, அத சரியான முறையில பராமரிச்சுட்டு வரணும். என்ன சொல்றது உங்களை?
1: பூங்குடி, ஒரு ஆட்டுக்குட்டிய பாத்தியான்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய அறிவுரை தேவையா? அந்த கருப்பாட்டு குட்டி இங்கதான் இங்க நிக்கும், நானே தேடிக்கிறேன் பூங்குடி.
2: சரி, வந்ததும் வந்துட்டீங்க, உட்காருங்க. விவசாய நிகழ்ச்சி கேக்குற நேரம் ஆயிடுச்சு, நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிப்போம்.
1: தெரியும் பூங்குடி, ஆடு வளர்ப்பு பத்தி பேச போறாங்களாமே.
2: வெறும் ஆடு வளர்ப்பு இல்ல சுபாக்கா, பரன்மேல் ஆடு வளர்ப்பு.
1: அப்படியா? யார் எங்க இருந்து?
2: இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில இருந்து கார்குடி கிராமம் ஜி சூரிய நாராயணன் அப்படின்றவங்க அவங்க வளர்த்துட்டு வர பரன்மேல் ஆடு வளர்ப்ப பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
1: அப்ப கண்டிப்பா கேக்கணும் பூங்குடி. இத தெரிஞ்சுகிட்டா இந்த மாதிரி பரன்மேல் ஆடு வளர்த்தா அதிகமா மேய்ச்சலுக்கு விட தேவை இல்ல, நம்மளும் தேடி அலைய வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா சுபாக்கா, உங்க கருப்பாட்டு குடி கூட உங்க கூட இருக்கும். உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தர ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.

0: ஐயா
1: வணக்கம்.
0: முதல்ல உங்களை பத்தின அறிமுக நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
1: என் பெயர் சூரிய நாராயணன். அரியலூர் மாவட்டம் கார்குடிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். இப்பொழுது வயது எனக்கு 80 வயது. நான் ஆட்டு பண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொழுது போன நேரத்தில், நமக்கு வயசான நேரத்தில் பொழுதுபோக்குக்காக இதில் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
0: எத்தனை ஆண்டுகளாக ஆட்டு பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கு?
1: இன்னைக்கு ஒரு 5-6 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன். 5-6 வருஷமும் ஆட்டு பண்ண வச்சுட்டு இருக்கிறேன். அதில் முதல்ல தினை பெட்டை ஆடுகளாக வாங்கி வளர்த்தேன். அது குட்டி போட்டுது வளர்த்தேன். அப்புறம் எனக்கு வயசாகி போச்சு. அந்த குட்டியை வந்து காலையிலையும் மாலையிலையும் தாயிட்டிருந்து பிரித்து அடைச்சி 1.5 மணி நேரம் தான் பால் குடிக்க விடணும். பாக்கி நேரம் பிரித்து தனியாக தான் அடைக்கணும். ஆட்டியும் பிள்ளையும் ஒன்றாவே விட்டுருந்தா சரியான வளர்ச்சி வராது. அது என்னால் அந்த 30 நாளைக்கு மேலே அந்த குட்டியை பிடிக்க முடியல. துள்ளி துள்ளி ஓடிபிடிது. அதனால் இப்போ நான் வெறும் கிடா குட்டியாக வாங்கி வளர்த்துருக்கேன். ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்ப்பேன். மேய்ச்சலுக்கெல்லாம் போகிறதில்ல. பண்ணை முறையில் பரன் போட்டு முதல்ல தரையில் வளர்த்தேன். அப்புறம் அதனுடைய லாபம் நஷ்டம் கணக்கெல்லாம் லாபம்னு முடிவு பண்ணேன். இப்போ நான் பரன் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
0: வயசுக்கு
1: தகுந்த மாதிரி இளமையான வயசுக்காரவங்க மேய்க்கக்கூடியவங்க பெட்டை ஆடு வாங்கி வளர்க்கறது சோ பெஸ்ட். அவங்க ஏன்னா அவங்களால அந்த குட்டியை தனியா பிரிச்சு அடக்க முடியும். என்னாட்டும் வயசானவங்களுக்கு வெறும் கிடா குட்டியா வாங்கினா 5 மாசம் 4 மாசத்துல ஏடிஎம்ல போய் கார்டு எடுத்து போய் பணம் எடுக்கிறது மாதிரி உடனே எடுத்துக்கலாம். அதனால ஆனா அந்த பெட்டையாடு வளர்க்கறது ஒரு டைம் தான் முதலீடு. திருப்பி முதலீடு தேவையில்லை. இதை நாங்க வித்துட்டு திருப்பி மறுபடியும் சேல்ஸ் பண்ணணும். அது எங்க வயசானவங்களுக்கு பொருத்தம். சின்ன வயசுக்காரங்களா நேரடியா பெட்டையாடு வாங்குறது தான் லாபம்.
0: இப்போ பரண்மில்லா முறையில தான் நீங்க ஆடுகளை வளர்த்துட்டு வர்றீங்க. ஏதாவது ட்ரைனிங் போனீங்க?
1: கட்டாயமா ஆடு வளர்க்கணும்னு சொன்னா நான் நிறைய ட்ரைனிங், நானும் பயிற்சி, இந்த கேவிக்கேலி நிறைய ஆடு வளர்ப்பு பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. பல தடவை நான் பயிற்சி வந்திருக்கிறேன். அதே மாதிரி கட்டாயமா உடனே இளைஞரா இருந்தாலும் முதியவரா இருந்தாலும் உடனே அந்த தொழில குதிச்சு வெற்றி பெற்றுள்ளான முடியாது. கட்டாயமா முன் அனுபவத்தை நிறைய பெற்றுக்கணும். அதுக்கு என்ன வழினா, எங்கெல்லாம் ஆடு வளர்க்கணும் நினைச்சிட்டீங்கன்னா ஆடு வளர்ப்பு எங்கெல்லாம் பயிற்சி தராங்களோ அங்கெல்லாம் கட்டாயமா போய் பயிற்சியை முதல்ல எடுத்துக்கணும். முதல்ல 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்து கத்துக்கணும். ஏன்னா தோல்வி இருக்கக்கூடாது. தொட்டதில் வெற்றி அடையணும்னா அப்படிதான் செய்யணும். அதனால 2வது, அனுபவம் உள்ளவங்களை நேரடியாக பேட்டி காணலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு நீங்கள் வாங்கிறது, அதெல்லாம் பேட்டி கண்டுட்டு இருக்கும்போது 2-4 வாங்கி வளர்த்து அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதில் இறங்கி ஆழமாக போகிறது ரொம்ப நல்லது.
0: நீங்கள் எந்த வகையான ஆட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள்?
1: ஆட்டில் பல ரகம் இருக்குது. மேச்சேரி இருக்குது, போயர் இருக்குது, கட்டப்பா ஆடு இருக்குது, தலைச்சேரி ஆடு இருக்குது. இதையெல்லாம் நான் அரியலூர் மாவட்டமாக இருக்கிறதால மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில்ன்னு இல்லை, டோட்டலாக இறைச்சிக்கு தான் ஆடு வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கொடியாட்டு வகை தான் இருக்கிற ஆட்டிலேயே சாலை சிறந்தது. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து கொடியாட்டை தேர்வு பண்ணி வளர்க்கறது தான் நல்லது. ஏன்னா அதனால கொடியாட்டு வாங்கி வளர்க்கறது தான் பெஸ்ட்டு. கொடியாடுன்னா அது வந்து தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் தான் இருக்குது. இப்போ அது அரியலூர் மாவட்டத்தில் பரவாயில்ல, எங்கேயும் கிடைக்குது. அந்த ஆட்டுக்குட்டி தான் வாங்கணும். அது நீட்டு ஓட்டாக இருக்கும், உயரம் இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டிங்கிறது சர்வசாதாரணமாக 50 கிலோ உயிரிடம் வரும். 50 கிலோ வந்ததுனாக்கா 30 கிலோ கறி வரும், மட்டன் வரும். அதனால் வந்து நீங்கள் அது வந்து கட்டாயமாக 6 மாதத்துக்குள்ள அந்த டார்கெட்டை நம்ம அடைய முடியும்.
0: வெறும்
1: கொடியாடு தான் வளர்த்துட்டு இருக்கோம். அதுதான் லாபம். நம்ம செய்யற தொழிலே லாபத்துக்காகவும் நம்ம பணம் வருவாய்க்காக தான் செய்யறோம். பாக்கி இன்னும் கட்டப்பள்ளலாம் இருக்குது. தலைச்சேரி ஆடெல்லாம் வாங்க வர்றவங்க சரியா சேல்ஸ் ஆகாது. இந்த டேஸ்ட், இந்த இறைச்சி குழம்பு வச்சாலே இந்த மனமே வேற, அந்த மனம் வேற. ரெண்டாவது, இதுதான் நல்ல லாபம். தலைச்சேரியில போயர்ல இன்னும் வெயிட் வரும், பீட் நிறைய வரும். ஆனா இதுதான் பெஸ்ட்.
0: சரிங்க.
1: ஆமா,
0: இப்போ நீங்க வளர்த்துட்டு வர கொடியாடுக்கு என்னென்ன பராமரிப்பு எல்லாம் நீங்க வரீங்க?
1: கொடியாடு வந்து பரண் மேல போட்டிருக்கதால காலையில எழுந்திரிச்சதும் கட்டாயமா அடர் தீவனம் கொடுத்துடுறேன். அடர் தீவனம்னா உளுத்தம் போட்டு, பைத்தம் போட்டு, பருத்தி கொட்டை, அதாவது பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, காச்சோளம், அதாவது கார்போஹைட்ரேட் 40%, 30% நார் சத்து, 30% புரதச்சத்து. இந்த விகிதத்தில் இதுக்கான ரா மெட்டீரியல், அந்த புரதச்சத்து எதெல்லாம் இருக்குன்னு நம்ம காட்டுக்கணும். நார் சத்து எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். எல்லா வகையான தோள்கள்லையும் நார் சத்து இருக்குது, அதில் 30%. கார்போஹைட்ரேட்டு, அரிசி, மாவுச்சத்து எல்லாத்துலேயும், மக்காச்சோளம், அரிசி, கோதுமை இதெல்லாம் இருக்குது. அது எது நமக்கு மார்க்கெட் ரேட்ல குறைச்சி விற்குதோ 40-30-30 விகிதாச்சாரத்துல நீங்க ரா மெட்டீரியல கலெக்ட் பண்ணி நம்மளே தயாரிச்சுக்கிறது ரொம்ப சாலா சிறந்தது. எந்த நிறுவனங்கள்ட்டையும் நீங்க போய் வாங்கினீங்கன்னா கண்ணுக்கு தெரியும் அவங்க எத்தனை சதவீதம் கலந்துருக்கிறாங்க, என்ன பண்ண, எல்லாரும் லாப நோக்கத்தோட தான் வாழுறாங்க. அவங்க மறைமுகமா நம்மள கார்போஹைட்ரேட்ட குறைச்சிருக்கலாம், புரோட்டீன்ல குறைச்சிருக்கலாம். அதனால நீங்களே தயாரிச்சுக்க 40-30-30 மினரல்ஸ் 20%, 100க்கு 2.

0: கிலோ. அதே மாதிரி கல்லுப்பு ஒரு கிலோ. இதாங்க இவ்வளவுதான் அடர் தீவனங்கிறது. அதுக்கு மேல அடர் தீவனத்தை போட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற கடலை கொடியோ பசுந்தீவனம் பசுந்தீவனம்னு சொல்லி போறீங்கன்னாக்க சூப்பர் நேப்பியரு, ரெட் நேப்பியரு, வேலி மசாலு, ஜிஞ்சுவா புல்லு, மல்பரி செடி, சவுண்டல், இது எல்லாம் அடர்த்தி பசுந்தீவனம் தான். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கு தக்கபடி. சவுண்டல் என்பது மரமா இருக்கிறது. அந்த மரத்துக்கு உள்ளேயே ஊடாலேயே நீங்க மல்பரி செடியை வளர்க்கலாம், கொஞ்சோண்டு ஜிஞ்சுவ நடலாம். எல்லாம் இன்புட் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்படியே வந்தீங்கன்னா அறுத்து கலப்பு தீவிரமா அறுத்து அருவாளர்ல நறுக்கியும் போடலாம், சாஃப்ட் கட்டரை வாங்கி நறுக்கியும் போடலாம். இது கொஞ்சம் போட்டா போதும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். அகத்தி, அகத்தியெல்லாம் முக்கியமான புரோட்டீன் நிறைய இருக்குது. அகத்தியெல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன், இது இப்படிதான் நான் வச்சிருக்கேன். ஒரு நேரம் உங்கள்கிட்ட உலர் தீவனம் கடலைக்கொடி போடலாம், வைக்கோலே போடலாம். இப்படி போட்டீங்கன்னா தண்ணியை வந்து நீங்க தரதுலாம் சொல்லுவாங்க, சோள மாவை அரைச்சி தண்ணி ஊத்துறது, புண்ணாக்க ஊரைச்சி தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் குடிச்சீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி சில சில பேருக்கு, நமக்கே மனிதனுக்கு பாருங்க, ஒருத்தருக்கு இட்லி நிறைய பிடிக்கும், ஒருத்தருக்கு இடியாப்பம் நிறைய பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்க தின்னுட்டு வயிறு அஜீரணம் வந்துடும். அதே போல ஆட்டுக்குட்டியும் புண்ணாக்கு தண்ணி வச்சுக்கோன்னா, இல்ல மக்காசோள மாவு போட்டு வச்சுக்கோன்னா, அளவுக்கு மிஞ்சி குடிச்சிட்டு டைஜஷன் ஆகாம இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடர் தீவனத்திலே எல்லா சத்துக்களையும் 40-30-30 விகிதத்துல கொடுத்துட்டு, பச்சை தண்ணியை வச்சுக்கோன்னா, வெறும் தண்ணி வச்சுக்கோன்னா அளவுக்கு மிஞ்சி குடிக்காது, அது சீரான வளர்ச்சி இருக்கும். முறையா அடர் தீவனம் திறப்பும் போது முறையா அதுக்கு ஊட்டச்சத்து போய் சேர்ந்துரும், நல்லா வளரும்.
1: ஐயா நீங்க என்ன ஐயா படிச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஆடு வளர்ப்புல கால்நடை மருத்துவரால் நீங்க பேசிட்டீங்க.
0: நான் வந்து அந்த காலத்துல 1968 SSLC 70-72 நான் சத்துணவு அமைப்பாளர் வேலை பார்த்தேன். ரெண்டாவது ஆடுன்னு வாங்கினேன், நோய் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கிட்டு வந்தா ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பரேஷன் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களுக்கு தாயமா சளி தான் வரும். அந்த சளி மூக்கல லேசா தண்ணி மாதிரி கசியும். அப்பவே நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு என்ட்ரோஃப்ளக்சின் இருக்கு, என்ட்ரோஃப்ளக்சின் ப்ரோமோகோவின்ஸ்னு ஒரு மருந்து இருக்கு. அது 3 மில்லி 3 மில்லி ஒரு 5 வேளை போட்டீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிடும். அதை நீங்க கவனிக்க தவறிட்டீங்கன்னா அந்த சளி மூக்கால ஒழுவ வந்துடும். அப்புறம் டைஜஷன் பிரச்சனை வந்து நீங்க கொடுத்த உணவு சரியா ஜீரணிக்க முடியாம அது கழிச்சல் வரும். கழிச்சல் வந்ததுன்னா இப்படி வந்ததுன்னா இது ரெண்டும் கழிச்சலும் சளியும் சேர்ந்து போச்சுன்னா அப்புறம் உயிர்கொல்லி நோய் BPR-ஆ மாறிடும். அதனால கட்டாயமா நீங்க நோய் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் மேலாண்மை ரொம்ப ஈஸி, நம்ம அருவத்தே பயிர் செய்யணும், காலந்தறிஞ்சு செய்யணும். ரெண்டாவது அப்படியே நடுங்கி போய் 4 காலும் ஒன்னா வச்சுக்கிட்டு சில குட்டி போய் நிற்கும், அதுக்கு என்ன உடனே டாக்டர், இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறாலும் டாக்டர் வாங்கிட்டு போயிடுவாரு. அதனால என்ன செய்யணும், அதுக்கு உடனே ஜுரங்கன்றிருக்குன்னு அழுத்தம், அதுக்கு மெலாக்சிம்னு ஒரு மாத்திரையை விற்கிது. அந்த மெலாக்சிம் மாத்திரையை வாங்கி அரை மாத்திரை உடைச்சி ஒரு 3-4 போட்டீங்கன்னா ஜுரம் சரியாயிடும்.
1: ஐயா இப்போ அந்த நீங்க வளர்த்துட்டு வர ஆட்டுக்குட்டிய கை வைத்தியம்லாம் உங்க காலத்துல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த முறைகள்
0: கை வைத்தியம் நிறைய செய்யலாங்க. கழியுது, சளி வருதுன்னு சொன்னீங்கன்னா ஓமவல்லி தழை, வேப்பம் பட்டை, வேப்பந்தழை, நுச்சி தழை, இதையெல்லாம் போட்டு நெருப்பு போட்டு அதுல கொஞ்சோண்டு நம்ம பாரத சாம்பிராணி கொஞ்சோண்டு போட்டு சம்பந்தப்பட்ட கட்டிருக்க லொகேஷன்ல நீங்க அப்படியே ஒரு 2 செட்டில போட்டு புகைச்சல விட்டீங்கன்னா எவ்வளவு பாப்புலேஷன் நீங்க வளர்க்குறீங்களோ அதுக்கு தக்கபடி ஊட்டிக்கணும். அந்த காற்றை சுவாசிச்சாலே முதல்ல வரும்போதே இதெல்லாம் நீங்க சளியே வர வேண்டாம், வராம இருக்கும் போதே இந்த புகைச்சல போடுறது ரொம்ப நல்லது. அப்படி லேசா உங்களுக்கு கழிச்ச வருதுன்னா சாதாரண கத்திரிக்காயை சுட்டு போட்டா போதும், ஊமத்தங்காயை சுட்டு போட்டாலும் போதும். இப்படி நாட்டு வைத்தியம் இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் அதை தாண்டி கழியுதுன்னா வீட்டுல தாளிக்கிற தாளிதம் பண்றதுக்காக பூண்டு முளவு சீரகம் எல்லாம் போட்டு கருடம் போட்டிருப்பாங்க, அந்த கருவடத்தை நல்லா கெட்டி தயிரில் கலந்து உள்ள போட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் சாதாரண இயற்கை முறை வைத்தியம். இயற்கை முறை வைத்தியத்திலையும் சரிபடலாம், நம்ம அலோபதியாவும் போய் செய்யலாம்.
1: இப்ப சளி இருமலுக்கு எல்லாம் ஐயா இப்ப கழிச்சலுக்கு சொல்லிருக்கீங்க,
0: ஆமா
1: சளி இருமலுக்கு ஆடு எப்படி பராமரிச்சுட்டு இருக்கு?
0: சளி இருமலுக்கு அதான் சளி பிடிக்குதுன்னு சொன்னாலே அந்த புகைச்சல போட்டா போதுமானது. அந்த புகைச்சல போட்டு லொகேஷனா அப்படியே ஒரு ரூம் அடைச்சு அது மட்டும் அந்த புகைச்சல சுவாசித்தாலே வராது. அதாவது ஆட்டை புதுசா வாங்கிட்டு வரணும்னு சொன்னாலே இந்த புகைச்சல 3 நாளைக்கு போட்டுட்டீங்கன்னா அந்த சளியே வராது. அதெல்லாம் கவனிக்க தவறிட்டாதான் இந்த சளி வரும். தப்பி தவறி உங்களுக்கு கழியுது ஆடுன்னு சொன்னா சாதாரணமா நாட்டு கத்திரிக்காய், நம்ம வீட்டுல குழம்புக்கு வாங்குற கத்திரிக்காயில 2 பிஞ்சுக்காயை சுட்டு நெருப்புல போட்டு சுத்து மேல் பாக்க மட்டும் அப்படி கருகன மாதிரி இருந்தா போதும். அந்த சூடு ஆற விட்டு பிசைஞ்சு அதுல போட்டுடலாம், இது ஒரு வைத்தியம். அப்புறம் கருவடத்தின் தயிரையும் போடலாம், 2-3 ஊமத்தங்காயை போடலாம், அது 4, இப்படி 4-5 வைத்தியம் இருக்குங்க. இதுல எதை வேணாலும் செய்யலாம்.
1: எல்லாத்துக்குமே இது 4 பண்ணாலே
0: கண்டிப்பா வந்தாலே சளியும் கழிச்சல் மட்டும்தான் வரும், இதுதான் பிரச்சனை. அப்புறம் ஜுரம்னு வரும். இது எல்லாம் சளி கழிச்சல் வர்றதுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த ஜுரமே வரும், இல்லைன்னா அது வரவே வராது. அதனால இப்படி நீங்க செய்தீங்கன்னா புதுமை அடைஞ்சவங்க நாளா கண்டிப்பா ஆட்டுக்குட்டியை கிடா குட்டியா வாங்கி

0: பார்க்கணும். இளம் பிள்ளைங்களா இருந்தா சின்ன வயசு, இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு வாரத்துக்கு முந்தி இதே என்கிட்ட சோழன் மாதேவியுள்ள கேவிக்கையிலிருந்து டாக்டர் அழகு கண்ணன் அவர்கள் சிவபுரம் கும்பகோணம் தஞ்சாவூர் ஜில்லால இருந்து சிவபுரம் ஒரு டீம் எல்லாம் 20-22 வயசு பையன். அந்த பையனை நேரடியா என்கிட்ட நான் சொல்றது வர முடியாது, அவர்கிட்ட போங்க அவர் நிறைய கிளாஸே எடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. நாலு பேரும் என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டா நான் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னொருத்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாருமே பிஇ தான் அவனும் அவங்களுக்கு ஒரு லைன். ஆனா இருந்தாலும் அவங்க தேடுதல் அவங்கள்ட்ட இருந்து என்னை தேடி வந்தாங்க. ஐயா நம்பர் எங்கேயோ நின்று போன் பண்ணி உங்க பேரு சூரிய நாராயணன், அவங்களை வந்து பார்க்கணும், இது மாதிரி சார் அழகு கண்ணன் சார் தான் நம்பர் கொடுத்தாரு அப்படின்னாங்க. வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். வந்து என் பண்ணையை பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு, தாத்தா இதுக்கு மேல தாத்தா என்ன நீங்க பயன்படுத்திங்க தான், உங்க பேரை பிள்ளை மாதிரி நினைச்சிங்க தானாங்க. கண்டிப்பா அப்படிதான்ப்பா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கூப்பிட்டுருக்குறாங்க. சிவபுரம் அந்த பையனோட போய் பார்க்கணும், அப்படி நிறைய பேருக்கு நான் உதவி செய்யறதுதான். இப்ப நானே இன்னைக்கு கூட என் ஆட்டுக்குட்டிக்கு ரெண்டு குட்டி உடம்பு சரியில்லை, அதை விட நான் இதை நாலு பேருக்கு சொன்னா அந்த நாலு ஆட்டுக்குட்டியோட 40 பேர் இதை பார்ப்பாங்களே, 40 பேருக்கு உதவி செய்யணுமேங்கிற நோக்கத்துல தான் நான் இங்க வந்தேன். அதனால கொடுக்குறேன். கட்டாயமா ஆடு வளர்ப்பு என்பது இன்னைக்கு இருக்கிற தொழில பெரிய தொழில், நல்ல லாபகரமான தொழில். கிடா குட்டியா வாங்கி வளர்த்தா கூட 6 மாசத்துல இன்னைக்கு 6000 ரூபாய் குட்டி வாங்கினா 6 மாசத்துல 12,000.
1: சரிங்க, அப்ப இந்த ஆட்டுக்குட்டி பராமரிக்கிற முறையை சொல்லிருக்கீங்க, எவ்வளவு பரப்பளவுல நீங்க இந்த ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்க?
0: இப்ப நான் வச்சிருக்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட்ல, கிட்டத்தட்ட 70 குட்டி வளர்க்கறேன். முதல்ல தரையில தான் வளர்த்தேன், அதுல 2 வருஷம் வளர்த்தேன். அதுக்கப்புறம் லேசா 3-4 அடி உயரம் ஒரு பரன் போட்டு வளர்த்தேன். சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னுட்டு இப்ப நான் வந்து 7 அடி உயரத்துல பரன் போட்டிருக்கேன், 600 ஸ்கொயர் ஃபீட் பரன் போட்டிருக்கேன். நல்லா செஞ்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கிறேன்.
1: இப்ப 600 ஸ்கொயர் ஃபீட்ல உங்க 70 ஆடுமே அந்த ஒரே கொட்டகை
0: ஒரே இடத்துல கீழே இறக்கி விடணுங்கிற அவசியம் இல்ல. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த புழுக்கையெல்லாம் அள்ளிக்கிட்டா போதுமானது. அதனுடைய யூரின் கீழே வந்துடும், புழுக்க கீழே விழுந்துரும், எந்த விதமான
1: நிலம்
0: ஒரே இடம் தான், அதனால ரொம்ப கூட வளர்க்கலீங்க. இப்ப நான் வச்சிருக்கிறது ஒரு 10 சென்ட் இருக்கும் சிஞ்சிவா போட்டிருக்கிறேன், ஒரு 5 சென்ட் இருக்கும் சூப்பர் நேபியர், வேலி மேசால ஒரு 2-3 சென்ட் தான் இருக்கும். இப்படிதான் நான் வச்சிருக்கிறேன். நிலம் வைத்த ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்கு. நிலம் முழுக்க தேக்க மரம், மகோக்கனி, அப்புறம் மிளகு எல்லாம் போட்டு மிளகு செடி அதில் வச்சிருக்கிறேன். அந்த மிளகு எல்லாத்திலையும் ஏற்றிருக்கேன். 3 வருஷத்துல தான் மிளகு காய்க்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு 2.5 வருஷத்துலேயே இப்போ மிளகு காய்ச்சிருச்சு. அதனால அந்த மரத்தில் இருக்கிற தழைகள்லாம் நான் வெட்டி போட்டுக்கிறேன்.
1: மிளகு காரமாக இருக்காதுங்களா ஐயா?
0: மிளகு காரமாக இருக்குங்க, மிளகு நல்லா இருக்கும்.
1: ஆடுகளுக்கு
0: ஆடுகளுக்கு மிளகு போட முடியாது, தழை அதுலேருந்து மரத்தில் நிறைய தழை வருதுங்கள்ல, அந்த தழையெல்லாம் கவாத்து பண்ணி போட்டுக்கிறேன்.
1: இப்போ ஆடுகளுக்கு நோய் மேலாண்மை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நேப்பியர் புல் எல்லாம் பெரும் 10 சென்ட்ல வளர்த்துட்டு வரீங்களா? முதல்ல அந்த கண்ணை எல்லாம் எங்க வாங்குறீங்க? எப்படி வந்துட்டு பசந்தீவனங்களை வளர்த்து?
0: தீவனங்கிறது சோழமாதேவி கேவிக்கையில வந்துதான் சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியர் வாங்கிட்டு போனேன். விதை ஜிஞ்சிவா பில்லு ஒரு ஃபார்மட்ல இருந்து வெளியில இருந்து வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பாக்கியெல்லாம் இந்த கோத்ரி கோஃபோர் எல்லாம் அதெல்லாம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ரெண்டாவது வயசு எனக்கும் 80 இருக்கதால அதான் அறுத்து கட்டுக்கொண்டு அந்த தூக்கி போட முடியாம இப்ப நான் வைக்கோலே போடுறதா தான் பிளான் இருக்கேன். வைக்கோல் போடுறேன், அடர் தீவனம் போடுறேன். வைக்கோல திங்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பா வெள்ளாடு திங்காத தீவனமே எதுவுமே கிடையாது. வெள்ளாடு திங்காத தீவனம் அதுல வந்து அப்புறம் தாது உப்பு கட்டிகள் நிறைய கட்டியிருக்கிறேன், 4 ரூமா வச்சிருக்கிறேன், 4க்கும் தாது உப்பு கட்டிகள் கட்டியிருக்கேன். அந்த தாது உப்பு கட்டியெல்லாம் நம்ம ஆடு கிட்ட போனாலே நம்ம வேட்டியெல்லாம் பிடிச்சிருக்கோம், ஆளை வந்து நக்கும் கடிக்கும். அது ஏன் கடிக்குதுன்னா அந்த தாது உப்புடைய அது உடம்புலேயே அது குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை நம்ம இந்த தாது உப்பு கட்டிட்டு நம்மள்ட்ட கிட்டே வராது, அதை போய் தேவைப்படும் போதெல்லாம் நக்கிக்கும். அதனால என்னன்னா அதுக்கு சமச்சீரான டைஜஷன் நடக்கும் முதல்ல, அதுக்கெல்லாம் நம்ம மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க, எல்லா டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க. நான் பிரைவேட்டாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டேன், வாங்கி நான் கட்டிட்டேன்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும்போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: புங்குடி, பரண்மேல் ஆடு வளர்ப்பை பத்தி சொல்லிட்டு இருக்க, அரியலூர் மாவட்டம் கார்குடி ஜி சூரியநாராயணன் அவங்க 5-6 வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்காங்களாம். ஆரம்பத்துல சாதாரணமா வளர்க்க ஆரம்பிச்சுங்க, இப்ப பரண்மேல் ஆடு வளர்க்கறாங்களாம்.
3: ஆமாக்கா, இவங்களுக்கு இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அவங்க ஊர்லயே இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்துலதான் பயிற்சிக்கு போய் கத்துக்கிட்டாங்களாம்.
2: அதுலயும் கொடியாடு வகை நல்ல லாபம் தருமாமே, என்னென்ன தீவனம் கொடுப்பாங்கன்னு கூட குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க.
3: அக்கா, ஆடுங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வந்துச்சுன்னா அதை எப்படி பராமரிக்கிறதுன்ற கை வைத்தியமும் சொல்லிருக்காங்க.
2: கவனிச்சம்புங்குடி, இந்த கை வைத்தியம் எப்பயாவது நமக்கு கை கொடுக்கும்.
3: சரி சரி, வாங்க அடுத்த பகுதியில இவங்க வளர்த்துட்டு வர ஆடு வளர்ப்ப பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: கர்ணா, இங்க வாங்குறீங்க, வேற எதுவும் பராமரிப்பு உங்க ஆடுங்களுக்கு?
5: மற்றபடி எந்த பராமரிப்பும் ஒரு பெருசா இல்லைங்க, இவ்வளவுதான். சளி, கழிச்சல், ஜுரம், இது மூணு தான், இந்த மூணு தான் மேஜர். அப்புறம் மாசம் ஒரு தடவை குடற்புழு நீக்கம் கட்டாயமா பண்ணியே தீரணும். அதுல வந்து முதல்ல என்ன போடுறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். 8ஆம் தேதியில இந்த ஆடு வாங்கியிருக்கிறோம், என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறோம், 8ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்லாம் மெயின்டைன் பண்ணணும். 8ஆம் தேதி நம்ம ஆட்டுகளுக்கு சளி பிடிச்சது, எல்லாத்தையும் டைரி மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நமக்கு லாபம் நட்ட கணக்கு பார்க்க முடியும். சும்மா நம்ம எதை செஞ்சாலும் லாபத்தை நோக்கி தானே செய்யறோம், அப்ப லாபம் நமக்கு நஷ்டம் தெரியணும். இப்ப விக்க போற அன்னைக்கு கொள்முதல் விலையும் பிளஸ் எக்ஸ்பென்சஸையும் கூட்டி எத்தனை ஆடு வச்சிருக்கீங்களோ அதால முதல்ல கட்டாயமா ஒரு டைரி ஒண்ணு மெயின்டைன் பண்ணணும். அந்த டைரி ஏன்னா, எத்தனாம் முதல்ல ஆடு என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம், ஒரு ஆட்டுக்குட்டினுடைய என்ன விலை, அது எத்தனை குட்டி வாங்கியிருக்கிறோம், இன்ட்டு போட்டு அவ்வளவு பிரிக்கணும். அப்புறம் டெய்லி நீங்க 5 மாசம் விலைக்கு கிடா குட்டியா வாங்கி 5 மாசம் வளர்க்குறீங்கன்னா அந்த தேதியில கட்டாயமா டி வார்மிங் பண்ணணும், குடற்புழு நீக்கம் செய்யணும், 8ஆம் தேதி செய்யணும்னு எழுதணும். அப்படியே அப்புறம் சளி பிடிச்சிருக்கோம், மருந்து வாங்கி போடுவீங்க, எதை பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து 5 மாசம் விற்கிறது 1 மாசம் என்ன செய்யணும்னா, மொத்த செலவு பிளஸ் அடக்க விலை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வர்ற டோட்டல் அன்னைக்கு மதிப்பு, அன்னைய ஆட்டுக்குட்டினுடைய மதிப்பு, அந்த மொத்த மதிப்பை எத்தனை குட்டி வச்சிருக்கோம் அதால வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது 1 ஆட்டுக்குட்டியினுடைய மதிப்பு. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி இடம் வச்சு பார்க்கணும். அப்ப இடம் வச்சா அன்னைக்கு 30 கிலோ உயிரிடம் இருக்குன்னா 3,618 கிலோ அதுக்கு கறி வரும்னு அர்த்தம். அந்த 18 கிலோவுக்கு நம்ம அன்னைக்கு என்ன விலை சொல்லணும், 18,000 விலை சொல்லணும். அன்னைக்கு நமக்கு அடக்கம் 9,000 வந்திருக்கலாம், இல்ல 10,000 வந்திருக்கலாம். அப்ப 18,000 விலை சொல்றோம்னா அவன் 1,000 குறைச்சு கேப்போம். நம்ம அதுக்கு தக்கபடி நம்ம பொசிஷன், வாங்குறவன் மனநிலை ரெண்டையும் பொறுத்து கட்டாயமா வித்துடலாம்.
4: இப்போ நீங்க வயது முற்பால நீங்க வெறும் கெடா குட்டி தான் வாங்கி வளர்க்குறீங்க.
5: ஆமா ஆமா.
4: இப்போ இதுக்கு முன்னாடி பெண் ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தீங்களா, அப்போ அது பிரசவ காலத்துல என்னென்னலாம் பராமரிக்கும்?
5: இல்ல, அதுல ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. எல்லா மாடு கண்ணு போடுறது மாதிரி ஆடு குட்டி போடுற மாதிரி தான், அது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது.
4: கொழும்பு உருவி விடு,
5: இல்ல அதெல்லாம் கொழம்பு கிள்ளிடணும், காதை மேல ஒரு கவரிங் மாதிரி ஒரு தண்ணி வரும், அதை வழிச்சு விடணும், காதல ஒரு ஊது ஊதணும், போனா 10 நிமிஷம் கழிச்சா தானே எடுத்து ஊட்ட முயற்சிக்கும். நம்ம தாய்ப்பாலை கொஞ்சோண்டு பீசி விட்டு அப்ப உடனே அதுக்கு ஊட்டடிக்கணும். அப்பதான் நமக்கு அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, சீம்பால் கொடுத்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தீவனம் இந்த ஆட்டுக்கு என்ன போடுறோமோ, குட்டியா இருக்கும் போது 30 நாள் வரைக்கும் ஒன்றும் வேண்டியதில்லை, அந்த தாய்ப்பாலே போதுமானது. ஒரு 20 நாளைக்கு மேலேயே ஒரு வேப்பந்தழையோ பசுந்தழையோ ஒரு ஒரு கொத்து கட்டுனா போதும், கட்டி அது தானாக கடிச்சு கடிச்சு பழகிடும். 1 மாசத்துக்கு அப்புறம் தீனி தீங்கி ஆகும் பசுந்தழை வைக்கலாம். ஆனால் கட்டாயமாக 1.5 மணி நேரம் தான் தாயிட்ட விடணும், பாக்கி நேரம் பிடிச்சி தாயும் பிள்ளையும் பிரித்து வச்சிடணும். இல்லைன்னா ஓயா அதை இன்னொரு விஷயம், சில ஆடு 2 குட்டி போடும், சில ஆடு 3 குட்டி போடும். அப்போ என்ன செய்யணும்னா, 3 குட்டிக்கு எந்த ஆட்டுக்குட்டி முண்டிக்கிட்டு பால் குடிதோ அந்த ஆட்டுக்குட்டி நல்லா வந்துடும், நல்ல குட்டி சோம்பி போயிடும். அப்போ ஈவனாக நம்ம கொண்டுகிட்டு வரோம்னா தாயிட்டேருந்து பிரித்து வச்சு

0: இன்னும் 2 மணி நேரம் பிரிச்சு வைக்கணும், நம்ம கைப்பட ஊட்டடிக்கணும், அப்பதான் நம்ம கொண்டுட்டு வர முடியும், ஈவனா கொண்டுட்டு வர முடியும்.
1: ஒரு ஆடு எத்தனை குட்டி போட்டா அதனை நல்லா வளர்றதுக்கு?
0: இல்ல, 2 குட்டி தாராளமா நல்லா வரும், 3 குட்டி போடுறதும் தப்பு இல்ல.
1: சில ஆடு வந்து பால் கொடுக்காதும்பாங்க.
0: இல்ல இல்ல, ஆடு அப்படி பால் கொடுக்காத போச்சுன்னா நம்ம கிட்ட அதுக்கு வந்து பால் வந்து பால் கம்மியா இருந்தாதான் அந்த ஆள் பால் கொடுக்காது. அதுக்கு பருத்தி கொட்டை வாங்கி போட்டோம்னா புரோட்டீன் நிறைய கிடைக்கிற மாதிரி வாங்கி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பால் வந்துடும். அப்போ பால் வரும்போது தானாகவே நின்று கொடுக்கும். நம்ம பால் நிறையா குட்டி 3 குட்டி போட்டுட்டுது இல்லை பால் காணலன்னு சொன்னால் குட்டிக்கு நம்ம பால் தீவனம் வாங்க அலையப்படாது. அந்த தாய்க்கு முதல்ல தீவனம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும், அப்போ தான் அதுக்கு பால் வரும். நீங்கள் 1000 வேற பாலை வாங்கி போட்டாலும் அது மிகையாகாது, அந்த தாய்ப்பாலுக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. அதனால் தாய்க்கு பால் வர்றதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர் கூட போய் கேட்கலாம். அதுக்கு நிறையா நியூட்ரியன்ஸ் பவுடர் இருக்குது, அதை வாங்கி போட்டு தண்ணி காட்டலாம். பருத்தி கொட்டை வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பால் வந்துடும்.
1: சரிங்க, பருத்தி கொட்டையை எந்த அளவில் கொடுக்கணும், எந்த நேரத்தில்?
0: சும்மா ஒரு ஆட்டுக்குட்டிங்கிறது அதிகபட்சம் 50 கிராம் பருத்தி கொட்டை, காலையில் 50 கிராம் 100 கிராம் கூட வரைக்கும் கொடுக்கலாம். காலையில் 100 அந்திக்கு 100 கொடுத்தா போதுமானது, அது ஒன்றும் பெரிய செலவும் இல்லை.
1: இப்படி வளர்த்துட்டு வர நீங்கள் ஒரு ஆடை முன்பே சொன்னீங்க, ஒரு ஆடு 18,000 ரூபாய் வரைக்கும் போகும். ஏற்கிலோ இருந்ததுன்னா அந்த ஒரு ஆடு அந்த ரேட்டு போகுங்க ஐயா?
0: 50 கிலோ வரைக்கும் உயிர் இட வரும். 59 கிலோ வந்தது என் கிட்ட ஒண்ணு, 59 கிலோ வந்தது. அதை தூக்கி எடை போட முடியல. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்க வேண்டாம், விட்டு பார்க்கணும். அவன் தூக்குறவன் என்னால தூக்க முடியாதுல்ல, 59 கிலோ. அது சின்ன வயசு பையன் தூக்கணும் சொன்னேன், உள்ளுச்சு. அதனால அதெல்லாம் 50 கிலோ அதுக்கெல்லாம் வரும்.
1: ஒரு கிலோ கணக்குல தானே எடுத்து,
0: ஒரு கிலோங்கிறது ஒரு கிலோவுக்கு ஒரு உயிரிட ஒரு கிலோவுக்கு 600 கிராம் கறி வரும். 600 ல் இருந்து 650 கிராம் கூட கண்டிப்பா வரும். இப்ப நாங்க கை வளர்ப்பு இந்த மாதிரி நம்ம தீவன மண்டல வளர்க்கும் போது இது 60 ல் இருந்து 65 ல் இருந்து 70 கிலோ வரைக்கும் வரும்.
1: இப்படி
0: விட்டு மேயற ஆட்டுக்கு கறி இவ்வளவு வராது, குறையும்.
1: எவ்வளவு விலைக்கு உங்க
0: விலைக்கு? இங்க எங்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 900 ரேட்டுக்கு வாங்குறாங்க. இப்ப வெளியே டவுன்னா இப்ப என்ற திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த பக்கத்துல வராங்க, அவங்க எல்லாம் 1000 ரேட்டுக்கு வாங்குறாங்க.
1: கிலோ கணக்குல தான் எடுத்துக்கிறாங்க?
0: இல்ல, அவங்க எடை அப்படி வாங்குறது எல்லாரும் கிலோ கணக்குல வாங்குறதுல சில பேர் வந்தா நம்ம தயாரா இருக்கணும், நம்ம பண்ண முறை வளர்க்கறோம், நம்ம எடை வச்சு அவங்ககிட்ட நம்ம எடையா சொல்றதே கிடையாது, மனசுக்குள்ள வச்சுக்குவோம், அதுக்கு தக்க கூட விலை சொல்லுவோம். இல்ல உயிரிட என்ன வரை கொடுனா ரைட் ஓகே, உயிரிட 600 ரூபா, 600 to 650 விக்குதுங்க.
1: சரிங்க, இப்போ உங்க எதிர்காலம் திட்டம் என்ன, உங்க பரண்மையில ஆடு வளர்ப்புல?
0: என்னுடைய திட்டம் வந்து எனக்கு சந்தோஷமா பொழுது போகணும், ரெண்டாவது முன்மாதிரியா இருக்கணும், நேரம் கனிவுள்ள நேரம், நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவர்கள் தானும் கட்டார். அது மாதிரி நம்ம பொழுதை வீண் வழியில செலவு முடியாது. இன்னைக்கு இளைய தலைமுறைகள்லாம் செல்லியே பார்த்துட்டு குஞ்சிருக்குவோம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்புன்னு எனக்கு நிறைய தெரியுது, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. அதாவது நல்ல காரியத்தை நல்லது படுத்துக்கணும், அதனால நிறைய அது அதுக்காக தான் நான் வளர்க்குறேன். ரெண்டாவது தன்னம்பிக்கை வேணும், பணம் இருக்கணும். வயசாயிட்டாலும் எவ்வளவு இளமையாக இருந்தாலும் பணம் வேணும், வயசாக இருந்தாலும் பணம் வேணும். தன் பாக்கெட்டில் ஒருத்தன் பணம் இருந்தா அது கொடுக்கற தெம்பை யாராலையும் கொடுக்க முடியாது.
1: கடைசி காலத்தில் நமக்குன்னு
0: யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம, யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழணும். ஆமா, அந்த பணங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும்.
1: ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகளா இருக்கட்டும், நேயர்களா இருக்கட்டும், நீங்க வளர்த்துட்டு வர இந்த பரண்மில் ஆடு வளர்ப்புல சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாமே, நல்லா கொடுக்கலாமே. 97 51 69 57 06.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமம் சூரிய நாராயணன் ஐயா அலைபேசி எண் 97 51 69 57 06. மீண்டும் ஒரு முறை 97 51 69 57 06. மிக்க நன்றி ஐயா.
0: மிக்க ரொம்ப நன்றிங்க.
1: சுபாக்கா, அரியலூர் மாவட்டம் கார்குடி ஜி சூரிய நாராயணன் அவங்க வளர்த்துட்டு வர பரண்மில் ஆடு வளர்ப்புல தீவனம் வெளியில இருந்தே வாங்குறது கிடையாதா, அவங்க பண்ணையிலேயே பசுந்தீவனம் எல்லாத்தையுமே வளர்த்துட்டு வராங்களாம், குறிப்பா மிளகு சாகுபடி பண்றாங்களாம்.
2: புங்கடி, இந்த நேர்முகம் மூலமா நான் உனக்கு கத்துக்கிட்டேன்.
1: என்னக்கா?
2: ஆடுகளுக்குன்னே பதிவேடு வச்சிருக்காங்க பாத்தியா, அதை எப்ப வாங்கினாங்க, அதுங்களுக்கு என்னென்ன தீவனம் குடுக்கறாங்க, எப்ப தடுப்பூசி போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அதை எப்ப விற்பனை செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுப்பாங்களாம். அது பல வகைகள்ல உங்களுக்கு உதவியா இருக்கான். இத நானும் ஆடு வளர்ப்புல பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன் பொங்கடி.
1: நல்ல விஷயம் தானக்கா அது. சுபாக்கா, ஆக மொத்தத்துல இவங்க வளர்த்துட்டு வர பரண்மேல் ஆடு வளர்ப்பு கேக்குறப்போ முழு மனதோட செஞ்சோம்னா நிறைவான சந்தோஷமும் கை நிறைய லாபமும் கிடைக்கும்ன்றத இவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: சரியா சொன்ன பூங்குடி. அட பூங்குடி, அங்க பாரு, எங்க கருப்பாட்டு குட்டி வந்துட்டு.
1: சுபாக்கா, இனிமேலாச்சும் அங்க

0: நீ விடாம உங்க கருப்பாட்டு குட்டியா உங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பன்மலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காற்றில் வரும் கானம். இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி மகிழ போறோம்? திடீர்னு மழை வந்துட்டா உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? அடடா திடீர்னு மழை வந்துட்டேன்னு ஓடி போய் மழையில நனையிறதா, இல்ல ஒரு கப் டீ போட்டுட்டு ஜன்னல் ஓரமா உட்கார்றதா? அதுவும் இல்லையா ஐயோ துணிய காய போட்டுட்டமேன்னு நீங்க ஓடுற ஓட்டமா? இப்படி திடீர்னு மழை வந்துட்டா உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்க 0436 8 என்ற முன்னிணைப்பு என்னோட 2312 2311 அல்லது 2999 8 0 அல்லது 2999 5 8 0 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566 2727 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்திலும் பதிவிடலாம்.

0: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல்

0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் கூடூர், மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பையா படத்துல இருந்து அடடா மழடா அடமழடா அந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
2: நன்றிமா.
4: உங்கள்
5: அனு மருத்துவமனைக்கு போங்க.
6: அனு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும். இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3, நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்னைக்கு காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருப்பது திடீர்னு மழை வந்துட்டா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு மழை வந்தால் முதல் துறையில் கொஞ்சம் நேரம் நனைவேன், இயற்கை நமக்கு கொடுத்த கொடையது. நாம் வந்து பதிவு போட்ட உடனே கடலூரில் மழை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் நளினி சங்கர், கோடை காலங்களில் திடீர் மழை மிகவும் சந்தோஷமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இரவு 9 மணிக்கு காரைக்கால நல்ல மழை, மழை இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், மழை வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவனந்தூர் மணிகண்டன் தங்கராஜ், ஐயோ கொடை கூட எடுத்துட்டு வரலையேன்னு ஒதுங்கி எங்கேயாவது நின்றுட்டு மழை விட்டதும் போக வேண்டியதுதான், போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு மழை வந்துட்டா எப்போதும் வண்டியில் கொடை வச்சிருப்பேன், இல்லைனா ரெயின் கோட் வச்சுருப்பேன், அதை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து போயிடுவேன், ஒருவேளை ரெண்டும் இல்லை அப்படின்னா ஜாலியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போது மழை வந்துட்டா என்ன பண்ணுறது, மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி. இனிய இரவு வணக்கத்தோட திடீர்னு மழை வந்துட்டா அதில் நினைஞ்சு ஆடி பாடி இதை விட பேரானந்தம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமர்தராயன் கோட்டை பாரிவல்லல். கோடை மழை திடீர்னு வந்துட்டா அந்த மண் வாசனையை ரசிச்சு கொண்டே மழையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலிருந்து. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில மகிழ்ச்சிகள் முன்னறிவிப்பின்றி வந்து மனதை நினைக்கும், நேற்று எங்கள் ஊரில் பெய்த திடீர் கோடை மழை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, திடீர்னு மழை வந்தால் ஐயையோ காய வச்ச துணிகளை எடுக்கணும்னு தான் ஞாபகம் வரும், அப்புறம் மழையையும் மண் வாசனையும் ரசிப்பேன். மழையில் நினைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ திடீர் மழை வந்தாலும் நனைஞ்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவேன், ஆனந்தமான அனுபவம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் நாகைக்குமரன். திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதும் எச்சரிக்கையாக குடை வச்சு கொடை வந்து வச்சுருப்பேன், திடீர்னு மழை வந்துட்டா குடை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலில் மனதில் ஒரு மகிழ்ச்சி, அடுத்து காய வைத்திருக்கும் பொருட்கள் துணிகள் தான் நினைவிருக்கும்.

0: நிறைய பேர் சொன்னாங்க
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் ஸ்ரேகடெக் சேல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஸ்ரேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோலா முது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இணைந்திருக்கிறோம் நீங்களே காற்றில் வரும் காலத்தில் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணை வரும் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
6: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? நலமா இருக்கும் சார், நீங்க நலமா?
6: நலம் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
6: படம் விடுதலை, பாடல் காட்டுமல்லி. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி சார். நேர்களே நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவெறியில் அளிச்சல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: தரமான தற்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
10: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்ட் அண்ட் மென்ஸ் இந்த வருடம் ஆடிப்பருக்கை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க. இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
11: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
12: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
13: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
14: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
15: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நினைவில் கொள்ளுங்கள். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: சேமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை.

0: 1 get 1 offer. இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பேருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: இணைந்திருக்கும் காற்று வரும் காணும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்
7: சார். யார் பேசுறீங்க?
8: பேர் மன்னலூர் சரவணா கமலேஷ்.
7: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
8: கபாலி படத்துல இருந்து மாயநதி.
7: சரிங்க சார், பாடல் உலா வரும் கேட்கலாம். நன்றி.
8: நன்றி.
7: நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில திடீர்னு மழை வந்துட்டா உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு மழை வந்துட்டா மழையில ஓடி போய் நனையிறது தான் ரொம்ப பிடிக்கும், விளையாடுவோம் விளையாடுவோம் ஜாலியா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு மழை வந்தா சில சமயம் மின்சாரம் துண்டிக்கப்படும். ஆகையினால உதாரணமா சட்னி அரைப்பது, மின்சாரத்தை வைத்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிடுவேன் எல்லாருக்கும். ஆனா முதலில் தோன்றுவது காய வச்ச துணியை எடுக்க வேணும் தானே. சென்று வெளியில் சென்றவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் முதலில் வரும். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, தெரியாமல் தவிக்கும் நான். புவனகிரியிலிருந்து சுமதி. வெளியில செல்லும் போது திடீர்னு மழை வந்துட்டா என் விலை உயர்ந்த நவீன அலைபேசியை நனையாமல் பாதுகாப்பதுதான் என் முதல் விலையாக இருக்கும். நான் நனைந்தாலும் கவலைப்பட மாட்டேன், ஆனால் அலைபேசியில் தண்ணீர் நனைந்தால் பழுது பார்ப்பதும் புதிதாக வாங்குவதும் கடினம். வீட்டுக்குள் இருக்கும் போது திடீரென்று மழை பெய்தால் சமைப்பதற்கு தேவையான விறகுகளை நனையாமல் எடுத்து வைத்து விடுவேன் சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. திருப்பூண்டியிலிருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு மழை வந்தால் கொஞ்ச நேரம் ரசிப்பேன், வெளியில் போகும்போது வந்தால் ஒதுங்கி நிற்க இடம் தேடுவேன், வீட்டில் இருந்தால் காயப்போட்ட துணிகளை எடுக்க ஓடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையில் நனையாத இடத்திற்கு சென்று மழையில பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருப்பேன் சொல்லியிருக்காங்க அருண். ஆனால் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. திடீர்னு மழை வந்தால் மழையை ரசிச்சுக்கிட்டே சூடா இஞ்சி டீ சாப்பிட்டுக்கிட்டே காரை பண்பலை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர். மண்வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை சோசன் முகசுந்தரம். திடீர்னு மழை வந்தா மிகவும் மகிழ்ச்சியா இருப்பேன், கோடையின் வெப்பம் தணிந்து பூமி குளிர்வதை கண்டு குதூகலிப்பேன், உடலும் குளிர்ந்து உள்ளமும் குளிர்ந்தால் அது ஒரு சுகம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய இரவு வணக்கம், மழை விடும் வரை எங்கேயாவது ஒதுங்கி நிற்பேன், விடவில்லை என்றால் நனைந்து கொண்டே சென்றுவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாகை சிக்கல் இருந்து சரண்யா சரவணன், திடீர்னு மழை வந்தா ரொம்ப ஜாலியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன் பெடியிலிருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி போய் மாடியில காய வச்ச துணியை எடுப்பேன், பின்பு மழையை குடும்பத்தோடு பள்ளி லீவாக இருந்தால் ரசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவியிலிருந்து கஜேந்திரன், மழை என்றாலே மனம் மழலையாகி விடுகிறது, மழை மண்ணுக்கு வரம், மனிதனுக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு மழை வந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், மழையில் குளிப்பது கும்மாலம் அடிப்பது மிகவும் எனக்கு பிடிக்கும். ஆமாங்க, உண்மைதாங்க, அவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மேல ஓடுதலை சேப்பு விஜயராகவன். குடந்தை கொரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நினைப்பது நனைந்து கொண்டே வீட்டுக்கு போவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்தால் ஓரமாக நின்று மழை முடிந்தவுடன் வருவேன் சொல்லியிருக்காங்க செந்தில்கடன் பேரத்திலிருந்து. ரெயின் கம்மிங் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட்டூர் சிவகுமார். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி நாட்களில் திடீர்னு மழை வந்துட்டா என் முதல் ரியாக்ஷன் பிள்ளைகளை நனையாமல் வீட்டுக்கு வர வேண்டுமே என நினைவுக்கு வரும், அடுத்து என் சார்ஜ் பைக் பேட்டரியை சேஃப்டியாக மூடணும் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு மழை வந்துட்டா முதல்ல ஃபோன் நனைதான் தாங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு மழை வந்தால்

திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னா எங்கேயாவது நின்றுட்டு மழை வெட்டதும் வீட்டுக்கு வருவேன் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னுடைய செல்லம் மழை வந்துருச்சு அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டாரவடை வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா. மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்க, திடீர்னு மழை வந்துட்டு அப்படின்னா கொடை இருந்தால் கொடை பிடிச்சிக்கிட்டு வருவேன், இல்லை அப்படின்னா ஜாலியாக நினைச்சிக்கிட்டு ஆசையாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், அப்பாடா தோட்டத்திற்கு தண்ணீர் விடும் வேலை மிச்சம் அப்படின்னு தாங்க நினைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைத்து.

0: வருகிறது பிஎஸ்அத்தங்க மாளிகை காரைக்கால்.
1: காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:15. நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளைக் கண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்து கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத கிழவர்களும் கிழவிகளும் கோலூன்றி நின்றார்கள். தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் தள்ளாடி கொண்டு நின்றார்கள். சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்து கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். யௌவன பெண்கள் தங்களுக்கு இயற்கையான கூச்சத்தை அடியோடு கைவிட்டு அந்நிய புருஷர்களின் கூட்டத்தினிடையே இடித்து பிடித்து கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். யௌவன புருஷர்களோ அத்தகைய இளம்பெண்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அவர்களின் மீது கடைக்கண் பார்வையை கூட செலுத்தாமல் இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேகர் அந்த மாளிகையில் வெளிமதில் சுவரின் பேரிலும் ஏற முயன்று அரண்மனை காவலர்களால் கீழே இடித்து தள்ளப்பட்டார்கள். பச்சை குழந்தைகளை இடுப்பில் வைத்து கொண்டு இளம் பெண்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்திலே பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீர தமிழகத்தின் மகா வீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார், அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரை போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். இம்மாதிரியே காதலர்கள் தங்கள் காதலிகளிடமும் தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாக ஆதித்த கரிகாலரின் வீரப்புகழ் நாடெங்கும் அந்த காலத்தில் பரவியிருந்தது. 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும், சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும், 19வது பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இத்தகைய வீர புருஷரை பற்றி சென்ற 3-4 வருஷ காலமாக பற்பல வதந்திகள் உலாவி வந்தன. ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஆன பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனத்தாங்கல் வந்துவிட்டது என்றும், ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்துக்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் காஞ்சியில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து பல்லவர் பெருங்குலத்தை தொடங்கி வைத்தது போல் ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனியரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர். அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மனிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பட்சபாதமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர். இதை அடியோடு மறுத்து கரிகாலனையும் அருள்மொழியையும் போல நேயபாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள். இளவரசருக்கு இன்னும் திருமணம் ஆகாமலிருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள். அரசகுலத்து மங்கை யாரையும் கரிகாலர் மணப்பதற்கு மறுதளித்து ஆலயபட்டர் மகளை மணந்து அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேற்றுமை நேர்ந்த காரணம் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆதித்த கரிகாலருக்கு சித்தப்பிரமை என்றும், பாண்டிய நாட்டு மந்திரவாதிகள் சூனிய வித்தையினால் அவரை பைத்தியமாக்கி விட்டார்கள் என்றும், அதனாலேயே சக்கரவர்த்திக்குப் பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சிற்றரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக் கொண்டார்கள். எது எப்படியாயிருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அள

0: அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகாலர் விஜயம் செய்யப் போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்றுப்பக்கங்களில் பெருங்கிளர்ச்சி உண்டாகியிருந்தது. அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம் பக்கத்தில் 2 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள். அந்த கூட்டத்தை ஜனசமுத்திரம் என்று சொல்வது மிகப் பொருத்தமாக இருந்தது. 1000 ஜனங்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த பேச்சுக்குரல்கள் உருத்தெரியாத ஒரே இறைச்சலாகி சமுத்திர கோஷத்தைப் போலவே கேட்டுக்கொண்டிருந்தது. மாளிகையின் முன்வாசலுக்கு எதிரே இளவரசரும் அவருடைய பரிவாரங்களும் வருவதற்கு அரண்மனை காவலர்கள் வழிவகுத்து நின்றார்கள். பின்னாலிருந்த ஜனங்கள் வந்து மோதியபடியால் முன்னால் இருந்தவர்கள் தள்ளப்பட்டு அந்த வழியை அடைக்க பார்த்ததும், காவலர்களால் தள்ளப்பட்டு அவர்கள் மீண்டும் பின்னால் சென்றதுமான காட்சி சமுத்திரக்கரையில் அலைகள் வந்து மோதிவிட்டு பின்வாங்குவதை ஒத்து இருந்தது. மரத்தின் மேல் இருந்த ஒருவன் திடீரென்று "அதோ வருகிறார்கள்!" என்று கூவினான். "எங்கே, எங்கே?" என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது. கூட்டத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது. குதிரையின் காலடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கி அடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டு வழிவிட்டார்கள். "இளஞ்சம்புவரையன்!" என்று கத்தினார்கள். ஆம், வந்தவன் கந்தமாறன்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்திக் கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அங்கே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, "இளவரசர் வருகிறார். ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை. திடீர் திடீரென்று கோபம் வருகிறது. முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன். நல்லபடியாக ராஜோபச்சாரம் செய்து வரவேற்க வேண்டும். அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது" என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறிச் சென்றான். பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, "தேவி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். இளவரசரை அழைத்து வந்தேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம் பிடித்த யானை போல் இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை" என்றான்.
1: "ஐயா, அதை பற்றி என்ன கவலை? மதம் பிடித்த யானையை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் சகோதரியின் இரு கண்களாகிய அங்குசங்கள் இருக்கின்றன" என்றாள் நந்தினி.
0: மணிமேகலை, "அக்கா, இது என்ன பேச்சு?" என்றாள்.
1: கந்தமாறன், "மணிமேகலை, பழுவூர் ராணி கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே. ஆதித்த கரிகாலரைப் போன்ற வீராதி வீரரை பதியாக பெற தவம் செய்ய வேண்டாமா?" என்றான்.
0: மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு,
1: "ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா?" என்று கேட்டாள்.
0: "ஆம், ஆம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவரும் வருகிறார்கள்."
1: நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு, "எந்த வந்தியத்தேவன்?"
0: "தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்கள், அவனா?"
1: என்றாள்.
0: "ஆம், என்னை பின்னாலிருந்து குத்தி கொல்ல பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான். அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். இளவரசருடைய தாட்சிணியத்துக்காக பார்த்தேன். இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்திக்கு இரையாக்கியிருப்பேன்" என்றான்.
1: மணிமேகலையின் முகம் சுருங்கி புருவங்கள் நெறிந்தன.
0: "அண்ணா, அவர் உங்கள் முகத்தில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும்?" என்றாள்.
1: "கண்ணே, நீ பேசாமல் இரு. அதெல்லாம் புருஷர்களின் விஷயம். நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்றைக்கு கட்டிப்புரழுவார்கள்" என்றாள் நந்தினி.
0: கந்தமாறன் புன்னகை புரிந்து, "அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று. ஓஹோ, கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே. நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார். அதோ வந்து விட்டார்கள். நான் கீழே போகிறேன்" என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கிப் போனான்.
1: அந்த முன்வாசலின் மேன் மாடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டிய தூரம் பறந்திருந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே சுழிக்காற்றினால் ஏற்படும் நீர் சுழலைப் போல ஓரிடத்தில் தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயைப் போல 3 குதிரைகளும் அவற்றின் மேல் வந்த வீரர்களும் சில சமயம் தோன்றினார்கள். மறுகணம் ஜனசமுத்திரத்தின் பேரலைகளினால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவ்விதம் ஏற்பட்ட சூழல் மேலும் மேலும் பிரயாணம் செய்து கோட்டையின் முன்வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசியில் கோட்டை வாசலுக்கே வந்துவிட்டது. கோட்டை வாசலை அடைந்த 3

0: குதிரைகள் மீதும் வீற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும்தான். அவர்களைத் தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்களெல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தைக் கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்கக் குரலில் கூவினான்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவனை கண்டதுமே குதூகலம் தாங்க முடியாம ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து குதித்து விரைவா போய் அவனை கட்டி தழுவி கிட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். இது பார்த்திபேந்திரனுக்கும் கந்தமாறனுக்கும் எரிச்சலை தந்தது. ஆத்திரத்தில் வல்லவரையின் பேரில் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இவன் விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு பட்டத்து இளவரசனும் வடதிசை மாதண்ட நாயகனும் வந்தியத்தேவனை தன் ஆருயிர் நண்பனாக கொண்டவனுமான ஆதித்த கரிகாலனுக்கே எச்சரிக்கை விடுத்தான் இந்த இளஞ்சம்புவரையன். குற்றச்சாட்டை கேட்டுட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்கு சிரித்ததும் கடும் கோபமே வந்துடுச்சு கந்தமாறனுக்கு. நீ எதற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய்? இப்படி கேட்டு அந்த நகைச்சுவை ரசிக்கவே கடும் கோபம் ரொம்ப உக்ர நிலைக்கு போயிட்டது. அதன் விளைவு பாவம் கந்தமாறனின் வேல் 2 துண்டாக போயிட்டது. அடுத்து என்ன நடக்குமோன்னு பதறி போய் எச்சரிக்கை செய்ய எல்லாருக்கும் முன்னால் கோட்டை வாசலுக்கு வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நேர்களே, இந்த பகுதியில் முண்டியடித்து கொண்டு பட்சபாதமாக நடந்து கொள்வதால் தாறுமாறாக பேசினாலும் ஆகிய தொடர்களுக்கான அர்த்தங்கள் தெளிவாக இருந்தாலும் இவற்றின் சொற்பிறப்பியல் சுவையாக இருக்குது. முண்டியடித்தல், முந்துதல், முன்னேறுவது, விரைந்து மற்றவங்களுக்கு முன்னால் போவது. இதிலிருந்து முட்டு, முண்டி இதெல்லாம் உருவாகுது. முட்டி மோதின்னு பேச்சு வழக்கில் இருப்பதையும் அறிவோம். பட்சபாதம் ஒருதலை சார்பாக நடப்புது. பட்ச பக்கம் ஒரு தரப்பு, பாதம் வீழ்ச்சி, குறிப்பாக சாய்வதுன்னு பொருள். முன்பின்னா திருப்பி பாரபட்சம்னு பேச்சு வழக்கில் வருது. தாறுமாறு ஒழுங்கில்லாத நிலை, குழப்பம். தாறு இது வேர்ச்சொல், இதன் பொருள் விரைவு. தரித்தல் துண்டிப்பது, பிரிப்பது, ஒழுங்கான அமைப்பை சீர்குலைப்பதுன்னு கொள்ளலாம். மாறு மாறுபடுதல், மொத்தமாக பார்த்தா ஒழுங்கான நிலையின் சீர்குலைவினாலே ஏற்படுற குழப்பம். கூட்டத்தில் இருந்த சிலர் கந்தமாறனை இளஞ்சம்புவரையன்னு குறிப்பிட்டதை கேட்டோம். தந்தையின் பெயரிலிருந்து பிரித்து அறிய பெரும் இளம் இந்த முன்னொட்டுகளை பயன்படுத்தினாங்க. பெரும் கடுங்கோ, இளங்கடுங்கோ, அந்த வகையில் கந்தமாறன் இளஞ்சம்புவரையன். சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயை போல்னு ஒரு வர்ணனை வருது. நாவாய், வங்கம், கலம் இதெல்லாம் பெரிய கப்பல்களை குறிக்கும் சொற்கள். நாக்கை போல நுனி குறுகி காணப்படுறதால நாவாய் என்ற சொல் உருவாகி இருக்கலாம்னு ஒரு கருத்து நிலவுது. நடியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, இந்த புறநானூற்று பாடல் பகுதி நினைவுக்கு வருது. காற்றை கட்டுப்படுத்தி மரக்கலம் செலுத்திய மாவீரன் மரபில் வந்தவனேன்னு சோழ மன்னன புலவர் பாராட்டுறார். இதே மரபில் வந்திருக்கிற ஆதித்த கரிகாலன் எதையெல்லாம் கட்டுப்படுத்த போறான் பார்க்கலாம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனிக்கேட்கலாம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இதயம் திரைப்பட பாடல்களை. அந்த வகையில் முதலாவதாக வலிக்கும் இந்த பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரலில்.

0: கிராஃப்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நமது பண்பலையில் நலைகளை எழுமப்பதுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில், வசந்த மாளிகை, கண்ணன் மன்ற ஸ்டோர் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: திருமணத்திற்கு தேவையான சிர்வசை பொருட்கள்
6: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லா முது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இசை ஒன்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இதயம் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து ஒலிக்கும் இந்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தற்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால்

0: பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நள்ளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு பெலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மன்றம் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி 17 வரை.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், தனுஷ் ஜுவல்லரி.
9: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில இதயம் திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க SB பாலசுப்ரமணியம்.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி தனுஷ் ஜுவல்லரி நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இசை ஒன்றல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: விடைபெறுகிறது நேயர்கள். இதுவரை கேட்டு ரசித்த இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:55 நிமிடம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: அதிரடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

0: கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெறிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. இந்த உலகத்துல மிகவும் ஆபத்தான உயிரினம் இது. எங்கயோ கேட்ட கதை ஒண்ணுங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சிக்கு ஒரு மூணு விதமான பெட்டிகள் வச்சிருக்காங்க. ஒரு பெட்டியில இதுக்கு கொடுக்கில் விஷம் இருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு பல்லில் விஷம் இருக்கு, இன்னொரு பெட்டியில இதுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கு. மொதல் மட்டியை திறந்தா தேல் இருக்கு, ரெண்டாவது பெட்டியை திறந்தா பாம்பு இருக்கு, மூணாவது பெட்டியை திறந்தா அதுல ஒரு கண்ணாடி இருக்கு. யார் பாக்குறாங்களோ அவங்க உருவம் தெரியுது. உண்மையிலேயே இந்த விலங்குகள் சொல்லுவோம் இல்லையா, சில உயிரினங்கள் நமக்கு அந்த அதன் மூலியமா வர்ற விஷம் நமக்கு உடல் வலியை தரலாம். ஆனா சில மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களும் கசப்பான சொற்களும் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திடுங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்கிறாங்க. நீதி வென்பால் ஒரு பாட்டு, யார் யாருக்கு எங்கெல்லாம் விஷம், நிறைவாக ஒரு அழகா ஒரு சிந்தனையை சொல்லி பாருங்க. அந்த கடைசி செய்திதாங்க ரொம்ப சிறப்பானது. ஈக்கு விடம் தலையில் எய்தும், இருந்தேலுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழுமே, நோக்கரிய பைங்கன் அரவுக்கு விடம் பல்லளவே, தொச்சு நறுக்கு அங்கம் முழுவதும் இடமே ஆகும், தீயவர்களுக்கு உடம்பு முழுத விஷம் சொல்றார். இந்த பாட்டு சொல்றது பாருங்களேன், ஈக்கு தலையில இருக்கு, தேலுக்கு நஞ்சு அதோட கொடுக்கல இருக்கு, பாம்புக்கு நஞ்சு அதோட பற்கள் இருக்கு. ஆனால் தீய குணமுடைய மனிதர்களுக்கு, நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த தீயவர்களுக்கு மட்டும் உடல்ல இல்லைங்க, அவருடைய எண்ணத்துல சொல்லுல செயல்ல எங்க பார்த்தாலும் அந்த நச்சுத்தன்மை அந்த விஷம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த புலவர் சொல்றார். இந்த பாடல படிச்சோன்னு நமக்கு எதுல இருக்கிற யார் யாரை பத்தியோ நம்ம யோசிக்கிறோம், அவருடைய தீய பண்புகள் பத்தி யோசிக்கிறோம், அவங்க உடம்புல எல்லாம் இருக்கிற விஷம் பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஒன்னு யோசிக்க மறந்து

0: பாடுறாங்க நம்ம பத்தி. இந்த பாடல் பிறரை பற்றி சிந்திக்க சொல்றதோ இல்லையோ, நம்ம பற்றி நாம் எப்படி இருக்கிறோம், நேரத்திற்கு தகுந்தவாறு நாயா நரியா பூனையா நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் யாருடைய மனதையாவது காயப்படுத்துகிறதா, நம்முடைய பொறாமை கோபம் வஞ்சகம் பொய் இது யாரையாவது பாதிக்குதா, யாரோட நிம்மதியாக கெடுக்குதாங்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணுங்க. நல்ல மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் நிம்மதியை விதைப்பான், தீய மனம் கொண்ட மனிதன் செல்லும் இடமெல்லாம் குழப்பத்தை விதைப்பான். ஆகவே உடலில் இருக்கும் நஞ்சை விட மனதில் இருக்கிற நஞ்சுதாங்க மிகவும் ஆபத்தானது. நஞ்சை அகற்றும் மருந்து அன்பு பண்பு கருணை நல்ல சிந்தனை. பாம்பின் நஞ்சு உயிரை காயப்படுத்தலாம், மனிதன் கெட்ட குணம் பல உயிர்களின் மனத்தை காயப்படுத்திவிடும். எனவே நம்முடைய சொற்கள் நஞ்சாக அல்ல நம்பிக்கையாக இருக்கட்டும், நம்முடைய செயல்கள் காயப்படுத்தாமல் காக்கும் பண்புடையதாக இருக்கட்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று, தீயவர்களை வெறுக்க வேண்டும் அவருடைய பழகக்கூடாதுங்கிறது இந்த சிந்தனை இல்லைங்க. நம் மட்டும் இருக்கிற தீய குணங்களை அகற்ற வேண்டும் என்கிற உறுதி ஏற்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள், கிரீனைட் ஓஸ் நரம்பு பெலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நீர் என்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கண்மலையில் நேர்கள் கேட்கலாம். தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ்க் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம்பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: கேட்ட இந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் அளித்தது. நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: 24 மணி நேரம்
2: செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல்சாலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் செல்வ சைவாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் மாலையிட்ட மங்கை.

0: புதுப்பண்மலையில் நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: கொள்ளுங்களே இல்லை. நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 ராஜா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில் கே. வி. மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

சொன்ன சொன்னப்பா சொல்லி தங்க

கொண்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை.

0: crafted with uncut diamonds. Nageshwaram Road, Kumbakonam. தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் வரும் கானம், காற்றில் வரும் கானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
5: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: நினைவில் சொல்லுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நலை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்ப்பாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நள்ளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீனட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
1: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் தனுஷ் ஜுவல்லரி.
7: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: எங்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் தனுஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விஜயஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சி, மனம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பி.எஸ். சுஷீலா, டி.எம். சவுந்தரராஜன் குரலில்.

0: நிறைவு பெறுகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை காரைப்பண்பலின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும்

அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.

நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமா டிஸ்ட்ரிக்ஸ், தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜயஸ்வலை கல்வி குழுமங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் விஜயஸ்வலை கல்வி குழுமங்கள் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் இன்று. நாளை வைரம் ஒளிரும் மதிப்பும் தரமும் நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் ஏஆர்சி ஏ ரத்தினம் அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதா முசிதா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா. 7:00 திரையிசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை, நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். 7:35 காலை காம்போ, 8:05 கோபால் பல்படி, திருவாரூர் சீமாண்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் வணிகன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. உலக தாய்ப்பால் வர சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் விஜயஸ்பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் அகத்தின் அழகு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். 12 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் தேவதுர்கா. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி சுவர் ஓவியம் வரையும் தொழிலாளி காரைக்கால் மேல காசாக்குடி என் சக்திவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உணவும் நாகப்பட்டினம் நாகூர் பெருமாள் மேல வீதியிலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் ஊரும் உணவும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 6:45 நாகப்பட்டினம் விஜயஸ்பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் அனுபவம் சொல்லும் இயற்கை விவசாயம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பி சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் காணும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 கோபால் பல்படி காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் காணும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. நேயர்கள் கேட்கலாம் துயிலும் முன். இரும்பை அதன் துரு அன்றி வேறு எதுவும் அழிக்க முடியாது. அதே போல மனிதனை அவன் மனநிலையை தவிர வேறு எதுவும் அழிக்க முடியாது. இது ரத்தன் டாட்டா அவர்களின் சிந்தனை துளி. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

அங்குஷ பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கையக்கரத்தல் பீதாம்பரமணி இடையல் பொற்பூண் பைங்கள நிரம்ப பூண்டாள் பதினாறு கலையெழுத்துள் பொங்கிய ஓரெழுத்தாள் புவனேசி பாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய் கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடுவாய் மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியே மகிந்தன கருள்வீரே பஞ்சமுக கணபதியே மனமாசருத்து தேசருளி வல்லவை கணபதியே வல்வினைகளை போக்கி மகத்தான உன்னருளை மாறிபோல் பொழிந்திட்டு பூலோகம் ஓய்வு பெற புவனேசி கவசமீவாய் புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் ஓய்வு பெற புண்ணியத்தால் உன்னாமம் போற்றுகிறேன் கேட்டிடம்மா என் இருதயத்துள்ளிருந்து என் அறிவாகியே நீ சீர்மிக்க மாதாவே சீக்கிரமே வந்திடம்மா பாக்கியம் பல வேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடம்மா படைப்புக்கு முன்புள்ள பராசக்தி தாயே கேள் பாலன் இவனையுமே பார்த்து நீ ரட்சிப்பாய் மூவர்கள் போற்றியே தும் முதல்வியே புவனேசி தேவாதி தேவர்களும் தேவி உன்னை வழிபட்டே சாகாவரம் பெற்று சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகை தாயே சடுதியில் வந்திடம்மா மார்க்கண்டமா முனிவர் மகான் துர்வாச ரிஷி அகஸ்திய ரிஷி போன்றோர் அன்னை உன்னை வழிபட்டே இன்றும் இருந்து கொண்டு இவ்வுலகில் கருளுவதை என்னவென்று நான் உரைப்பேன் என் தாயே உன் மகிமை வாரா.

0: மகி நம்பர் 2 நம்பர். ஓகேங்களா ஜி, கிடைக்குதா ஜி? ஓகே நம்பர்.
1: ஹலோ ஹலோ ஹலோ.